கடந்த ஆண்டு வரை மனித மூலதன மேம்பாட்டுக் கழகம் HRD கோப்பின் கீழ் ஜோஹரில் உள்ள 13,425 நிறுவனங்கள் தங்களை பதிந்து கொண்டுள்ளன. இதன் வாயிலாக 479,905 தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இந்த நிறுவனங்களின் அதீத கடப்பாட்டினால் 208.21 மில்லியன் ரிங்கிட் எல்லவி கட்டணமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நெடுகிலும் பேராக்கிற்கு வரிகளிக்கும் உள்நாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 10.4 மில்லியனுக்கு அதிகரித்துள்ளதாக அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லோ ஜி தெரிவித்தார். 2024 அந்த எண்ணிக்கை 10.2 மில்லியனாக இருந்தது. அமெரிக்கா போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியதால் ஹார்மோஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்காக கடந்த வாரம் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டின் முதலாம் பிரிவை செயல்படுத்த தவறியதன் மூலம் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளையும் கடமைகளையும் மீறியுள்ளதாக ஈரான் ஒரு அறிக்கையின் வாயிலாக குற்றஞ்சாட்டியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடும்பத்துடன் தொடர்புடைய உல்லாச விடுதி நிர்மாணிப்புக்கு எதிரான பேரணி ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு முன்பு தொடங்கியதிலிருந்து சனிக்கிழமை மிகப்பெரியதாக மாறியுள்ளது. அல்பேனியா தலைநகரில் 1,000,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியில் பங்கேற்றனர். விளையாட்டு உலகக் கிண்ண கட்பந்து இக்குழு நிலையிலான ஆட்டத்தில் எக்வாடோரும் குராசோஃபும் சந்திக்கின்றன. இவ்வாட்டம் சற்று முன்னர் தொடங்கியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ரவின் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு வந்து தந்தைக்கான ஒரு நாள், தந்தையர் தினம். தந்தையை நினைவு கூறுறது அப்படின்னு சொல்றதை விட ஒரு உணர்வை நினைவு கூறும் நாள் தான் இன்றைக்கு. காரணம் என்னன்னா, பெரும்பாலான வீடுகள்ல அதிகம் பேசப்படாத நபர் இவர். ஆனா நம்ம வாழ்க்கையில அடித்தளமா இருக்கிறார் இவர். அவர் தான் அப்பா. அப்பா, உங்களுக்கு தந்தையர் தின வாழ்த்து. இன்றைக்கு நேர்கள் நீங்க அழைத்து பேசுறீங்களா? பெரும்பாலும் அம்மாவிடம் எந்த அளவுக்கு மனசு விட்டு பேசுறோமோ அதே அளவுக்கு அப்பாவிடம் மனசு விட்டு பேசுறது மிக மிக குறைவா இருக்கும். ஒருவேளை வீட்டுல பெண் பிள்ளைகள் இருந்தா அவங்க மனசு விட்டு பேசுவாங்க, இதோ ஆண் பிள்ளைகளா இருந்தா ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு தயக்கம், ஒரு பயம், அதையும் தாண்டி மரியாதையின் கூட சொல்லலாம். அதனால இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நேர்கள் அழைத்து பேச போறீங்க. அப்பாவிடம் இதுவரைக்கும் நீங்க சொல்லாத ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து சொல்லுங்க. கூடவே தந்தை தின வாழ்த்து, யாருக்கு உங்களுடைய வாழ்த்து சொல்ல போறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. நம்புங்க, சில வார்த்தைகள் தாமதமா சொன்னோம்னாக்கா அதோட அர்த்தமே மாறிடும். இன்றைக்கு நீங்க அப்பாவுக்கு சொல்ற ஒரு நன்றி கூட அவரோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய நினைவா கூட மாறலாம். அதனால உங்க இதயத்திலிருந்து இன்றைக்கு நீங்க பேச போறீங்க. இன்னும் அப்பாவிடம் சொல்லாம இருக்கிறது என்ன அப்படின்றத இன்றைக்கு கொஞ்சம் அடைத்து இங்க கூட சொல்லுங்க. 2282573333 அல்லது 4768

0: தந்தை இருதனத்தை முன்னிட்டு வணக்கம் இல்லை இன்றைக்கு நீங்க அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்பாவிடம் இதுவரைக்கும் நீங்க சொல்லாம இருக்கிறது ஒண்ணு, சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அந்த ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைந்திருக்காது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தோம். வெளியில சில நேர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒருவர் என்ன சொல்றார் அப்படின்றத இப்ப கேட்கலாம்.
1: என் பேர் ராமா. எங்க அப்பா கிட்ட நான் சொல்லாத விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. நான் அப்பெல்லாம் அவர் மேல ரொம்ப கோவப்பட்டிருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா நான் இப்ப ரியலைஸ் பண்றது என்னன்னா, அந்த கண்டிப்பு இருந்தனாலதான் இப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஏன்னா நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். எங்க அப்பாவை வந்து இப்போ நினைக்கிறப்ப எங்க அப்பா வந்து ஒரு தெய்வமா தெரியறாரு. ஏன்னா அவரு என்னதான் வந்து என்ன இது சின்ன வயசுல என்ன வந்து கண்டிப்பா ரொம்ப வெளி பண்ணியிருந்தாலும், அவர் எந்த சூழ்நிலையிலும் எங்களை பட்டினியா போட்டது இல்லை, எங்களை விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர் மட்டும் எங்களை வந்து ஒரு எஸ்பிஎம் வரைக்கும் படிக்க வைக்காம இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கே மாட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன், நல்ல அப்பா கிடைக்கிறது ஒரு வாரம் சொல்லான்னு ஒண்ணுன்னா, கிடைச்ச வரைக்கும் உங்களை நான் நல்லா பாத்துக்கணும், அது வேற ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நான் நேரம் செலவிடணும், உங்க கூடயே இருக்கணும். நான் உங்களை ரொம்ப

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: ஹலோ.
2: ஹலோப்பா.
1: ஆ சொல்லு.
2: சாப்பிட்டீங்களா?
1: ம், சாப்பிட்டாச்சு.
2: பா, உன்ன சொல்லணும்.
1: ம்,
2: ரொம்ப நன்றி. நான் இங்க இருக்க காரணம் நீங்க தான்.
1: ஓகே, பை. சரி,
2: ஓகே ஓகே.
1: ம், சாப்பிட்டு
3: போய். அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
4: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
5: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
6: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
7: அதுக்கு ஏன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
6: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
7: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
6: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
7: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
6: என்னமா நீ வாட்ஸ்அப்
8: பாப்பீங்க அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் ஃபேம். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்த.
9: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

நம்ம நிகழ்ச்சி கேட்கிற உங்களுக்கு நன்றிங்க. தந்தையர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு நம்ம கேட்டிருந்தோம் நேயர்கள் கிட்ட, அப்பாவிடம் இதுவரைக்கும் நீங்க சொல்லாம இருக்கிறது ஒன்று, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு மின்னலுக்கு அழைத்து நீங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்ஸ்டாகிராம்ல நமக்கு வந்து ஒரு பதிவு, கீதா வந்து இந்த ஒரு பதிவு நமக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய தந்தை இந்த ஆண்டு 60 வயது ஆகுது, பூர்த்தி ஆகுது, பணி ஓய்வு பெற போறாராம். வீட்டு சுமையை அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனா இதை நான் அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்லை, ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் மின்னலிடம் இதை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய பணி ஓய்வுக்கு அப்புறமா அப்பாவை அவர் பிடிச்ச இடங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு அழைத்துட்டு போறதுக்கு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கான ஒரு இன்ப அதிர்ச்சி இப்ப நான் சொல்லிடுறேன், அப்பா பேரு சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சில சமயம் நம்ம மனசுல நினைக்கிறது ஒண்ணு, அப்பாவிடம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிருக்காது. இன்றைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க அழைத்து சொல்லுங்க. ரொம்ப நாளா சொல்லாம இருக்கிறது ஒன்று, இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, அழைத்து சொல்லுங்க. 2282 5733 அல்லது 4768

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்,
1: மின்னலின் வானொலி நாடகம். எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
2: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
3: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
4: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
5: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
4: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத, சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
6: செல்லப்பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆரிய ஆரிய.

0: எழுத்து. புத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்ரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
1: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இஷீர். இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா
2: எனக்கு
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.
3: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

0: தந்தை இருந்தி முன்னிட்டு வணக்கம் இல்லை இன்றைக்கு நீங்க அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்பாவிடம் இதுவரைக்கும் நீங்க சொல்லாம இருக்கிறது ஒண்ணு, சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அது ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைந்திருக்காது. இதற்கு முன்பு நம்ம சந்தித்த இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
1: பெரிய விநாயகரன் வயசு 20, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அல்லா அப்பாவுக்குமே எங்கள் அப்பாவுக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் அம்மாலாம் வந்துட்டு 10 மாதம் சுமந்துருந்தாலும் நீங்களாம் வந்துட்டு எங்களை வந்துட்டு ரொம்ப பார்த்துக்கிற, கூட இருந்து பார்த்துக்கிற ஒரு பர்சன்னா அப்பா அம்மா. அதில் வந்துட்டு முக்கியமானது அம்மா பார்த்துக்கிட்டாலும் அப்பா வந்துட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு உழைச்சி அப்பாவோட கஷ்டத்தை நம்மள்ட்ட காட்டிக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நான் அப்பாவை வந்து ரொம்ப ப்ரௌட் பண்ணுவேன். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மாவும் அப்பாவும் ஒரு தங்கம் மாரி, அந்த தங்கத்தில் தான் நாங்கள் வந்த ஒரு பிள்ளைங்க எல்லாமே. அப்பா கிட்ட நான் இப்போ என் பக்கத்துல இருந்து சொல்லுவேன்னு ஒரு விஷயம்னா, எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். தவிர வேற எதுவும் இந்த வார்த்தையும்

0: நம்ம நிகழ்ச்சிக்கு ஜெயஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் ஜெயஸ்வரி.
1: வணக்கம். அப்பா கிட்ட இது வரைக்கும் சொல்லாதது நிறைய இருக்கு, அதுல முக்கியமானது நான் ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரு ஆனால் பிடிச்ச நபர் தான் முதல் எங்க அப்பா தான். எல்லாத்துக்கும் இது வரைக்கும் அவர் எனக்கு செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நீங்க அப்பா கிட்ட சொன்னதே இல்ல நன்றி இந்த மாதிரி
1: சொன்னதே இல்ல. ஈவன் அவர் பிறந்த நாளுக்கோ ஃபாதர்ஸ் டேக்கோ நேரடியா அவருக்கு கை கொடுத்து விஷ் பண்ணினதே இல்ல. அது ஒரு பயம் இல்ல, அது ஒரு பெரிய ஆனா வாட்ஸ்அப் பண்ணுவோம் சொல்லியிருக்கேன். அந்த செலிப்ரேஷன் எல்லாம் நல்லா செஞ்சிருக்கேன். ஆனா வந்து நேரடியா கை கொடுத்து அப்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அப்பா ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதே இல்ல.
0: ஆனா ஜெயஸ்ரீ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சில வீடுகள்ல அப்பா மகள் அந்த பிணைப்பே ரொம்ப நெருக்கமா இருக்கும், அப்படி பேசிக்குவாங்க, நெருக்கமா இருப்பாங்க நண்பர்கள் மாதிரி.
1: அது தெரியல அது எப்படின்னு. ஆனா வந்து அந்த ரெண்டு பேருமே அந்த பாசம் எல்லாமே இருக்கு, ஆனா வந்து அந்த வெளிப்படுத்துற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும்.
0: ஆமா அதுதான். ஆனா நீங்க வெளிப்படுத்துற முறை வேற மாதிரி.
1: ஆமா அப்பாவும் அப்படிதான். இவன் கல்யாணம் பண்ணி தனியா இருக்கான், வார வாரம் கேட்டு வரி வீட்டுக்கு வரியாமா வீட்டுக்கு வரியாமா கேட்டுக்கிட்டேதான் இருப்பாரு. அப்ப என்கிட்ட கேட்கலனாலும் வீட்டுல உள்ளவங்கட்ட அக்கா வராங்களா அக்கா வராங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டேதான் இருப்பாரு. நான் ஒவ்வொரு வாரம் முடிஞ்ச அளவுக்கு நான் வார வாரம் வீட்டுக்கு வந்துகிட்டேதான் இருப்பேன்.
0: இப்ப அப்பா கிட்ட சொல்லாம இருக்கிறது இன்னைக்கு எங்க கிட்ட சொன்னீங்களே.
1: ஆமா
0: இன்றைக்கு அப்பாவை பார்த்து நேர்ல சொல்லுங்க. முடியுமா?
1: ஆமாச்சுப்பட்ட கண்டிப்பா சொல்றேன்.
0: அவருக்கு ஒரு கை கொடுத்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க.
1: அப்பா பேர் வந்து திருக்குமார். இஜோல இருக்காங்க, இப்ப டெக்ஸி ஓட்டிட்டு இருப்பாங்க, காலையிலேயே வெளியாயிட்டாங்க நான் பார்த்தேன். கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாங்க மின்னல் எஃப்எம். ரெடி, ஐ லவ் யூ ரெடி. எங்களுக்காக இன்ன வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ரெடி.
0: அப்பாவுக்கு எத்தனை வயசு?
1: அப்பாவுக்கு 63.
0: 63 வயசுல அப்பா டெக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காரு.
1: ஆமா, முன்ன வந்து ஸ்லாங்கோ பஸ் சொல்லுவோம்ல,
0: ஆமா
1: அந்த பஸ் ஓட்டினாங்க. அப்புறம் வேற ஒரு நின்றுட்டு லோரி ஓட்டினாங்க, வீட்டுல இருக்கவே மாட்டாங்க, நாங்க வீட்டுல இருங்க சொன்னோம் கேக்கல. இப்ப டெக்ஸி ஓட்டிட்டு இருக்காங்க.
0: வேலை செஞ்சு செஞ்சு ஒரு கட்டம் ஓய்வு எடுக்க சொன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க.
1: எடுக்க மாட்டாங்க, நமக்கு வந்து பயமா இருக்கும் அவங்க வயசாயிருச்சு ஓய்வு எடுக்கணும்னு.
0: ஆமா,
1: அவங்க வீட்லயே இருக்க மாட்டாங்க.
0: சரி, அப்பாவுக்கு நாங்க இங்க இருந்து வாழ்த்து அனுப்பி வைக்கிறோம். மறக்காம அப்பாவுக்கு இன்றைக்கு நீங்க நேர்ல எங்க கிட்ட சொன்னதை நேர்ல சொல்லிருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன்.

0: வணக்கம் ரவீன். மேகலா,
1: எப்படி இருக்கீங்க மேகலா? நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ரவீன். இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட இல்ல, ஆனா நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருக்காரு. பெரிய ஃபேமிலி, 11 பிள்ளைங்க, நான் வந்து 10th.
1: சரி,
0: இந்த 11 பேர்ல நான் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது அது அதுவே எங்க வீட்டுல ஒரு இதா இருக்கும் எப்போதும். ஏன் அது மட்டும் ரொம்ப செல்லம், ஏன் அதுக்கிட்ட மட்டும் செய்யறீங்க அந்த மாதிரி. சோ எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும்னா, நான் சொல்லாமலேயே என்னோட அதாவது பார்வையிலே பேசிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பார்த்தா அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியும். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். எங்க அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை அளவுக்கு அதிகம் செல்லம் கொடுக்காதீங்க, போற இடத்துல கஷ்டப்படுவா, இந்த வார்த்தை சொல்லுவாங்க.
1: சரி,
0: எங்க அப்பா சொல்லுவாரு, அவரு அவ இங்க இருக்கும் போது மகாராணி மாதிரி இருக்கணும், நீ அப்படி சொல்லாத, அவளை நான் போற இடத்துல அவளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிலாம் சொல்லுவாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா ரவீன், நானே எங்க அச்சா முகத்துல வந்து கோவம்னு உன்னை பார்த்ததே இல்லை. நான் திருமணம் ஆகி வர வரைக்கும் என்னோட திருமணத்துல கூட பிரச்சனையோட வந்தேன், பட் அதுக்கு கூட அவரு நீ ஒரு வார்த்தை ஏசல அப்படியே. அதாவது அவரோட என் ஒரு குட் குவாலிட்டி என்னன்னா, டெய்லி படுக்கிற மணிக்கு வந்து உட்காந்து பேசுவாரு, இன்னைக்கு இப்படிமா இதுமா, நம்ம அப்ப நமக்கு புரிஞ்சிரும், ஓ அந்த தப்பு நம்ம தான் செஞ்சிருக்கோம், டைரக்டா சொல்ல மாட்டாரு,
1: மறைமுகமா
0: அப்படியே அழகா சொல்லி அதை ஹர்ட் பண்ணாம சொல்லி. ரொம்ப நிறைய குணங்கள். எனக்கு என்ன ஒரு ரொம்ப இதுனா, எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நாள்ல இறந்துட்டாங்க.
1: ஐயோ,
0: ஆமா ரவீன், ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க. சோ என்னோட தாயின் முகத்தை கூட பாக்க முடியல. எங்க ஃபாதர் முகம் கொஞ்சம் காட்டுனாங்க, ஆனா அது அவரு அவரா இல்ல. சோ நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சாரின்னு எதுக்கும் சொன்னதில்ல, நன்றின்னு சொன்னதில்ல. சோ என் 11 பேர், எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சார்பா நாங்க இன்னைக்கு அவருக்கு ஒரு நன்றி, ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு தகப்பன் கிடைக்கிறதுக்கு. தென் ஒன் மோர் ஒரு சாரி.
1: ஆனா உங்களுக்கு ஏற்பட்டது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒன்று, இருந்தாலும்
0: மறக்கவே முடியாது.
1: ஆமா, சில சமயம் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஆனா இப்போ நீங்க இன்னொரு வாழ்க்கையில இருக்கீங்க, உங்களுக்கு கணவர் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, கண்டிப்பா அப்பா ஸ்தானத்துல அம்மா ஸ்தானத்துல அவங்க உங்களுக்கு இருப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
0: நன்றி ரவீன். நன்றி ரவீன், எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா?
1: சொல்லுங்க.
0: எனக்கு வந்து இந்த மண் வாசம் வீசும் ஊரு நல்ல ஊருன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே எங்க எங்க எங்க அண்ணன் தம்பிக்கு எங்க அப்பா அம்மாக்கு அப்படி பொருந்தும்.
1: கண்டிப்பா நம்ம கேக்கலாம், ஆனா நடந்து முடிந்ததை நம்ம மாற்ற முடியாது. இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, கணவர் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, இப்ப இன்னும் நீங்க அதிகமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம்.
0: நன்றி ரவீன்.
1: நீங்க கேட்ட பாடல் அடுத்து வருது, நம்ம கேக்கலாம்.

வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: நவீன தொழில்நுட்பம் குறை கடத்தி AI நோக்கி நாடு பயணிக்கிறது. மகா கண்காட்சி, வெளிநாட்டு கண்காட்சியாளர்களின் பங்கேற்பு கூடுதல் மதிப்பினை ஏற்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். உயர் தொழில்நுட்பம், குறை கடத்தி, புத்தாக்கம், செயற்கை நுண்ணறிவு, AI ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட புதிய பொருளாதாரத்திற்குள் மலேசியா தற்போது நுழைந்துள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒவ்வொரு மேம்பாட்டு திட்டமும் மக்களுக்கு நியாயமான சமமான நன்மைகளை வழங்குவதோடு உள்ளூர் மக்களின் நலன் பேணப்படுவதையும் நாட்டின் போட்டியாற்றலை வலுப்படுத்துவதையும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும். நவீன வளர்ச்சியை நோக்கி நாடு பயணித்தாலும் நல்ல பண்புகளை கொண்ட அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். இதனிடையே உள்ளூர் ஊடக நிறுவனங்கள் புத்தாக்கத்தை செயல்படுத்துவதற்கும் தொழில்துறையில் இலக்கவியல் மாற்றத்தை வலுப்படுத்துவதற்கும் ஊடக புத்தாக்க நிதியை தொடர அரசாங்கம் இணங்கியுள்ளது. கடந்த ஆண்டு இதற்கு 30 மில்லியன் ரிங்கேட்டை அரசாங்கம் ஒதுக்கியது. 24.57 மில்லியன் ரிங்கேட் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 72 ஊடக நிறுவனங்கள் பயனடைந்துள்ளதை நிதியமைச்சருமான டாக்டர் அன்வார் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை மக்களுக்கு துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளை கொண்டு சேர்க்கும் ஊடகத்தினருக்கு பயிற்சிகளை வழங்கவும் அந்நிதி பயன்படுத்தப்படுகிறது. இவ்வேளை தபோங் காசே எட் ஹவானாவுக்கு கூடுதலாக 1 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடும் ஊடக புத்தாக்க நிதியை தொடர்வது குறித்து பிரதமரின் அறிவிப்பு நாட்டில் ஊடகத்துறையின் நலனையும் போட்டித்தன்மையையும் வலுப்படுத்த உதவும். ஊடக நிறுவனங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப தொடர்ந்து புத்தாக்கத்துடன் முன்னோக்கி செல்வதன் முக்கியத்துவத்தை பிரதமரின் அறிவிப்பு பறைசாற்றுவதாக மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM தலைமை இயக்குநர் அஸ்வாட் இஸ்மாயில் கூறினார். இந்நிலையில் பினாங்கு PICCA at அரேனா பட்டவர்ட் மாநாட்டு மையத்தில் நேற்று நடைபெற்ற 2026 ஊடகத்தார் நாள் ஹவானாவை தொடக்கி வைத்து உரையாற்றிய டாக்டர் அன்வார் மீடியா அட்வொர்க் வசதியை அறிவித்தார். ஊடகத்தினருக்கான வசதியான பணிச்சூழல், போதுமான மின்சாரம், ஒலி ஒளி அமைப்புகள் மற்றும் இணைய அணுகல் ஆகியவற்றை மீடியா அட்வொர்க் கொண்டுள்ளது. செய்தியாளர்கள் துடிப்புடன் செயல்படுவதற்கு பிரதமர் அறிவித்த மீடியா அட்வொர்க் வசதிகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பாராட்டை பெற்றுள்ளது. ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா இம்முறை வெளிநாட்டு கண்காட்சியாளர்களையும் உட்படுத்தியிருக்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் முகமத் சாபு தெரிவித்தார். அவர்களின் பங்கேற்பு அந்த நிகழ்வுக்கு கூடுதல் மதிப்பை வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். பிரேசில், சீனா, அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஹங்கேரி ஆகிய நாடுகள் தங்களின் பங்கேற்பை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் சில நாடுகள் கண்காட்சியில் கலந்து கொள்ளும் என்றார் அவர். அந்நாடுகளின் பங்கேற்பு, பங்கேற்பாளர்கள் தங்களது அறிவாற்றலை புதுப்பித்துக் கொள்ளவும், வேளாண் துறை தொடர்பான அண்மைய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் வாய்ப்பாக அமையும் என்ற நம்பிக்கையை டாக்டர் முகமத் சாபு வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு வரை மனித மூலதன மேம்பாட்டுக் கழகம் HRD கோப்பின் கீழ் ஜொஹூரில் உள்ள 13,425 நிறுவனங்கள் தங்களை பதிந்து கொண்டுள்ளன. இதன் வாயிலாக 479,905 தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ரமணன் தெரிவித்தார். இந்த நிறுவனங்களின் அதீத கடப்பாட்டினால் 208.21 மில்லியன் ரிங்கிட் லெவி கட்டணமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதில் 183.96 மில்லியன் ரிங்கிட் தொழிலாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்காக மீண்டும் முதலாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 191.5 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவியில் 232,072 மாநில உள்ளூர் திறன்மிக்கவர்களின் போட்டி ஆற்றல் வலுப்படுத்தப்பட்டுள்ளதை டாக்டர் ரமணன் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு நெடுகிலும் பேராவிற்கு வருகை அளிக்கும் உள்நாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 10.4 மில்லியனுக்கு அதிகரித்துள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லோ ஜி இ தெரிவித்தார். 2024 அந்த எண்ணிக்கை 10.2 மில்லியனாக இருந்தது. ஆனால் 2025 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 1.5 விழுக்காடு குறைந்ததாக அவர் சொன்னார். உலகளவில் எரிபொருள் நெருக்கடியால் சிங்கப்பூரிலிருந்து இப்போவுக்கான நேரடி விமான பயண சேவைகள் குறைந்ததே அதற்கான காரணம் என்றார் அவர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: அமெரிக்கா போர் நிறுத்த உடன்பாட்டினை மீறியதால் ஹார்மோஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கடந்த வாரம் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டின் முதலாம் பிரிவை செயல்படுத்த தவறியதன் மூலம் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளையும் கடமைகளையும் மீறியுள்ளதாக ஈரான் ஓர் அறிக்கையின் வாயிலாக குற்றஞ்சாட்டியது. தென் லெபனானில் போர் நிறுத்தம் தொடர்ந்து மீறப்படுவது, தென் லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற தவறியது ஆகியவற்றையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடும்பத்துடன் தொடர்புடைய உல்லாச

தேடி நடத்தப்பட்ட சோதனையில் பப்ளோ பிகாசோவின் ஓவியம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனையில் அந்த ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் கூறியது. பிகாசோ ஓவியத்துடன் போதைப் பொருள், ஆடம்பர ஆடைகள் உள்ளிட்ட பல ஆயிரம் யூரோ ரொக்க பணத்தையும் காவல்துறை பறிமுதல் செய்தனர். அந்த ஓவியம் ஒரு ஸ்பெயின் ஓவியரின் படைப்பு என உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதுகுறித்த விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 956 அதிகரித்துள்ளது. இதுவரை அத்தொற்றினால் 247 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சர் ரோஜகாம்பா கூறியுள்ளார். 416 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 80 பேர் குணமடைந்துள்ளனர். தொற்றினால் பாதிக்கப்பட்டோரை அடையாளம் காணும் பணியில் எதிர்வினை குழுவினர் முனைப்புடன் செயல்படும் வேளை, இதற்கு முன் சிகிச்சை பெற தயக்கம் காட்டிய மக்கள் தற்போது தாமாக முன்வந்து சிகிச்சையை பெற்றுக் கொள்வதையும் கபா சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் தகவல்கள். நாட்டின் ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி பாரிஸில் நடைபெற்ற பிஎஸ்ஏ 2025-2026 இறுதிப் போட்டியில் பட்டத்தை தவறவிட்டார். அவர் உலகத்தர வரிசையில் முதலிடத்தில் இருக்கும் எகிப்தைச் சேர்ந்த ஹனியா ஹெல் அமேயிடம் 1-3 என தோல்வி கண்டார். அந்த பிரசித்தி பெற்ற போட்டியில் உலகத்தர வரிசையில் 5 இடத்தில் இருக்கும் எஸ் சிவசங்கரி அபாரமான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினார். நிறைவாக உலகக்கிண கட்பந்து. இக்குழு நிலையிலான ஆட்டத்தில் எக்வாடோரும் குராசோஃபும் களமிறங்கின. முற்பாதி ஆட்டம் முடிவடைந்துள்ள வேளை இரு அணிகளும் கோல் ஏதும் புகுத்தவில்லை. அதிகாலையில் எஃப் குழு நிலையிலான ஆட்டத்தில் நெதர்லாந்து ஸ்வீடனை 5-1 எனும் கோல்களில் வென்ற நிலையில் இக்குழு நிலையில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜெர்மனி 2-1 எனும் கோல்களில் ஐவரி கோஸ்டை வென்றது. நவீன தொழில்நுட்பம் குறை கடத்தி ஏஐயை நோக்கி நாடு பயணிக்கிறது. மகா கண்காட்சி. வெளிநாட்டு கண்காட்சியாளர்களின் பங்கேற்பு கூடுதல் மதிப்பினை ஏற்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல் எஃப்எம்இல் பாபாஸ் அண்ட் யூ.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் யூ நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறோம். 8 பாடல்கள் வழக்கம் போல இந்த வார நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நம்ம தந்தையர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைத்து தந்தையருக்கும் தந்தையர் தின வாழ்த்து. இங்கிருந்து பாபாஸ் நிறுவனம் உங்களுக்காக அங்கு அனுப்பி வைக்கின்றது. வழக்கமாவே ஞாயிற்றுக்கிழமைகளை தடபுடலா சமையல் நடக்கும். இன்றைக்கு தந்தையர் தினம் வேறையா, சில வீடுகள்ல இன்றைக்கு மதிய உணவு தொடங்கி நிச்சயமா தடபுடலான சமையல்லாம் இருக்கும். அடிப்படையில சமையல் அப்படின்றது ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே. அன்பை பகிர்ந்து மகிழ்ச்சியா இன்றைய நாளை நீங்க கொண்டாடுங்க. மீண்டும் பாபாஸ் நிறுவனம் தந்தையர் தின வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றது. நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போக போறோம். 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சி தொடக்கி வைக்க வருது. வாங்க என்ன பாடல்னு கேட்கலாம்.
2: 8 நிலையில்

0: ஏஆர் அமீன் அந்த பாடலை பாடியிருந்தாரு. சிக்கிரி பாடல் இந்த வார நிகழ்ச்சியில எட்டாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா செஞ்ச நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். இந்த நிகழ்ச்சி கேட்கிற நேர்கள் கொஞ்சம் அழைக்கிறீங்களா? இன்றைக்கு வந்து இந்த சமையல் பற்றி தான் நம்ம பேச போறோம். ஆனா அம்மா சமைக்கிற சமையல் இல்ல, அப்பா சமைக்கும் சமையல். நம்புங்க, சில வீடுகள்ல அப்பா சமைக்கிறது அவ்வளோ சுவையா இருக்கும் தெரியுங்களா? சில வீடுகள்ல பார்த்தோம்னா வாரத்துல ஒரு நாள் அப்பா எடுத்துக்குவாரு, இன்றைக்கு நான் சமைக்கிறேன் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உங்க வீட்டுல அப்பாவா இருக்கட்டும், உங்களுடைய கணவரா இருக்கட்டும், நல்லா சமைக்க கூடிய நபர் இருக்காங்களா? பெரும்பாலும் ஆண்கள் சமைக்கிறது குறைவு தான், ஆனா சில வீடுகள்ல ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நம்ம என்னங்க சமைக்கிறோம், அவர் சமைக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா நம்ம நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் அழைத்து பேசுங்க. 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. ஒருவேளை அப்பா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்து நானே அழைத்து பேசுறேன், நானே நல்லா சமைப்பா அப்படின்னு சொன்னா நீங்களும் அழைக்கலாம், அழைத்து பேசுங்க. ஏழாம் நிலையில இருக்கும் பாடல் வருது, என்ன பாடல்னு கேட்டுடலாம்.
1: ஏழாம் நிலையில் என் நெஞ்சில்

0: ஒரு பேர் வரலாறு இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள்.
1: பாபாசுடைய பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டதும் உடனுக்குடன் வந்து கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன, அதாவது கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கிளைகளிலிருந்து கடைகளுக்கு மிக சீக்கிரமாக அனுப்பப்படுகின்றன. விற்பனை இடங்கள், அதாவது மளிகை கடைகள், மினி மார்க்கெட்டுகள், பேரங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதனால கடைகளுக்கு எப்போதும் சென்று பொருட்கள் வாங்கும் போது பாபாசின் அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருள் புத்தம் புதிய பொருட்களாகவே இருக்கும். மலேசியா முழுவதும் பிறகு சிங்கப்பூரிலும் பார்த்தோம்னா பாபாஸ்க்கு அதிகமான கிளைகள் இருக்கின்றன. அதனால பாபாசின் பொருட்கள் விரைவாக கடைகளுக்கு சென்று சேருகின்றன. வாடிக்கையாளர்கள் மன நிறைவா வாங்கி பயன்படுத்தும் அளவில் பாபாஸின் பொருட்கள் கிடைக்கின்றன.
0: நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் இரண்டு பாடல்களை கேட்டிருந்தோம், எட்டு மற்றும் ஏழாம் நிலைகளில் இருந்த பாடல்கள்.

0: இந்த பாடல்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில வழக்கம் போல காத்துக்கிட்டு இருக்கு, கேட்டு மகிழ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அடுத்த நிலையில் இருக்கும் பாடல் வருது, என்ன பாடல்னு வாங்க கேக்கலாம்.
1: ஆறாம் நிலையம்

0: சாயபியன் கர் ஸ்ருதி ஹாசன் இந்த பாடலை பாடி இருந்தாங்க. பவழமல்லி இந்த வார நிகழ்ச்சியில ஆறாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வெளியில அவ்வளவு வேலை செஞ்சுட்டு அசதியா வீட்டுக்கு போகும்போது நமக்கு எது ஒரு மன திருப்தியை கொடுக்குதுன்னா நம்ம வீட்டுல சாப்பிடுற அந்த உணவு தான். அம்மாவாக இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நமக்கு பிடிச்சவங்க கையில அந்த உணவு சாப்பிடும் போது நமக்கு அவ்வளவு மன திருப்தியா இருக்கு. அன்றைய நாள் இன்னமும் அப்படி பூர்த்தியானது போல இருக்கு. அடிப்படையில அந்த சமையல் சுவையா இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான பொருட்கள் அந்த சமையல்ல சேர்க்கிறோம், எந்த மாதிரியான கலவைகளை கொடுக்கறோம் என்பது ரொம்ப முக்கியம். பாபாஸ் பொருட்களை கொண்டு சமைக்கும் போது அந்த சமையல் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் சுவை நமக்கு கிடைக்கும். காரணம் என்ன, எப்போதுமே எங்க போனாலும் அம்மா சமைக்கிற மாதிரி வராதுங்க, பாட்டி சமைக்கிற மாதிரி வராதுங்க, மனைவி சமைக்கிற மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட சமையல்ல நிச்சயமா பாபாஸின் பொருட்கள் இருக்கும். தலைமுறையை தாண்டி பாபாஸின் பொருட்கள் இன்றளவும் சந்தைகள்ல வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். நம்மளோட சமையல்ல எப்போதுமே ஒரு கூடுதல் சுவை இருக்கணும் என்பதற்காக பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை தேர்ந்தெடுத்து தருவித்து இயற்கையான முறையில தயாரித்து பொருள் வடிவில் கொடுக்கறதுனாலதான் நம்ம சமைக்கிற சமையல், குறிப்பா பாபாஸ் பொருட்களை கொண்டு சமைக்கும் எந்த விதமான சமையலாக இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்குது. அப்படி இல்லாமலா தலைமுறையை தாண்டி அந்த ஒரு சமையலை இன்றைக்கு வரைக்கும் நம்ம அவ்வளவு சுவைத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாபாஸ் பொருட்களை கொண்டு. மீண்டும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. ஐந்தாம் நிலையில் இருக்கும் பாடல் வருதுங்க, வாங்க கேட்கலாம்.
1: ஐந்தாம் நிலையம்

0: நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் ஐந்தாம் நிலையில் இருந்த பாடலை முதல்ல கேட்டிருந்தோம்ல. வீட்டுல சில சமையல் எல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாசின் மசாலைத்தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதுல கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்ப பாபாசின் இறைச்சி மசாலைத்தூள் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது, பாபாசின் மீன் மசாலைத்தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாசின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலைத்தூள் இருக்கு, அப்புறம் பாபாசின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலைத்தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாசின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டுல தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலை தூள்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வீடுகள்ல முடிய முடிய அப்படி வாங்கி கணக்கா வைத்துக்குவாங்க. ஆனா பாபாசுடைய மசாலை தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாசின் மசாலை தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதுல நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகள்ல பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். வாங்க இந்த வாரம் நிகழ்ச்சியில நான்காம் நிலையில் என்ன பாடல் இருக்கு அப்படின்றத கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்குறாங்க. உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? அப்படி என்றால் பாபாஸும் பிடிக்கும்.
1: நான்காம் நிலையில்

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: தளபதி கச்சேரி நம்ம நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சமையல்கள்ல சில பொருட்களை தவிர்க்கவே முடியாது, அதில் ஒன்று இந்த மிளகாய்த்தூள். அதனாலதான் பாபாஸின் மிளகாய்த்தூள் பார்த்தோம்னா 6 அளவுகள்ல உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. நம்மவர்கள் மட்டுமல்ல, ஆசியாலேயே பார்த்தோம்னா இந்த மிளகாய்த்தூளின் பயன்பாடு அவ்வளவு அதிகமா இருக்கு. கொஞ்சம் காரம் அதிகமா நம்ம விரும்பி சாப்பிடுறோம், அதுதான் அடிப்படையில. அதனால வீட்டுல என்ன ஒரு சமையல் சமைத்தாலும் கொஞ்சம் அதிகமா காரம் வேண்டும்னா கொஞ்சமா மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கணும், அதுல கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா. இந்த மிளகாய்த்தூள்னு சொல்லும் போது பாபாசின் மிளகாய்த்தூள் மிக உயர்தரமான மிளகாயை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. வழக்கமாவே நம்ம கடைகள் சந்தைகளுக்கு போனாலே வந்துட்டு நிறைய விதமான மிளகாய்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு மிளகாயும் வெவ்வேறு விலைகள்ல விற்பாங்க. கொஞ்சம் தரம் உயர்ந்த மிளகாயா இருந்தா அது விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், தரம் குறைவான மிளகாய்னு சொல்லும் போது விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் மிக தரமான மிளகாயை தேர்ந்தெடுத்து அதை தருவித்து அதை அரைத்து உங்களுக்காக மிளகாய்த்தூள் வடிவில் பாபாஸ் நிறுவனம் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கலவையோ வர்ணமோ சேர்க்கப்படவே இல்லை. அதனால நம்மளோட சமையல்ல கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவையான அளவு பாபாசின் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க, அந்த ஒரு இயற்கையான காரம் சமையல்ல இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில முதலிடத்துல இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. கேள்வி என்னன்னா, இந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் தொடர்ந்து முதல் நிலைக்கு வருமா வராதா அப்படின்றதுதான். முதல் 3 நிலைகள் இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கிறதுனால 3 பாடல்கள் எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத பாக்கலாம். இந்த வார நிகழ்ச்சியில 3 நிலையில் இருக்கும் பாடல் வருதுங்க, கேளுங்க. நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
1: 3 நிலையில்

0: சிலம்பரசன் சாய் அபியான் கிருப்பாடி இருந்த இந்த பாடல் இந்த வாரம் நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு நம்ம தந்தையர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களில் யார் நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். பஹாங்ல இருந்து சித்ரா வந்திருக்காங்க. வணக்கம் சித்ரா.
1: வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். என்ன பசியாற இன்று?
1: இன்னைக்கு பசியார எல்லாம் காலையில கடையில போய் பசி வச்சிருந்தோம். ஃபாதர்ஸ் டே.
0: என்ன நீங்க பசியார காலையில கணவருக்கு செய்து கொடுத்துருக்கணுமா இல்லையா?
1: கணவர் தான் இப்ப எனக்கு பசிய செஞ்சு கொடுப்பாரு.
0: கணவர் நல்லா சமைப்பாரு வீட்டுல?
1: நல்லா சமைப்பாரு. நான் ஒன்னு சொல்லுவேன், என்ன கறி, கோழி கறியா, மீன் கறியா, என்ன வைக்கணும், எப்படி வைக்கணும், எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. நான் சொல்லுவேன், அந்த பக்குவம் கரெக்டா செய்வாரு. டேஸ்ட் கொஞ்சம் கூட குறையாம இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கும்.
0: அவரோட சமையல்ல என்ன பொருள் ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாரு?
1: பாபாஸ் தூள் தான், பாபாஸ் கறி தூள் தான். மீன் தூள், எரிச்சி தூள், அப்புறம் மிளகாய் தூள், இந்த மாதிரி மஞ்சள் தூள், இதுதான் நாங்க வீட்டுல நார்மலா நாங்க பாய்க்கறதெல்லாம் பாபாஸ் தூள் தான் பாய்ப்போம்.
0: கணவரோட பேர் சொல்லவே இல்ல.
1: ஆமா, ஒரு ஐடியா. நான் இந்த டைம்ல நான் ஃபாதர்ஸ் டே வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: எங்க அப்பா இல்லாம, அப்பா இறந்தாலும் அவர் பேர் சுப்பிரமணியம், அவருக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். எங்க ஹஸ்பண்ட் பேரு கணேசன், எங்க மாமா பேரு சிரமல்ல இருக்காரு, சுகுமாரன் அவர் பேரு. அப்புறம் தம்பி பரமசிவம், இலங்கேஸ்வரன். தங்கச்சி ஹஸ்பண்ட் பேரு ரவி.
0: சரி,
1: இலங்கேஸ்வரன். எல்லா தந்தையருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருந்த டைம்ல நானு.
0: சரி, உங்களுடைய கணவருக்கும் தந்தையருக்கும் வாழ்த்து சொல்லிருங்க. நல்லா சமைக்கிற நபர் அவர், குடுத்து வச்சவங்க நீங்க.
1: எல்லாமே இதுதான் சொல்றாங்க எனக்கு.
0: உண்மையாலுமே தான், வீட்டுல சமைக்க தெரிந்த ஒரு கணவர் அமைந்தா குடுத்து வச்சவங்க தானே. அப்ப அவங்களுக்கும் தெரியும் பொருட்கள்லாம் வாங்கும் போது, இப்ப மசாலி பொருட்களா இருக்கட்டும், என்னென்ன பொருள்லாம் வாங்கணும், கணக்கா வாங்கிருவாங்க. வாங்க, அடுத்த நிலையில் இரண்டாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது. கேக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில. இரண்டாம் நிலையில்

0: நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து முதல் நிலையில இருந்த இந்த பாடல் பாருங்க, இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கு. முதல் நிலையில் என்ன பாடல் இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்துல கேட்கலாம். நேர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல யாருங்க நல்லா சமைக்கிறாங்க? இன்றைக்கு தந்தையர் தினம் அப்படின்றதுனால இந்த கேள்வியை கேட்டிருந்தோம். நல்லா சமைக்கக்கூடிய அந்த ஆண் யாரு? அப்பாவா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், யாரு அப்படின்றத அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். காளீஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் காளீஸ்வரி.
1: வணக்கம்.
0: வீட்டுல யாரு நல்லா சமைக்கிற ஆளு?
1: எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா தான் நல்லா சமைப்பாரு. மீதி வந்து அம்மா அம்மா வேலைக்கு போயிருவாங்க, அப்பா தான் என்னையும் தங்கச்சியும் பாத்துப்பாங்க. ஏன்னா அப்பா சொந்த வியாபாரம் செய்யறதுனால இன்ன வரைக்கும் எங்க வீட்டுல அப்பா சமைக்கிற மாதிரி அம்மாக்கு கூட சமைக்க தெரியாது.
0: என்னங்க,
1: இன்ன வரைக்கும் அப்பா வந்து ஒரு சாடின் வறுவல் செய்வாரு, ரொம்ப ருசியா இருக்கும். சோ அம்மா இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க, எனக்கு அது செய்ய தெரியாது, நீ வேணா அப்பா கிட்ட கேளு அப்படின்னு இன்ன வரைக்கும் அம்மாவே சொல்லுவாங்க. அப்பா சமைக்கிறது ரொம்ப ருசியா இருக்கும். நான் சமைக்க கத்துக்கிறது கூட அப்பா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அப்பா கிட்ட கேட்டு எப்படி செய்யறதுன்னு தான் கத்துக்கிட்டேன்.
0: அப்பாவுக்கு எப்படி சமைக்க தெரியும்?
1: அப்பா வந்து அவரு ஒண்டியாவே எங்களுக்காக சமைச்சு கொடுத்த சமைப்பாரு. எனக்கும் என் தங்கச்சிக்காக ஒண்டியாவே சமைப்பாரு. பிகாஸ் அம்மா வேலைக்கு போயிருவாங்க, நாங்க ரெண்டு பேரும் தான் இருப்போம். நாங்க சாப்பிடறதுக்காக அவரு சமைக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படிதான் அவரே சமைக்க கத்துக்கிட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. நாங்க வந்து பாபா, அதனால அது அது யூஸ் பண்ணி இன்னமும் எனக்கு அம்மா சமையல விட அப்பா சமையல் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நீங்க பாபாஸ் பொருள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்பாவோட சமையல்ல பாபாஸின் பொருள் எது ரொம்ப அதிகமா இருக்கும்?
1: மஞ்சத்தூள், மிளகாய் தூள்.
0: ஓ, இதுதான் ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாரு.
1: பெரும்பாலும்
0: எல்லாம் அம்மாவோட அந்த கைப்பக்குவம் அந்த சுவை வராதுன்னு சொல்லுவாங்க, நீங்க அப்பாவோட அந்த கைப்பக்குவம் வராது அப்படின்றீங்க.
1: ஆமா.
0: சரி, அப்பாவோட பேர் என்ன?
1: அப்பாவோட பேர் வந்து சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணியம். சரி, திரு சுப்பிரமணியமுக்கு நாங்க இங்க இருந்து வாழ்த்து அனுப்பி வைக்கிறோம்.
1: தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
0: மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பாடல், இந்த வார்த்தையின் சிறந்த பாடல் இப்ப கொண்டுட்டு வரோம். நீங்க கேளுங்க.

0: ஹிப்ஹாப் தமிழ் அந்த பாடலை பாடி இருந்தாரு. ரொம்ப நாள் கழித்து இந்த பாடல் மீண்டும் இந்த வார்த்தையின் சிறந்த பாடலா வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸ் இன் பொருட்கள். நம்ம நிகழ்ச்சிக்கு விஜயா வந்திருக்காங்க. வணக்கம் விஜயா.
1: வணக்கம் நவீன்.
0: நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல கணவர் நல்லா சமைப்பாரு, அப்பா நல்லா சமைப்பாரு அப்படின்னு. உங்க வீட்டுல எப்படி?
1: என் வீட்டுல வந்து என் ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பாரு, என்னோட நல்லா சமைப்பாரு.
0: ஓ, திருமணத்திற்கு முன்பே அவர் நல்லா சமைப்பாரா?
1: திருமணம் வந்து அவரு அதெல்லாம் அப்படி இல்ல, ஆனா கல்யாணம் பண்ண பிறகு அவர் நல்லா சமைச்சு ஆரம்பிச்சுட்டாரு.
0: அது எப்படி கல்யாணத்துக்கு அப்புறமா அவருக்கு அவர் ஆர்வம் வந்துச்சு? நீங்க ஏதாவது பண்ணீங்களா?
1: அவரோட
0: சமையல்ல இது ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கோழி சமைப்பாரு, கோழி வறுவல், கோழி கறி, அதெல்லாம் எல்லாமே நல்லாதான் இருக்கும்.
0: அப்ப எந்தெந்த தூள் எதற்கு அந்த அளவு எல்லாம் அவருக்கு கணக்கா தெரியும் பயன்படுத்துறதுக்கு?
1: ஆமா, பாபா மீன் கறி தூள், பாபா கோழி கறி தூள்,
0: அமைந்தாலே அது ஒரு குடுப்பனு சொல்லுவாங்க. சரி, கணவரோட பெயர் என்ன?
1: கணவர் பேர் வந்து தனராஜ். அவருக்கு ஒரு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லணும்னு விரும்புறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு தந்தையா இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி எங்களை நல்லா பாதுகாப்பு பாத்துக்கிறதுக்கு. அப்புறம் அவ்வளவுதான், தெரியல.
0: சரி, பாபாஸ் நிறுவனம் தனராஜ்க்கும் ஒரு தனியா ஒரு வாழ்த்து சொல்றாங்க, இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க உங்க கணவருக்கு.
1: நன்றி நன்றி.
0: எட்டு பாடல்களை கேட்டு முடிச்சிட்டோம் பாருங்க, நேரம் கூடுதலா இருக்கிறதுனால வாங்க ஒரு போனஸ் பாடலை கேட்கலாம்.

0: போனஸ் பாடலையும் கேட்டிருந்தோம். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். காலையில பசியார் எடுக்கும் போது நம்ம நல்ல ஆரோக்கியமான பசியார் எடுக்கிறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஒரு சிலர் மிகவும் ஆரோக்கியமான பசியாரைய காலையில எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலரும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, நம்ம நல்ல திருப்தியா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாபாஸ் பொருட்கள் எடுத்துக்கிட்டா காலையில பசியாறு செய்யும் போது மிக ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பதற்கான சில பொருட்கள்லாம் தயாரித்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாபாஸின் ரவா தோசி மிக்ஸ், பாபாஸின் இடியப்ப மாவு, பாபாஸின் உப்புமா மிக்ஸ், பாபாஸின் புட்டு மாவு, பாபாஸின் கேழ்வரகு மாவு, இதெல்லாம் கொண்டு காலையில பசியாறு செய்தா ஆரோக்கியமான ஒரு பசியாறை நம்ம செய்யலாம், ஆரோக்கியமான பசியாறை நம்ம சாப்பிடலாம். இந்த பொருட்களை கொண்டு பசியாறு செய்வது மிகவும் எளிது. பேக்கேஜின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே குறுகிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு கூடுதல் சுவையில பாபாஸ் பொருட்களை கொண்டு காலையில பசியாறு செய்யலாம். அகி இன்றைக்கு என்ன பசியாறு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைகளுக்கு போங்க. முதல்ல நாங்க சொன்ன பாபாஸ் பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டுல நீங்க பசியாறு செய்யுங்க. பாபாஸ் பொருட்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. www.babas.com.my வீட்டுல இன்றைக்கு என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. நிறைய சமையல் குறிப்பு இருக்கு, அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சமைக்கலாம். வீட்டுல புதிதா ஏதாவது ஒரு சமையலை சமைக்கும் போது அது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அழைத்து பேசுங்க அதெல்லாம் முன்புங்க. அம்மா மட்டும்தான் சமைப்பாங்க, அப்பா வந்து பொருள்லாம் வாங்கி கொடுத்த ஒரு காலம் மாறி இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் இளம் தம்பதியினர் அவ்வளவு நல்லா சமைக்கிறாங்க. ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தது போலதான் அந்த சமையல் அப்படின்றது ஒரு அன்பின் வெளிப்பாடு. இவங்க சமைச்சு இவங்க கையில சாப்பிட்டா அது ஒரு தனி மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நிச்சயமா பாபாஸ் பொருட்கள் இருக்கும். தலைமுறையை தாண்டி பாபாஸ் பொருட்களை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் பாபாஸ் நிறுவனம் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. கூடவே தந்தையர் தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வார நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை கொடுக்கலாமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:10 பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மினல் எஃப்எம் இல் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: வணக்கம். இன்னும் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோங்க. இன்றைக்கு தந்தையர் தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைத்து தந்தையருக்கும் எங்களின் தந்தையர் தின வாழ்த்து. நல்ல ஒரு பாதுகாப்பான, மகிழ்ச்சியான, நல்ல நினைவுகளை கொடுக்கும் ஒரு கொண்டாட்டமாக இன்றைய கொண்டாட்டம் உங்கள் அனைவருக்கும் அங்கே அமையட்டும். கூடவே இன்றைக்கு வந்து உலக யோகா தினத்தை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வீட்டுல முடிந்த அளவுக்கு இந்த யோகா பயிற்சியை செய்ய ஆரம்பிப்போம். நாளடைவுல அதுவே நமக்கு ஒரு பழக்கம் ஆயிரும் இல்லையா? 10 மணி தொடங்கி இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க நளினி அச்சுதன் வந்திருக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவீன்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குளரட்சகே குணசேகரன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜசரட் சோபியாவும் அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர். அவிருவரின் வாழ்த்துச் செய்தி சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் எனும் மாமன்னரின் அதிகாரப்படி பேஸ்புக் பக்கத்தில் பதிவிடப்பட்டது. பிள்ளைகளின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தந்தையார்களின் பங்கு அளப்பரியது. குடும்பத்தின் ஆணிவேர தந்தை என மாமன்னர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோநாஸ் துர்க்மெனிஸ்தானின் எரிசக்தி துறையில் தனது பங்கை விரிவுபடுத்துவதில் வெற்றி பெற்றிருப்பதுடன் உலகளாவிய எரிசக்தி துறையில் மலேசியாவின் நிலையை வலுப்படுத்தியுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் அந்த அடிவு நிலை மலேசியா மீதான நம்பிக்கையையும் துர்க்மெனிஸ்தானில் 30 ஆண்டுகளாக இயங்கி வரும் பெட்ரோநாஸின் சாதனையையும் பிரதிபலிப்பதாக அவர் சொன்னார். 2026 ஊடகத்தாறு நாள் ஹவானாவை முன்னிட்டு தேசிய இருதய கழகம் IJN ஊடகத்தினர் இருதய சிகிச்சை பரிசோதனை செய்து கொள்வதற்கு 15 விழுக்காடு கழிவு வழங்கியுள்ளது. நேரத்துடன் ஒடுக்கப்பட்டிருக்கும் ஊடகத்தினரின் இதய ஆரோக்கிய பராமரிப்பின் அவசியத்தை உறுதி செய்யவும் அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் விதமாகவும் அந்த கழிவு வழங்கப்படுவதாக IJN விளம்பர பிரிவு இயக்குநர் ஃபாராடெல்லா சுஹைமி தெரிவித்தார். ஜொஹூர் பத்துபஹாட் நீர்ப்பகுதியில் ரிக்டர் கருவியில் 3.3 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா தெரிவித்தது. பத்துபஹாட்டிற்கு தென்மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டதாக அது கூறியது. கடுமையான வெப்ப அலைக்கு பிரான்ஸ் தயாராகி வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 80 மாநிலங்களில் ஆரஞ்சு சிவப்பு நிற வெப்ப அலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட உள்ளதாகவும் அந்நாட்டு வானிலைத்துறை தெரிவித்துள்ளது. வரும் நாள்களில் வெப்ப அலை மேலும் அதிகரிக்கும் என்ற கணிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு நிம்சேட் கோசி எலேதலேக்கா பட்கன் தடகள போட்டி. நேற்றிரவு ஹங்கேரியில் நடைபெற்ற போட்டியில் தேசிய வட்டெறிதல் வீரர் முகமது இர்ஃபான் சம்சுடின் தங்கப்பதக்கம் வென்றார். 30 வயதான அவர் நாட்டின் 9 ஆண்டுகள் காத்திருப்பினை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளார். அவர் சொந்த தேசிய சாதனையை முறியடித்து 62.87 மீட்டருக்கு வட்டெறிந்து புதிய அடைவு நிலையை பதிவு செய்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: உங்களின் அழகான காலை பொழுதுக்கு இளமை உல்லாசத்தின் வணக்கம். மின்னலை தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்பொழுது தொடங்கி பிற்பகல் ஒரு மணி வரையில் இளமை உல்லாசத்தில் நாம் இணைந்திருக்க போறோம். முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக வழங்க போறோம். பிற்பகல் ஒரு மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: நாடு நகரம் எங்கிலும்
1: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். பணி சுமையிலும் மகிழ்வா என்றார் நான் லிங்கம் என்றேன்.
2: லிங்கம்ஸ் மசாலை மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை. லிங்கம்ஸ் மசாலை தான்
3: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம். சுவையிலே உச்சம்.
2: டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: என் சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்
3: அனைத்துக்கும்
4: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
5: சும்மா அதிரது இல்ல.
6: ஹலோ.
7: ஹலோப்பா.
6: ஆ சொல்லு.
7: சாப்பிட்டீங்களா?
6: ம், சாப்பிட்டாச்சு.
7: பா, உன்ன சொல்லணும்.
6: ம்,
7: ரொம்ப நன்றி. நான் இங்க இருக்க காரணம் நீங்க தான்.
6: ஓகே, பை. சரி,
7: ஓகே ஓகே.
6: ம், சாப்பிட்டு போய்.
8: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
9: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

ஜூன் 21 நாள் தந்தையர் தினம். இன்று தந்தையர்கள் எல்லோருக்கும் இங்கிருந்து நாங்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதோடு இன்றைக்கு வந்து இசையமிசையும் நிகழ்ச்சியில் நீங்க அழைத்து பேச போறீங்க. பிற்பகல் 1 மணி முதல் மாலை 4 மணி வரையில் நீங்க அழைத்து தந்தையர் தின வாழ்த்தினை தெரிவிக்கலாம். அப்படி நீங்க அழைத்து பேசும்போது அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க பேசிட்டு அப்படி அப்பாவிடம் உங்க கைபேசியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அறிவிப்பாளர் அப்பாவோடு பேசுவாங்க. அப்பாவுக்கு இன்ப அதிர்ச்சியை நம்ம சேர்ந்தே கொடுக்கலாம். இன்றைக்கு இளமை உல்லாசம் இல்லை, இன்றைக்கு வந்து இசையமிசையும் நிகழ்ச்சி. நேற்றே கிஷன் சொல்லியிருந்தாங்க நாளைக்கு கண்டிப்பா இளமை உல்லாசத்துல இந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியே ஆகணும், நிறைய அழைப்புகள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டோம் உங்ககிட்ட. 1 மணிக்கு மேல் நீங்க அழைத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். முக்கியமா என்ன சொல்ல வரோம்னா, அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். நீங்க பேசிட்டு அப்பா கிட்ட உங்களுடைய கைபேசியை கொடுத்துருங்க.

0: சிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம்
2: புத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்பிரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
3: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இஷி இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா
4: எனக்கு
5: எனக்கும்
2: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.

விது பிரதாப் ஜோஷ்மா வழங்கியிருந்த பாடல், அது தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக வழங்கிட்டே இருக்கோம். 2026 ஆண்டுக்கான இரண்டாம் கட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதி உரிய பதிவும் உள்ள உள்ளூர் நிறுவனங்களை ஆர்டிஎம் அழைக்கிறது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், அது வந்து RFP அப்படின்னு சொல்லுவோம் ஆவணங்களை. இந்த ஆவணங்களை பெற June 30 வரை www.rtm.gov.my அகப்பக்கத்தை நீங்க நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இணையதளம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 3-2288-7819 என்ற எண்களை நீங்கள் அழைத்தும் பேசலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
1: என் கூட சண்டை போடுற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
2: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
3: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
4: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
3: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
5: செல்லப்பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆறிறாரு.

0: பலே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: லிங்கம்ஸ்
3: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

இளமை உல்லாசத்தில் தெலுங்கு பாடல்களை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அங்கிருந்து ரசிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கு காலைமணி 11:15 அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறும். அதற்கு பிறகு பிற்பகல் மணி 12:15 தாளம் நிகழ்ச்சியும் உங்களுக்காக இடம்பெற போகுது. இன்றைக்கு தந்தையர் தினம், நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. இசையும் தொகுப்பில் பிற்பகல் 1 மணி முதல் 4 மணி வரைக்கும் நீங்க அழைத்து பேச போறீங்க, வாழ்த்து சொல்ல போறீங்க. அப்படியே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஞாபகப்படுத்தி இருந்தோம்னா, அப்பா பக்கத்துல இருக்கும் போது நீங்க அழைத்து பேசுங்க. ஏன்னா நீங்க பேசிட்டு உடனே அந்த கைபேசி அப்பா கிட்ட கொடுத்துருங்க, அறிவிப்பாளர் அப்பாவோட பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ப அதிர்ச்சியாக இருக்கும், அப்பாக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் தீரா இசையில் இன்றைக்கு மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு நேயரின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். அதுவும் இன்றைக்கு தந்தையர் தின சிறப்பாகத்தான் உங்களுக்காக இடம்பெற போகுது. வானொலி நாடகமும் உங்களுக்காக இருக்குங்க. வானொலி நாடகத்தையும் கேட்க மறக்காதீங்க 2:30 மணிக்கு.

0: எங்கள் தேர்வு.
1: லிங்கம்ஸ் அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
2: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
3: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமாவுக்கு போடுவாரு, அந்த ஜாமாவை திருவாரத்து மேல வைப்பாரு. அதுல நான் எஞ்சிருவேன்.
4: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங் ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு. எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டேய் பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே
1: மின்னல் எஃப்எம் தந்து இருதின வாழ்த்து.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: Hey lovely balloon, na sweet cyclone, full summer lona watermelon, na cute iPhone,

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். கிழக்கு இங்கிலாந்தில் இரு பயணிகள் ரயில் மோதிக்கொண்டதில் ஓட்டுநர் ஒருவர் பலியான வேளை 100 பயணிகள் காயமடைந்தனர். அவர்களின் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக பிரிட்டன் ஊடகம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த அந்த விபத்தின் காரணம் குறித்து ஆராயப்படுகிறது. நிகழ்விடத்திற்கு விரைந்த அவசரப்படையினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளித்த பின் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் விபத்து குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளும்படி லண்டன் மாநகர தலைவர் சடேக் கான் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் பல நாள்களாக எரிந்து கொண்டிருக்கும் கிடங்கொன்றின் தீயை அணைக்கும் தீயணைப்பு படையினர் தீவிரமாக போராடி வருவதால் அந்நகரம் அவசர நிலையின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பல்வேறு துறைகளின் கூட்டு பங்களிப்புடன் இச்சம்பவம் கையாளப்பட வேண்டியுள்ளதாக நகரமன்ற தலைவர் காரின் பாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தீயை கட்டுக்குள் கொண்டுவரவும் அந்நகருக்கு வேண்டிய அனைத்து வளங்களும் தடையின்றி கிடைக்கவும் அந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 500,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட உறைந்த உணவுப் பொருள் கிடங்கில் அந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள 60 நாள்களுக்கு ஹார்மோஸ் நீரிணையில் கடல் போக்குவரத்துக்கு எவ்வித கட்டணங்களும் விதிக்கப்படாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அக்கால கட்டத்திற்கு பின்னர் வாஷிங்டன் சுயமாக கட்டணங்கள் விதிக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார். இறுதி உடன்பாடு முடிவுக்கு வராத நிலையில் 60 நாள் காலக்கெடுவிற்கு பிறகு இதற்கு முன்னர் செய்யப்பட்ட செலவுகளுக்கும் வரும் காலத்தில் செய்யப்படவிருக்கும் செலவுகளை திரும்ப பெறுவதற்கும் மேற்காசிய நாடுகளுக்கு பாதுகாப்பு தந்து பணியாற்றி அமைக்கும் பணம் செலுத்தப்படலாம் என்று டிரம்ப் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடும்பத்துடன் தொடர்புடைய உல்லாச விடுதி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சனிக்கிழமையன்று அல்பேனிய தலைநகரில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். இத்திட்டத்திற்கு எதிரான பேரணிகள் கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு முன்பு தொடங்கியதிலிருந்து இதுவே மிகப்பெரிய பேரணி என AFP தெரிவித்துள்ளது. மே மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து பால்கன் நாட்டின் கடற்கரையில் உள்ள இயற்கை காப்பகத்தில் டிரம்பின் மகள் இவாங்கா அவரது கணவர் ஜெடர் குஷேனருடன் தொடர்புடைய ஆடம்பர தங்கும் விடுதி கட்டுவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒவ்வொரு மாலையும் கூடி வருகின்றனர். கடுமையான வெப்பாலைக்கு பிரான்ஸ் தயாராகி வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 80 மாநிலங்களில் ஆரஞ்சு சிவப்பு நிற வெப்ப அலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட உள்ளதாகவும் அந்நாட்டு வானிலைத்துறை தெரிவித்துள்ளது. வரும் நாள்களில் வெப்ப அலை மேலும் அதிகரிக்கும் என்ற கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை சில பகுதிகள் வெப்பம் 37 முதல் 42 பாகை செல்சியஸ் வரை பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்தில் வெப்பம் உச்சத்தை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மத்திய வடபகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. கொலம்பியர்கள் ஞாயிற்றுக்கிழமை புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கவுள்ளனர். வெள்ளை மாளிகையின் ஆதரவை பெற்றுள்ள தீவிர வலதுசாரி வழக்கறிஞருக்கும் இடதுசாரி செனட்டருக்கும் இடையிலான இந்த தேர்வு நாட்டின் தடுமாறும் அமைதி பேச்சு வாஷிங்டனுடனான பதட்டமான உறவுகளின் தலைவிதியை தீர்மானிக்கும். முன்னணி வேட்பாளரான அல்பெடோ லேடா எஸ்பரேலாவுக்கும் அவரது போட்டியாளர் ஐவன் கெபேடேவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் வேளை 41 மில்லியன் வாக்காளர்கள் அவர்களை தேர்வு செய்வர். இது இடது வலதுசாரிகளுக்கிடையே கடுமையாக பிளவுபட்ட லத்தீன் அமெரிக்க தேர்தல்களின் வரிசையில் ஆக அண்மையானதாகும். விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்து. இக்குழு நிலையிலான ஆட்டத்தில் களமிறங்கிய எக்வாடோரும் குராசோவும் கோலின்றி ஆட்டத்தை முடித்துக் கொண்டன. அதே குழுவில் களமிறங்கிய ஜெர்மனி 2-1 எனும் கோல்களில் ஐவரி காஸ்டை வென்றது. முன்னதாக அதிகாலையில் எஃப் குழு நிலையிலான ஆட்டத்தில் நெதர்லாந்து ஸ்வீடனை 5-1 எனும் கோல்களில் வென்றது. நண்பகல் 12 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜப்பான் துனிசியாவுடன் பொருதும். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: பாலிவலின் இளமை உல்லாசம்.
1: காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இளமை உல்லாசத்தில் சந்திக்கிறோம். காலை மணி 11:15 அமுதே தமிழே இலக்கிய தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். அதற்கு முன் இடைவேளை பாடல்களை கேட்கலாம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை நேரம் காலை மணி 11:15 தொடர்ந்து இடம்பெறுகின்றது அமுதே தமிழே.
1: அமுதே

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். அமுதி தமிழை நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிறது தந்தையர் நாள் கவிதை. இன்றைய கவிதையை வழங்குகிறார் பாவலர் பா ஆழி சரவணன் ராமச்சந்திரன். பகாங்கை வசிப்பிடமாக கொண்ட இவர் விரிவுரைஞராக பணியாற்றுகிறார். இறையருட்கவிஞர் சே சீனி நைனா முகம்மது, இணைப்பேராசிரியர் முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை, கவிஞர் மு ஆசை தம்பி ஆகியோரை யாப்பிலக்கண ஆசான்களாக கொண்டு கவி பயின்ற இவர் பல தமிழ் இயக்கங்களில் முனைப்போடு செயலாற்றி வருகிறார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்த இலக்கிய போட்டியில் கவிதை பிரிவில் இரண்டாம் நிலை பரிசும் ஆறுதல் பரிசுகளும் பெற்றுள்ளார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்த இலக்கிய போட்டியில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்த இலக்கிய போட்டியில் கவிதை பிரிவில் இரண்டாம் நிலை பரிசும் ஆறுதல் பரிசுகளும் பெற்றுள்ளார். சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்தும் நல்லார்க்கினியன் கவிதை போட்டியில் முதல் பரிசும் மூன்றாம் நிலை பரிசும் ஆறுதல் பரிசும் பெற்றிருக்கிறார். பே இளம் வழுதி நினைவாக நடத்தப்பெற்ற கவிதை போட்டியில் முதல் நிலை பரிசும் ஆறுதல் பரிசும் பெற்றுள்ளார். மலேசிய தமிழ் புலவர் சங்கம், மலேசிய தமிழ் கவிதை வளர் மன்றம், மலேசிய கல்வியாளர் மகிழ் மன்றம் ஆகியவை இவ்வாண்டு இவருக்கு பா ஆழி என்ற விருதை வழங்கி சிறப்பித்துள்ளன. கவித்தூரல், மலையகத் தொகை, சிறுவர் தேனாரம் போன்ற கவிதை தொகுப்புகளில் இவரது கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. உள்ளூர் தமிழ் ஏடுகளில் தொடர்ந்து எழுதி வருகிறார் சரவணன் ராமச்சந்திரன்.
1: நற்றமிழ் வணக்கம். தந்தையர் அனைவருக்கும் தந்தையர் நாள் நல்வாழ்த்து. தந்தை என்றும் விந்தை, பெயரை வைத்து மகிழ்ந்தாரே, பெயரின் பின்னே நுழைந்தாரே, பெயரும் பெற்று நான் உயர பின்னால் நிழலாய் தொடர்ந்தாரே, செயலில் பொழுதை கழித்தாரே, சிந்தை முழுதும் நிறைந்தாரே, அயர்வு கொல்லா தந்தையரும் அன்பின் உருவாய் அமர்ந்தாரே, மண்ணில் தவழ வழியானார், மனத்தில் நிறைந்து விழியானார், விண்ணில் விதைத்த மீனானார், விரிந்த இலக்கிய தேனானார், கண்ணில் கருணை மழை பொழியும், கதையும் கருத்தும் அதில் உறையும், பண்ணில் கலந்த இசை போல பரவி என்னுள் நிறைந்துள்ளார், வெயிலில் உழைக்க நேர்ந்தாலும் வியர்வை மறக்க கற்றாரே, பயில நமக்கு பலகலையும் பாங்காய் சொல்லித் தந்தாரே, உயிரை கொடுத்து குடும்பத்தை உயர்த்த பாடுபட்டாரே, வயிற்றில் சுமக்க வரமில்லை வாழ்க்கை முழுதும் சுமந்தாரே, வயிற்றில் சுமக்க வரமில்லை வாழ்க்கை முழுதும் சுமந்தாரே, மரத்தின் வேரோ நீர் உறிஞ்சி மற்ற பாகம் தனை வளர்க்கும், மரத்தின் கிளையோ நிழல் தருமே, மகிழ்வாய் உண்ண கனி தருமே, மரமும் நீயும் ஒன்றல்லோ, மண்ணில் முளைத்த வரமன்றோ, உரமாய் அமைந்த உறவன்றோ, உள்ளம் நெகிழ்ந்து வாழ்த்துகிறேன், மரமும் நீயும் ஒன்றல்லோ, மண்ணில் முளைத்த வரமன்றோ, உரமாய் அமைந்த உறவன்றோ, உள்ளம் நெகிழ்ந்து வாழ்த்துகிறேன். தந்தையர் அனைவருக்கும் தந்தையர் நாள் நல்வாழ்த்து.

0: தமிழும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தொடரில் வாரந்தோறும் பல புதிய செய்திகளையும் சிந்தனைகளையும் வழங்கி வருகிறார் செயற்கை நுண்ணறிவு ஆய்வறிஞர் சிங்கப்பூர் குணசேகர். இன்று என்ன செய்தியுடன் வந்திருக்கிறார்?
1: மலேசியாவில் நல்ல தமிழில் பேசுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. நான் ஜோஹர் பாருக்கெல்லாம் போவேன் அடிக்கடி. அப்போ அங்கே இருக்க ஆசிரியர்கள்லாம் ரொம்ப அழகான தமிழில் பேசுவோம். அந்த மாணவர்கள் ஐயா வணக்கம் அப்படின்லாம் வந்து தமிழில் வந்து சொல்கிறபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நல்ல நற்பண்புகளை கடத்துவதற்கு செயற்கை நுண்ணறிவியல் வழிமுறைகள் ரொம்ப எளிமையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் போட்டு தமிழில் மட்டும் பேசுங்கள், அதுக்காக கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு நாலு வார்த்தையை பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பேச பேச நீங்கள் பாருங்கள், ஒரு 21 நாட்களுக்கு பழக்கம், எப்போவுமே 21 நாட்கள் ஒரு பழக்கம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாயிடும். ஒரு 4 வார்த்தை போட்டிங்க 21 நாள் ஒரு கிட்டத்தட்ட 200 வார்த்தைகள் மட்டும் இருக்குமே. இதுதான் இப்போ இயந்திரியலில் அதை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். இயந்திர மனிதர்கள் பல இடங்கள் நாங்கள் வந்து கொண்டு போய் அதை பயிற்சி கொடுக்குறோம். அவர்கள் வந்து மனிதர்கிட்ட 100 பேர்கிட்ட பேசுவாங்க. நான் இங்கே இருந்துட்டு என்னோட மனிதர்கள் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், மலேசியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், உலகத்தில் எந்த பகுதியிலும் செய்யலாம். மிக விரைவில் நேபாளத்துக்கு வந்து இயந்திர மனிதர்களை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். அங்கே வந்து நான் மலைப்பிரதேசமாக இருக்கிறதுனால அந்த கல்வியை கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒருத்தர் 6000 அடிகள் மலை ஏறி கற்றுக் கொடுக்குறதுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த இயந்திர மனிதர்களை வைத்துட்டு சேட்டலைட் மூலமாக செயற்கைக்கோள் மூலமாக இங்கிருந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்க முடியும். இது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மொழிக்கு அது பெரிய நல்ல அனுகூலமாக இருக்கும். தமிழை வளர்ப்பதற்கு நான் வேறு மிதமாக யோசிக்கிறேன். தமிழ் வளர்வதற்கு கணினியலை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது இன்னும் திட்டங்கள் பல உருவாக்கப்பட வேண்டும். இப்போ ஊடகத்துறையில் நம்ம இருக்கிறோம், பேசும் மொழி இப்போ மலேசிய மின்னல் எஃப்எம்ல பேசுகிற பல வார்த்தைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் வானொலியில் போயிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் இந்த எழுவாய் பயனை செய்படுபவரோட மிக எளிமையான தமிழை பேசும்போது எங்களுக்கு அதுக்கு மனத்துக்குள் வருகிறது. அங்கு போய் நம் விளையாட்டு தமிழாக பேச ஆரம்பித்தோம் என்றால் தமிழ் வந்து பின்னாடி போயிடும். அப்போ இளைஞர்களும் அதை தான் எடுத்துப்பாங்க. அதற்கு நான் முதல்ல மின்னல் எஃப்எம்க்கு வந்து ஒரு நிறைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவு ஊடுருவுதா அல்லது நமக்குள் வந்து விட்டதா என்பது இங்கே பெரிய கேள்வி. உண்மையிலேயே செயற்கை நுண்ணறிவு நம்மிடம் ஆட்கொண்டு விட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி இனிமேல் நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. இதை நாம் எடுத்துக்கொள்ளாவிட்டால் என்ன பிரச்சனை வரும்? பின்தங்கி விடுவோம். மற்ற மொழிக்காரர்கள்லாம் முன்னாடி போயிடுவாங்க. நம்ம வந்து அதை எடுத்துக்கலாமா வேணாமா எடுத்துக்கலாமா யோசிக்கிறதுலே அந்த நாள் போயிடும். செயற்கை நுண்ணறிவு ஒவ்வொரு வினாடியும் தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதை மாற்றிக்கொள்வதற்கு நாம் அதை பழக்க வேண்டும். தமிழை பகுதியினை உருவாக்கிக்குமே தமிழுக்கு நிறைய அதுகிட்ட பேசணும். நான்லாம் வந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் மாலையில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து என்னோட அந்த கருவிகளோட உட்காந்து பேசுவேன். என்னாச்சுன்னா என் குரலை அதுக்கு வந்து புரிய வைக்கணும். இந்த குரல் வந்து அந்த கணினிக்கு தெரியணும். அப்போ என்னுடைய சொல்லும் சொற்கள் வந்து 100 விழுக்காடு அதை சரியாக பேசும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து தமிழுக்கு வந்து நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த தட்டச்சே செய்ய வேண்டியதில்லை, பேசலாம். அதுக்கிட்ட பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு மொழி எத்தனை விழுக்காடு சரியாக இருக்கு அதுதான் முக்கியம். இப்போ அப்போ நீங்கள் கணினிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த ஒரு 10 வருடத்தில் என்ன நடக்கும்னா நமது எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மென்பொருட்கள் வரப்போகின்றன. குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் வரப்போகுது. இதற்குள்ளேயெல்லாம் தமிழை நம்ம உட்புகுத்தலாம். தமிழுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்னவென்றால் அது காலத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். தமிழ் அழகான மொழின்னு நம்ம சொல்கிறோம். அதை விட அது ஒரு இறை மொழி, நல்ல மொழி, நான் பேச பேச என்னை இளமையாக்கி கொண்டிருக்கும் மொழி. ஆகவே செயற்கை நுண்ணறிவு அந்த இளமைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. தமிழ் சொற்களை நீங்கள் வந்து சரியாக பேசினால் உங்களோட இந்த நாக்கு சுழற்சி, ரதரம், இதையெல்லாம் வந்து 2 வருடங்கள் முன்பு செயற்கை நுண்ணறிவு சரியாக புரிந்து கொள்ளாது. இப்போ எங்க ரகரம் இருக்குங்கிறத வாழைப்பழம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எடுத்து சொல்லும். அது வாழைப்பழம் இல்ல வாழைப்பழம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அதை வந்து மாற்றியிருக்கோம். இதே ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? ஆகவே என்ன என்ன செய்யணும்னா மலேசிய வரலாறையும் நீங்க வந்து செயற்கை நுண்ணறிவிட்ட சொல்லலாம். அதை நாங்கள் சிங்கப்பூர்ல செஞ்சிட்டு இருக்கோம். இங்க வந்து நீங்க அதை வந்து இன்னும் உருவாக்கலாம். உருவாக்குறதுக்கு நாங்கள்லாம் தயாரா இருக்கோம். இங்க நிறைய பேர் நல்ல தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
0: தரணி போற்றும் தமிழை செயற்கை நுண்ணறிவுலகமும் போற்றுவதற்கான வழிகளோடு அடுத்த வாரமும் வருவார் குணசேகர்.

0: ஆறாம் படிவ தமிழ்மொழி பருவம் இரண்டு மாணவருக்கு வழிகாட்டும் சிரம்பன் துவான் குமுஹரிஸ் ஆறாம் படிவ கல்லூரி தமிழாசிரியர் குமரன் கோரன் சிறுகதை ஆய்வை தொடர்கிறார்.
1: வணக்கம். மலேசியாவின் மூத்த எழுத்தாளர் நா வரதராசன் அவர்கள் கைவண்ணத்தில் மலர்ந்த சிறுகதை அகல்விளக்கு. உள்ளூர் வங்கி ஒன்றில் கேஷியராக வேலை பார்த்து வந்த விவேகன் என்ற இளைஞனின் சிரித்த முகமும் அன்பான பணிவான அடக்கமான உரையாடல்களும் என்னை கவர்ந்தன. நான் ஒரு தமிழ் அச்சகத்தில் வேலை பார்க்கிறேன். முதலாளி நாள்தோறும் வங்கியில் பணம் போட சொல்லி என்னை அனுப்பும் போது வங்கியில் விவேகனை பார்க்கும் போது அவனது தோற்றம் என்னை வியப்பில் ஆழ்த்தும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் டைப்பிங் ஏரிக்கரை பூங்காவின் சாலைகளில் உடற்பயிற்சி செய்யும் போது விவேகனிடம் இதை பற்றி பேசுவேன். அவன் வாழத் தெரிந்தவன், உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பவன், வாழ்க்கையின் தாத்பரியத்தை உணர்ந்தவன். அவனை பற்றிய இந்த உயர் எண்ணங்கள் என் உள்ளத்தில் தோன்றிய போது நான் மகிழ்ந்துதான் போனேன். இப்படி விவேகனை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டு வருபவர் சுமீதன். சுமீதனும் விவேகனும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் விவேகன் சுமீதனை தேடி அவன் வீட்டிற்கு சென்றான். சுமீதனும் விவேகனை வரவேற்று தன் மனைவி கவிதாவை அறிமுகப்படுத்தி வைத்தான். தனக்கு பெற்றோர் பார்த்திருந்த பெண்ணான அருணா அழகியாகவும் பணக்காரியாகவும் இருந்தாலும் பண்பில்லா காரணத்தினால் அவளை திருமணம் செய்து கொள்ள தான் யோசிப்பதாக கூறினான். அவளை நான் மணந்து கொண்டால் அவர்கள் வீட்டு நாய்க்கு கிடைக்கும் மரியாதை கூட எனக்கு கிடைக்காது. அழகில் ஆபத்து உண்டு, ஆணவமும் உண்டு என்று தத்துவ நூல்கள் கூறுகின்றன என்றான். நான் எதிலும் மயக்கம் கொள்வதில்லை. சொந்த காலில் நிற்க பழக்கப்பட்டவன். ஒரு பணக்காரரிடம் அடிமையாக போக நான் விரும்பவில்லை. ஏழையாக இருந்தாலும் பண்புள்ள பெண்ணாக, நல்ல வாழ்க்கை துணையாக, வீட்டு காரியங்களை கவனிக்கும் நல்ல மனைவியாக, அவனின் பெற்றோர்களை உயர்வாக மதிக்கும் பெண்ணாக மனைவி அமைய வேண்டும் என தன் நண்பன் சுமீதனிடம் விவேகன் கூறிக்கொண்டிருந்தான். இந்த சமுதாயத்தின் பண்பாட்டை உணர்ந்தவனாக, எதிர்கால வாழ்க்கை பிரச்சனைகளை உணர்ந்தவனாக, சிந்தனை சிற்பியாக விவேகன் காணப்பட்டான். இன்றைய இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்களா? அழகுக்கு, பணத்துக்கு, நாகரீக மிடுக்குக்கு, படோடோப வாழ்க்கைக்கு மயங்காத ஒரு தனித்தன்மை வாய்ந்த, சிறந்த, தன்மானமுள்ள, சுயமுயற்சியில் முன்னுக்கு வர துடிக்கும் நல்ல பண்புள்ள இளைஞனாக விவேகன் சுமீதனின் கண்முன் தோன்றினான். சுமீதனும் தன் மனைவியின் ஆலோசனை கேட்ப நண்பர் சுதாகரின் மகளான தீபாவிற்கு விவேகனை மனமுடிக்க எண்ணி தன் கருத்தை அவனிடம் கூறுகிறார். அதற்கேற்ப சுமீதனும் பெண் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தான். தீபா அழகில்லை என்றாலும் அவளது நற்குணத்தையும் இசை கச்சேரியில் பாடிய பாட்டு திறமையும் கண்டு விவேகனின் பெற்றோர்கள் பாராட்டினர். மறுநாள் சூப்பர் மார்க்கெட்டில் தீபாவை சந்தித்து விவேகனும் பாராட்டினான். தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளாமலே பெண் பார்க்கும் நாளன்று தீபாவுக்கு விவேகனை முன்பே சந்தித்த நினைவு வருகிறது. இருவரும் மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். முன்புறம் இருந்த வீட்டு பூஜை அறையை எட்டி பார்த்தான் சுமீதன். அங்கே அகல்விளக்கு ஒன்று எரிந்து கொண்டு தீப ஒளியை தந்து கொண்டிருந்தது என்று கதையை நிறைவு செய்திருப்பார் நா வரதராசன். நல்லதையே நினைத்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்பமாகும் என்னும் கருப்பொருளோடு படைக்கப்பட்ட இச்சிறுகதையொட்டி ஒரு மாதிரி கேள்வி. அகல்விளக்கு நாயகனான விவேகனின் பாத்திர படைப்பு தற்கால இளைஞர்களின் நல்வாழ்விற்கு வழிகாட்டுகிறது ஆராய்க. இந்த கேள்விக்கு மாணவர்கள் முன்னுரை எழுதி பிறகு இரண்டாவது பத்தியில் சிறுகதையின் சுருக்கத்தை எழுத வேண்டும். இந்த செய்திகளை நாம் பாடப்புத்தகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த கேள்விக்கான மாதிரி பதிலை மட்டும் பார்ப்போம். தற்கால இளைஞர்கள் விவேகனை போல உடல் நலத்தை நன்முறையில் பேணி காக்க வேண்டும் என்ற கருத்தை மாணவர்கள் தேர்வுக்கு எழுதலாம். உடலை பக்குவமாக வைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையையும் உற்சாகமாக செய்திட முடியும் என குறிப்பிடலாம் மாணவர்கள். எடுத்துக்காட்டு மாணவர்கள் வழங்க வேண்டும். சிறுகதையில் இருக்கக்கூடிய காட்சிகளை வசனங்களை நான் தொடர்ச்சியாக வாசித்து வருவதற்கு முக்கிய காரணமே மாணவர்கள் அந்த சிறுகதையில் இருந்த சான்றுகளை எடுத்து வழங்க வேண்டும். இந்த கருத்துக்கான சான்றாக அவன் வாழத் தெரிந்தவன், உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பவன், வாழ்க்கையின் தாத்பரியத்தை உணர்ந்தவன் என சுமீதன் விவேகனை பற்றி பேசிய அந்த உரையாடலை மாணவர்கள் இங்கே பதிலாக எழுதலாம். பிறகு அந்த கருத்துக்கான முடிவாக உடல் ஆரோக்கியம் இளைஞர்களின் நல்வாழ்விற்கு வழிவகுக்கும் என்ற கருத்தினை மாணவர்கள் எழுதி நிறைவு செய்யலாம். இரண்டாவது கருத்தாக இளைஞர்கள் தன்மானத்தை பேண வேண்டும் என்ற கருத்தையும் மாணவர்கள் முன்வைக்கலாம். சுயமாக உழைத்து அதில் கிடைக்கும் முன்னேற்றத்தில் வாழ்க்கையில் வசதி பெற்று தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனையை இங்கே மாணவர்கள் தெளிவாக விளக்கி காட்டலாம். மூன்றாவது கருத்தாக, இளைஞர்கள் சமுதாய பண்பாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தினை மாணவர்கள் முன்வைக்கலாம். எடுத்துக்காட்டாக, தனக்கு மனைவியாக வருபவள் என்றும் நல்ல குடும்ப பெண்ணாக பண்பு மிகுந்து காணப்பட வேண்டும் என விவேகன் எண்ணிய அந்த சிந்தனையை மாணவர்கள் இங்கு சான்றாக வழங்கலாம். நான்காவது கருத்தாக, இளைஞர்கள் பிறரின் அன்பையும் நலனையும் பேண வேண்டிய அவசியத்தை மாணவர்கள் தெளிவாக விளக்கி இந்த கருத்தினை பதிலாக எழுதலாம். இறுதி பத்தியில் மாணவர்கள் ஒரு முடிவுரையை எழுதலாம். நல்ல எண்ணங்களும் செயல்களும் எதிர்காலத்தை நன்முறையில் வாழ வழிவகுக்கும் என்ற உண்மை விவேகன் கதாபாத்திரத்தின் வழி இளைஞர்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது என்ற சிந்தனையை மாணவர்கள் பதிலாக கொடுக்கலாம். இன்றைக்கான இரண்டாவது சிறுகதை, ஆசிரியர் சுப்பிரமணியம் கிருஷ்ணன் கைவண்ணத்தில் மலர்ந்த குறுக்கு வழி. பெருமாள் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனும் அவனது மனைவி சுப்புவும் செம்பனை வெட்டும் தொழிலை செய்கின்றனர். பாவம் சுப்பு, எப்பவாவது ஆசையா தனக்குன்னு ஏதாவது கேட்டிருப்பாளா? நீத்திக்கு டவுனுக்கு போனப்ப சீன கடையில கண்ணாடிக்குள்ள இருந்த சங்கிலிய பார்த்து பெருமூச்சு விடுறா. ஏங்க அழகா இருக்குல்ல, கண்ணில் ஆசை துளிர்க்க கேட்டாள். வாய்விட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்கவில்லைத்தான், 10-100 வாங்கி கொடுத்திருப்பேன், எனக்கு ஆசைதான். பெரிய மாமன் பெரியசாமி 2 கம்ப்யூட்டர் வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறான். பெரியசாமியோட ஆசிரியரும் அவன் கேக்குறத வாங்கி கொடுக்க சொன்னாரு. பையனை கூட்டிட்டு போய் 2-3 கடையில கேட்டேன். மாசம் 200 மேல கட்டணுமா, அதோட என்னமோ இன்டர்நெட்டா, அதுக்கு டெலிபோன் போடணுமா? மாசம் 200 மேல் 30 கணக்கு போட்டா 7,000 மேல வருது. ஐயோ, அவ்வளவு காசுக்கு நான் எங்க போறது? 2 வேலை செய்யறோம், 4 ஸ்கூலுக்கு போறாங்க, 2 பஸ் காசு, வயசான அப்பா நடக்க முடியாதவரு, டிவி கடன் முடியல, விலைவாசி கண்டமேனிக்கு ஏறி கிடக்கு, ஏதோ வாய்க்கும் கைக்கும் சரியா இருக்கு. பெருமாளினால் மகன் கேட்ட கணினியை வாங்கி தர முடியவில்லை. இபிஎஃப்ல கணினி வாங்க முடியும் என கிரானி மண்டரிடம் பேசுவதை கேட்டான். 1980 இறுதியிலும் 90 தொடக்கத்திலும் கம்ப்யூட்டர் மிகப்பெரிய ஹாட்கேக் தான். இபிஎஃப் பணத்துல ஒரு பங்கு எடுத்து கம்ப்யூட்டர் வாங்க அரசாங்கம் அனுமதி கொடுத்திருந்த காலம் அது. இத சாக்க பயன்படுத்தி படிக்காத மக்களை குழப்பி பணம் பண்றதுக்காக அலைந்த ஏஜென்ட் பேய்களின் அநியாய காலமும் அதுதான். தன் குடும்பத்தையும் தன் வயதான தந்தையின் அழுக்கையும் சுத்தம் செய்வதில் கொஞ்சம் கூட சுளிக்காமல் இருக்கும் சுப்புவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான் பெருமாள். வீட்டிற்கு வந்த ஏஜென்ட் அவனிடம் ஒரு பத்திரத்தில் கையெழுத்தை வாங்கி கொண்டு 2,000 மேல் கிடைக்கும் என கூறினார். அதை கேட்ட சுப்பு அதிர்ந்து போனாள். பெருமாள் பணம் பெறுவதற்கான உண்மையான காரணத்தை கேட்டாள். அப்போது, இது மகனுக்கான கம்ப்யூட்டர் வாங்கும் பணம் அல்ல, அவள் சீனன் கடையில் ஆசையாக பார்த்த சங்கிலியை இபிஎஃப்ல இருந்து கிடைக்கும் பணத்தில் வாங்கி தரப்போவதாக கூறினான். அதை கேட்ட சுப்பு கோபத்தில் பெருமாளை திட்டினாள். ஏயா, நான் கேட்டேனா என்றாள் சுப்பு. இல்ல சுப்பு, கேக்கலத்தான், ஆனா நீ அதை உத்து உத்து பார்த்தல்ல, மனசு கேக்கல. தீர்க்கமாக அவன் முகத்தை பார்த்தாள். அந்த கண்களின் தீட்சணத்தை அவனால் நேரில் சந்திக்க முடியாது, தலையை கவிழ்த்து கொண்டான். ஏயா, அப்ப நான் தெருவுல போற ஒருத்தனை அழகா இருக்கான்னு ஒரு தரம் பார்த்தா உடனே அவன் எனக்கு என்ன என ஆத்திரமாக பேசினாள். பளீர் என்று கூர்வேலால் அவன் இதயத்தை குத்தினாள். வழி தாங்க மாட்டாது சுப்பு என்று அலறினான் பெருமாள். வாரங்களை எடுத்து கிழித்து அந்த இளைஞனின் முகத்தில் விட்டெறிந்து போயா வெளியே என விரட்டினான் பெருமாள். ஏழையாக இருக்கக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சேமிப்பு இபிஎஃப் பணம் தான். அதையும் ஆசைக்காக செலவழிக்காது நல்வழிக்காக செலவழிக்க வேண்டும், குறிப்பாக கல்விக்காக செலவழிக்க வேண்டும் என்பதே இந்த சிறுகதையின் சிந்தனை. சாதாரண மக்களின் வாழ்க்கை சிக்கல் நிறைந்தது, அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அறிய வேண்டும் எனும் கருப்பொருளோடு இந்த சிறுகதை எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது ஒரு மாதிரி கேள்வியை பார்ப்போம். குறுக்கு வழி எனும் சிறுகதையில் வெளிப்படும் வாழ்வியல் கூறுகளை ஆராய்க. நீண்ட கேள்விக்கான அமைப்பு முறையில் முதலில் முன்னுரை இருக்க வேண்டும், 2வது பத்தியில் கதை சுருக்கம் இருக்க வேண்டும். இது தொடர்பான விளக்கங்களை கடந்த வாரங்களில் போதுமான அளவுக்கு விளக்கியிருக்கின்றேன். ஆகவே இந்த கேள்விக்கான கருத்துக்களை மட்டும் இங்கு சிந்திக்குவோம். முதலாவதாக, ஒரு குடும்பத்தின் பொருளாதார தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நாம் அவற்றை அடைய குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும் எனும் வாழ்வியல் கூற்றை எடுத்து ஏம்புகின்றார் ஆசிரியர். இன்றைய நவீன உலகில் நாம் பொருளாதார ரீதியாக வாழ்வில் முன்னேற வேண்டுமானால் நேர்மையற்ற பாதைகளை நாம் என்றும் தேர்ந்தெடுக்க கூடாது. இதற்கு சான்றாக கதையின் முதன்மை கதாமாந்தர் பெருமாள் கணினி வாங்கவும் குடும்ப கடன்களை அடைக்கவும் பண தேவை இருந்த பொழுது முறையற்ற வகையில் இபிஎஃப் பணத்தை செலவு செய்ய முயல்வது அறமற்ற செயலாகும். பெருமாள் பணத்தை தேவைக்கு பயன்படுத்தாமல் வீண் செலவான தங்கச் சங்கிலியை வாங்க நினைக்கிறார். எனவே நாம் வறுமையை காரணம் காட்டி தான் உழைத்த பணத்தை வீண் செலவு செய்தால் அது வாழ்வில் உண்மையான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்பதை உணர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் ஆசிரியர் என ஒரு பத்தியை இவ்வாறு மாணவர்கள் நிறைவாக எழுதலாம். மேற்சொன்ன பத்தியில் முதன்மை கருத்து, முதன்மை கருத்துக்கான விளக்கம், சிறுகதையில் இருந்து சான்றுகள், பிறகு அந்த பத்திக்கான முடிவு என நான்கு கூறுகள் இருப்பதை மாணவர்கள் கற்றுணர வேண்டும். இரண்டாவது கருத்தாக, நாம் உழைப்பினால் சேமித்த பணத்தை குறுக்கு வழியில் செலவு செய்வது இழிவான செயல் என்று கருத வேண்டும் எனும் வாழ்வியல் கூற்றை புலப்படுத்துகிறார் ஆசிரியர் எனும் கருத்தை மாணவர்கள் தெளிவாக விளக்கலாம். மூன்றாவது கருத்தாக, குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் அக்கறையுடன் இருந்து குடும்பத்தின் தேவைகளையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் நினைத்து செயல்பட வேண்டும் என ஆசிரியர் வலியுறுத்துகின்றார் எனும் கருத்தை மூன்றாவது கருத்தாக முன்வைக்கலாம். இங்கே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருப்பதெல்லாம் மாதிரி விடைகள் மட்டுமே. மேலும் சிறந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மாணவர்களும் ஆசிரியர்களும் சிந்தித்து எழுதலாம். நான்காவது கருத்தாக, கணவன் தடமாறும் போது மனைவி ஒரு வழிகாட்டியாக நின்று அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என ஆசிரியர் ஆணித்தரமாக கூறுகிறார். தொடர்ந்து, வாழ்க்கையில் சில சமயங்களில் குடும்ப தலைவன் தவறான முடிவுகளை எடுக்கலாம். அப்போது அவர்களுடன் இருக்கும் வாழ்க்கை துணை அவர்களை சரியான பாதைக்கு வழி நடத்த வேண்டும். இதற்கு தக்க சான்று சுப்புதான் எனும் கருத்தையும் மாணவர்கள் முன்வைக்கலாம். இறுதியாக, ஏற்புடைய முடிவுரையை மாணவர்கள் எழுதி இந்த கேள்விக்கான நிறைவான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். எதிர்வரும் 29 June 2026 தவணை 2 STPM தேர்வு நடைபெற இருப்பதால் அடுத்த வாரம் 28 நம்முடைய தவணை 2 இறுதி படைப்பாக அமையும். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் குமரன் கோரன்.

0: மே 24 கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள். 1927 பிறந்த அந்த கவிமேதைக்கு இவ்வாண்டு பிறந்த நாள் 100 நோக்கிய பயணத்தின் தொடக்கம். உலகமே கொண்டாடும் அந்த உளம் கவர் கவிஞனுக்கு மலேசிய கண்ணதாசன் அறவாரியம் நாடளாவிய நிலையில் விழாக்களுக்கு ஏற்பாடு செய்து வருகிறது. அதன் தொடக்கமாக இன்று தலைநகர் ஈப்போ சாலை செட்டியார்கள் மண்டபத்தில் கண்ணதாசன் விழா நடைபெறுகிறது.
1: வணக்கம். தமிழகத்திலே இருந்து வழக்கறிஞர் தா ராமலிங்கம் பேசுகிறேன். உலகெங்கும் இருக்கும் தமிழர்களுடைய இதயங்களில் உன்னத இடம் பிடித்து வாழ்ந்து வருபவர் கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய திரைப்பாடல்களை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகளைத்தான் அவர் இப்படி சொல்லுகிறாரோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அது நம்முடைய மனத்தை வருடி கொடுக்கின்றன. கண்ணதாசனுடைய தனிப்பாடல்கள், கண்ணதாசனுடைய கட்டுரைகள், கண்ணதாசனுடைய கதைகள், இப்படி எதை எடுத்தாலும் கண்ணதாசனுடைய அந்த எழுத்து மிகச்சிறப்பாக தமிழர்களுடைய மனத்தில் நிறைந்திருக்கிறது. மிக குறிப்பாக கண்ணதாசனுடைய திரைப்பாடல்கள் வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ ஒலிக்கிற போதெல்லாம் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்று திரைப்பாடலில் அவரை எழுதினாலும் கண்ணதாசன் நம்மை பார்த்து கேட்பதைப் போல இருக்கிறது, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்பது. அந்த வரிகள் கொடுக்கக்கூடிய தைரியம் அதிகம். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் என்று கேபி சுந்தராம்பாள் குரலில் கண்ணதாசனுடைய குரல் ஒலிக்கிறதே. சென்று வா மகனே சென்று வா என்று சுந்தராம்பாள் குரலிலே வாழ்த்துகிறாரே கண்ணதாசன். அதெல்லாம் என்றோ நடந்து முடிந்த செய்திகளாக இருந்தாலும் இன்றும் நமக்கு அவை ஒரு துணையாக இருக்கின்றன. அதனால்தான் கண்ணதாசனுடைய இந்த வரிகள் நாம் நினைத்து பார்க்கிறோம். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்கிற வரிகள் மிக உண்மையான வரிகள். இந்த விழா மிகச்சிறப்பாக கோலாலம்பூரில் நடைபெற இருக்கிறது. அதிலே ஒரு மிகச்சிறந்த பட்டிமண்டபம், அதற்கு முன்னால் 2 புகழ்பூத்த பேச்சாளர்களுடைய பேச்சு, பாரதி பாஸ்கர் மற்றும் சிவகுமார் ஆகியோருடைய தனி பேச்சு, பின்பு கண்ணதாசனுடைய படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலா தத்துவமா அல்லது அனுபவமா என்கிற தலைப்பில் அனல் பறக்கும் என்று சொல்லலாமா அல்லது அமுது சிந்தும் பட்டிமண்டபம் என்று சொல்லலாமா, அப்படி ஒரு பட்டிமண்டபம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: இலக்கிய ஆர்வலர்களும் கவியரசரின் ரசிகர்களும் திரளாக வருகை தந்து தெவிட்டாத தேன் தமிழ் இன்பம் பருகிட கண்ணதாசன் அறவாரியம் அன்புடன் அழைக்கிறது.

வாலிப கவிஞர் வாலி கண்ணதாசனை போற்றிய கவிதை அமுதே தமிழே நிகழ்ச்சிக்கு நிறைவை தருகிறது. கண்ணதாசன். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் என்று நான் ஏத்தி தொழும் கவியரசு எட்டு திசையும் எட்டுமாறு குட்டி முழக்கினான் கவிதை முரசு. சிறுகூடற்பட்டியில் சின்னதாய் ஊற்றெடுத்து சிகாகோவில் சங்கமித்த ஜீவநதி, சட்டை வேட்டியோடு சபையேறி நின்று சந்தமிகு செந்தமிழ் மழையை சந்ததம் பெய்த சரஸ்வதி, சான்றாண்மை மிக்க சாத்தப்ப செட்டியாருக்கும் வைதேகி அணைய மாதரசி விசாலாட்சி ஆட்சிக்கும் தமிழ் செய்த தவமாக இத்தரணிமிசை தோன்றிய திருமகன் கண்ணதாசன் எனும் கவிஞர் கோமான். பூந்தமிழர் நெஞ்சமெல்லாம் புகுந்து நிரந்தரமாய் ஆண்டாண்டு காலமாய் ஆழப் பிறந்த பூமான். பெற்றோர் அந்த பெருமகனுக்கு முதலில் இட்ட பெயர் முத்தையா. தாய் முழுகாதிருந்து எடுத்த முத்து ஐயா என ஆட்சிகள் ஆறாரோ பாடினர். உச்சி முகந்து உவகை வெள்ளத்தில் ஆடினர். காலம் அவனை கவிஞனாய் செதுக்கியது. நாட்பட நாட்பட நாத்திகத்திலிருந்து அவன் நெஞ்சை அது ஒதுக்கியது. ஆத்திகர்களின் அன்புக்கு பாத்திரமானான். பக்தர்கள் பின்பற்றும் சாத்திரமானான். தாடியில்லாத தாகூர், மீசையில்லாத பாரதி என நான் எழுதினேன் ஒருமுறை அவனை பற்றி. அண்ணனம் நான் குறிப்பிட்டதை அடக்கத்தோடு அவன் மறுத்தான் அநேக முறை. அடடா, அவனிடம் கண்டேன் தமிழ் கணம், காணேன் தலைக்கணம். முளைத்து மூன்று இலை விட்டவுடன் தருக்கும் செருக்கும் ததும்பி நிற்பாரிடையே அவன் அக்கண்ணா போல் தனித்து நின்றான். ஆதலால் தான் அனாயாசமாய் தரணியை வென்றான் அந்த அரிய கவிஞன். கை நழுவி மண்ணில் விழுந்த கண்ணன் புல்லாங்குழல், அவன் அருளிய கவிதை பூக்களை காதல் பொங்க வாங்கி வாங்கி சூடிக்கொண்டது வண்ண தமிழ்தாயின் வார்குழல். தமிழை தித்திக்க வைத்தான். தமிழால் தமிழ்தாய்க்கு ஆடை தைத்தான். தமிழன்னை திருமேனி தளர்ந்தால் அக்கணமே அவனும் தன் மேனி எய்தான். அருந்தமிழ் அவனுக்கு அறிவாடை உடுத்திவிட்டது. அரசியல் அவ்வப்போது அதை அழுக்குப்படுத்திவிட்டது. காலத்தின் கையில் அடிக்கடி அவன் ஒரு பந்தானான். ஆயினும் அவன் புதுப்புது சிந்துகளை பிறப்பிக்கும் விந்தானான். படக்கொட்டகை அவனால் பாடல் பெற்ற தலமானது. வெள்ளித்திரை அவனால் தங்கத்தமிழுக்கு தவிசாகி போனது. சினிமா பாடல்களுக்கு அவன்தான் சமூக அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவன். எம்மனோர்க்கெல்லாம் எந்த சூழலுக்கு எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுத்தந்தவன். தாலாட்டு பாடல்களில் அவன் தாய்குலத்தை மிஞ்சினான். கொஞ்சு கொஞ்சென்று தமிழை குழந்தை போல் கொஞ்சினான். தத்துவ பாடல்களை தருவதில் அவன் சித்தர்களை சாப்பிட்டான். காதல் பாடல்களை கவனம் செய்வதில் அவன் சங்ககால புலவர்களையும் சவாலுக்கு கூப்பிட்டான். மெல்லிசை பாடலுக்கு மேன்மையான இலக்கிய மூலாமை இனிதே பூசினான். பாமரனும் அவன் பண்டித தமிழை பாராட்டி பாராட்டி பலகாலும் பேசினான். அர்த்தமுள்ள இந்து மதம் ஆக்கினான். இயேசு காவியம் இயற்றி எங்கும் சமய பொறையை ஊக்கினான். பகவத்கீதைக்கு பேருரை வழங்கினான். கண்ணன் கீர்த்தியை காலமெல்லாம் முழங்கினான். சினிமா உலகில் ஒரு சகாப்தமாகவே பிறங்கினான். அறிவு வெள்ளத்தில் ஆழங்காட்பட இறங்கினான். உள்ளில் ஞான ஒளி வீசப்பெற்றவன் ஏனோ கள்ளில் விழுந்து பல கணங்கள் கிறங்கினான். இறுதியில் இந்தியாவில் துயிலாமல் வெளிநாட்டு மருத்துவ விடுதியில் போய் உறங்கினான். வனவாசம் மனவாசம் என தன்னை பற்றி எழுதிய வகையில் அவன் அடுத்தவருக்கு வாழ்க்கையின் அவலங்களை வெளிச்சம் போட்டு காட்டினான். கொள்ள வேண்டியதை கொள்ளவும் தள்ள வேண்டியதை தள்ளவும் அவன் தன் நூல்கள் மூலம் நமக்கு ஒரு பட்டியல் நீட்டினான். கவி அரசு என்றிருந்த கண்ணதாசனை அரசு கவி என தலைகீழாக ஆக்கினார் எம்ஜிஆர். அவனை விட அந்த பதவிக்கு பொருத்தம் ஆர்? வானம் வாழும் வரை கண்ணதாசன் கானம் வாழும். அவன் கரங்கள் பட்டு கௌரவம் பெற்றன சுரங்கள் ஏழும்.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு சங்கர்,
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாளை தங்கா புகி கம்பீரில் 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கப்படும் வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்படும் நிகழ்ச்சியில் பக்காத்தன் அரப்பன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்வார். பிஎச்சின் உச்சநிலை தலைவர்களுடன் இணைந்து மாநில மக்களுக்கு கடமையாற்றவுள்ள வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என பிரதமர் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள அங்காடி வியாபாரிகளுக்கும் சிறு தொழில் முனைவோருக்கும் குறுங்கடன் மைக்ரோ கிரெடிட் கிடைப்பதை விரிவுபடுத்தவும் எளிதாக்கவும் அரசாங்கம் 6 முக்கிய நிதி நிறுவனங்கள் மூலம் 9.8 பில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளது. சிறு வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான மூலதன உதவியை பெறுவதிலிருந்து விடுபட்டு விடாமல் இருப்பதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் இலக்கு என நிதி துணை அமைச்சர் லியூ சின் தோங் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் மலாக்கா தொலோமாஸ் சட்டமன்றத்தில் 68 மில்லியன் மதிப்பிலான 328 மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அப்துல்ராசா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். மே மாதம் வரையில் அங்குள்ள 12 கிராம பாதுகாப்பு மேம்பாட்டு செயற்குழுவிற்கு பல வகையான அடிப்படை பொது வசதிகளை தரமுயர்த்த இந்நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் திங்கட்கிழமை மலேசியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். மலேசியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் நன்மை பயக்கும் மற்றும் நல்லுறவை வலுப்படுத்துவதும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அணுகப்படுத்துவது அவரது பயணத்தின் முக்கிய நோக்கங்களாகும். டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று அவர் மலேசியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஈரானிய உலகக்கிண்ண அணி மீதான அமெரிக்க பயண கட்டுப்பாடுகள் அவர்களின் 3வது குழு ஆட்டத்தின் போது முழுமையாக தளர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் பயிற்றுநர் அமீர் கலனாயி கூறியுள்ளார். ஆனாலும் இதுவரை தமது அணி நடத்தப்பட்ட விதம் களத்தில் விளையாடும் உத்வேகத்தை பாதித்திருப்பதாக அவர் சாடினார். 4 முறை உலகக்கிண்ண வெற்றியாளரான ஜெர்மன் 2014 பின் முதல் முறையாக வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. ஜெர்மனியின் டெனிஸ் உண்டா புகுத்திய கோல்கள் அவ்வணி ஐவரி கோஸ்டை வீழ்த்த உதவியுள்ளது. இவ்வேளை எஃப் குழுவில் ஜப்பானுக்கும் துனிசியாவுக்கும் இடையிலான ஆட்டம் தொடங்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: செய்திகளின் இளமை உல்லாசம்.
1: நண்பகல் 12 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இளமை உல்லாசத்தில் சந்திக்கிறோம். பிற்பகல் மணி 12:15 தாளம் நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறப் போகுது. அதற்கு முன் இடைவேளை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஹலோ பா.
1: ஆ சொல்லு.
0: சாப்பிட்டீங்களா?
1: ம், சாப்பிட்டாச்சு
0: பா. உன்ன சொல்லணும்.
1: ம்,
0: ரொம்ப நன்றி. நான் இங்க இருக்க காரணம் நீங்க தான்.
1: ஓகே, பை. சரி,
0: ஓகே ஓகே.
1: ம், சாப்பிட்டு
2: தாயையும் முன்னில் கண்டே வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
3: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
4: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சு தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
5: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இதுங்களையும் விக்கிறாங்க.
4: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
5: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு.

0: கேட்கிறது. எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது.
1: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.
2: ரவி சாப்பிடு போறோம், எங்க கூட வரியா?
3: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
2: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
3: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
2: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
3: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
4: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
1: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை 7:30 உயிர் எழுத்து.
5: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
6: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
7: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டு.
8: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
7: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
8: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆறி ஆறி.

0: வணக்கம் நேர்களே, தந்தையர் தின சிறப்பு தாளம் நிகழ்ச்சி உங்களுக்காகவே மலர்ந்தாச்சுங்க. இன்றைக்கு நிச்சயமா உங்களுடைய வீடுகள்ல தந்தைக்கு இன்ப அதிர்ச்சிகள், தந்தையர் தின கொண்டாட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கோம். தாளத்திலையும் அப்படிதாங்க. இன்றைக்கு ஒரு மாறுபட்ட கோணத்துல இன்றைய தாளம் நிகழ்ச்சியை உங்களுக்காக கொண்டு வர நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். பாடவும் போறோம், கதைகள் பேசவும் போறோம், தந்தையை பற்றிய சுவாரஸ்ய கதைகளும் நம்ம பேச போறோம். இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை தந்தையர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த தந்தையர் தின வாழ்த்துகள். இப்போ முதல்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னா தர்ஷனா கிட்ட போக போறோம். வணக்கம் தர்ஷனா.
1: வணக்கம் அண்ணு,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க, நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கேன்.
0: அப்படியா? சரி, பாடுறதுல ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு? எப்படி எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு?
1: சின்ன பிள்ளையில வீணை கிளாஸ் அனுப்புனாங்க. வீணை கத்துட்டோம்.
0: அனுப்புனாங்க நீங்களா போல?
1: இல்ல,
0: அடம்பிடிச்சு அனுப்பிட்டாங்களா? சரி, அப்படி கத்துக்கிட்டு இன்றைக்கு நம்முடைய தந்தையர் தின தாளம் சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைக்கு தொடக்க பாடலே நீங்க தான் பாட போறீங்க. இன்றைக்கு தந்தையர் தினம்னால தந்தையரை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்பா கிட்ட உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்பானாலே பிடிக்கும், ஆனா இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன?
1: என்னோட அப்பா உங்களோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அவரு எதையுமே லேட்டா தள்ளி போட்டு செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் செய்யணும்னா இது இப்படிதான் செய்யணும், பங்க்சுவலா இருக்கணும், யாரையும் காக்க வைக்க கூடாது, நம்மளும் யாருக்கும் காக்க கூடாதுன்னு ஏரியா எல்லாத்திலயும் சொல்லிடுவாரு.
0: அப்பா பேர் சொல்லுங்க.
1: அப்பா பேரு மகேந்திரன்.
0: இப்ப அப்பாக்காக என்ன பாடல் பாட போறீங்க?

0: வாழ்க்கையில எத்தனை சவால்கள் வந்தாலும் என்ன விஷயம் நம்ம யோசிச்சாலும் அந்த ஒரு குரல் போதுங்க, அப்பாவோட குரல் எல்லாத்தையும் மறக்க செய்யும். ரொம்ப அழகான ஒரு பாடலை இன்றைக்கு நமக்காக தந்திர தின மதுமா சிறப்பு நிகழ்ச்சியில வந்து தொடங்கி வச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி தர்ஷனா. சரி, அடுத்து நமக்காக நித்யலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் நித்யலட்சுமி.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நான் வந்து இப்போ யூனிதார் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சரி, இப்போ இன்றைக்கு தந்திர தினம் அப்படின்றதுனால அப்பா உங்களுக்கு அடிக்கடி கொடுக்கற ஒரு அட்வைஸ், ஒரு ஆலோசனை இதை சொல்லிக்கிட்டே இருப்பாருனா என்ன சொல்லுவாரு உங்களுக்கு?
1: அட்வைஸ்னா ஆக்சுவலி அவரை மாதிரிதான் இருக்க சொல்லுவாரு. அட்வைஸ்ன்றத விட அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல வந்து எங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட் பேசினா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரிதான் வந்து எல்லா அட்வைஸையும் வந்து அழகா அழகா சொல்லுவாரு.
0: சரி, அப்பா செல்லமோ நீங்க?
1: ஆமா.
0: எத்தனை பிள்ளைங்க வீட்டுல?
1: நானே, எனக்கு ஒரு அண்ணன்.
0: அப்ப அண்ணன் வந்து அம்மா செல்லம்.
1: ஆமா.
0: சரி, இன்றைக்கு தந்திர தினம்ன்றதுனால அப்பாக்காக ஒரு பாடல், அதுக்கு முன்ன அப்பாவோட பேரு சொல்லுங்க.
1: அப்பா பேரு வந்து சதாசிவம் மாரிமுத்து.
0: சரி, அப்பாக்காக என்ன பாடல் பாட போறீங்க?
1: அப்பாக்காக நான் வந்து என்னை அறிந்தால் படத்திலிருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு பாடுறேன்.

0: சரி, இன்றைய தாளம் நிகழ்ச்சி உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சியா, குறிப்பா தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியா மலர்ந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பெண் குரல்களை கேட்டவர் சில. அடுத்து நம்மோடு வந்து சர்குணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சர்குணன்.
1: வணக்கம் அண்ணே.
0: ரொம்ப வித்தியாசமான ஒரு துறைக்கு நீங்க படிக்கிறீங்கல்ல?
1: ஆமா,
0: சொல்லுங்க அந்த துறை பற்றி.
1: நான் வந்து மலையா பல்கலைக்கழகத்துல உயிரியல் மருத்துவத்துறை படிச்சிருக்கேன், அதாவது பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன்.
0: சரி, நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா?
1: நியூட்ரல். ஏன்னா ஒரு ஒரு விஷயம் இவங்ககிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. சோ இப்ப ஏதாச்சும் நல்ல சாப்பாடு வேணும்னா அம்மா கிட்ட போயிருவேன். இப்ப மணி வயசுனா அப்பா கிட்ட தான்.
0: சரி, இப்போ நீங்க முதல்ல பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போனீங்க இல்லையா? சோ அப்ப என்ன சொல்லி அனுப்புறாங்க? ஏதாவது ஒன்னு சொல்லிருப்பாங்க, யா பாத்து படியா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருப்பா? அப்பா என்ன
1: சொன்னாரு? ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன். சோ ஐ அம் எ டாக்டிவ் பர்சன். சோ என்ன சொன்னாங்கன்னா, அப்பா வந்து ரொம்ப என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, நல்லா படிங்கயா, ஸோ புது என்வாயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு.
0: சரி, நீங்க பேசும்போதே தெரியுது படம் நிறைவா பேசுறீங்க, அது சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்கும், என்ன பாடல் அப்பாக்காக நீங்க பாட போறீங்க?
1: விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணான கண்ணை பாடல்.
0: அப்பா பேரு
1: திருநாவுக்கரசு.
0: சரி, பாடுங்க.

0: தாளம் சிறப்பு நிகழ்ச்சியில நம்மோடு தர்ஷனா, நித்யா மற்றும் சர்குரன் மூன்று பேரும் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாடுறதுக்கு ரொம்ப அழகான இசை மீட்டல வழங்கிட்டு இருக்காரு நம்முடைய பரமேஸ்வரா. ஆமா, கிட்டார் வாசிச்சிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு கிட்ட கொஞ்சம் பேசலாமா? வணக்கம் பரமேஸ்வரா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். இப்படி உங்களுக்கு இந்த கிட்டார் மேல ஒரு பெரிய ஆசை வந்தது உங்களுக்கு?
1: பிகாஸ் மியூசிக்ல இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாஸ்டர் பண்ணோம். இப்ப கிட்டார் தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு கடினமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டைம் எடுக்கும். அதனால அல்லன்னு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.
0: ஆமா, சமீபத்துல வந்து அசல் கோலார் அவரோடய சேர்ந்து நீங்க பணியாற்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க, அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்?
1: அது ஆக்சுவலி அவங்க ஒரிஜினல் சாங் விளையாக்கி முடிச்சோன்னா ஒரு ரிமிக்ஸ் காம்படிஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷன்ஸ் வச்சு நீங்க உங்க சொந்த கிரியேட்டிவ் கலெக்ட் ஆட் ஆர்டிஸ்ட், பட் நீங்க ஒரு புதுசாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி லிரிக்ஸ் எல்லாம் போட்டு பண்ணணும். அண்ட் அவங்க கொடுத்த லிரிக்ஸ் வச்சு அப்ப அந்த காம்படிஷன்ல வந்து நான் சாம்பியன் ஆயிட்டேன்.
0: நம்ம கலைஞர்கள் அனைத்துறை ரீதியில போறீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். சரி, இப்போ இன்றைக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் கிட்டார் வாசிக்க போறீங்க, எப்படி பாடுவீங்களா நீங்க?
1: இல்ல இல்லப்பா,
0: வாசிக்கிறதோட சரின்றீங்களா? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து பாடல்கள்லாம் உங்களுக்காக பாட காத்துட்டு இருக்காங்க, நீங்களும் வாசிங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி பரமேஸ்வரா.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும்.
0: சொல்லுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க? நான் தானே கேட்கணும், நீங்க என்ன கேட்க போறீங்க?
2: இல்ல, நீங்க எங்களை இன்டர்வியூ பண்ணீங்க, ஆல் ஓகே. எனக்கு ஒரு உங்ககிட்ட ஒரு குட்டி க்வெஸ்சன் இருக்கு.
0: சொல்லுங்க.
2: நீங்களும் நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ உங்க தந்தைய பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அவருக்காக டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுறீங்களா?
0: நான் நல்லா பாடுவேன்னு அப்படி சொல்லிருக்காங்களா?
2: இல்ல,
0: அப்படி யாரும் நம்புறாங்க இந்த உலகத்துல தானே? சரி, ஆமா, தந்திர தினம் அப்படின்னு சொல்லும் போது பையனுங்க, அதாவது ஆண் பிள்ளைகள்லாம் வந்து தந்தைக்கும் வந்து அது ஒரு வேற மாதிரியான ஒரு உறவு இருக்கும். நான் ரொம்ப குறைவு, இப்ப நான் நல்லா பேசுறேன் இல்லம்மா, ஆனா நான் தந்தை கிட்ட பேசுறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். அம்மா கிட்ட தான் எல்லா கதைகளும் இருக்கும். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி தான் இருக்கும். அது தெரியல, ஆனா உச்சபட்ச அன்பு அங்கதான் இருக்கும், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சர்குணன் தலையாட்டத்தை பார்த்தா அதுதானே? அப்படி நிறைய பேசுங்களா அப்பா கிட்ட?
3: இல்ல, குறைவுதான், ஆனா முதல்ல சொன்ன மாதிரிதான், ஏதாச்சும் வேணா அப்பாட்ட போனா செஞ்சிருவாரு.
0: அதான் வேணா தான் போறீங்க, என்ன போக மாட்டீங்க?
3: அப்பாக்காக
0: ஒரு பாடல் அப்படின்னா டக்குன்னு வருது, ஒன்னு பாடிடுறேன், நீங்களும் கூட சேர்ந்து பாடணும்.
2: கண்டிப்பா.

0: பாடிட்டேன், அப்பாவுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய தாளம் நிகழ்ச்சி உங்களுக்காக தந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்ந்துகிட்டு இருக்குங்க. இன்றைக்கு நம்ம கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஜம்மிங் செஷன் அப்படியே பாடிக்கிட்டே நம்ம இந்த நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க நம்புறோம். சரி, இப்போ தர்ஷனா அப்படி வருவோமா? நிறைய பாடல்கள் நீங்க பாடினாலும் அந்த மனசுக்கு பிடிச்ச பாடல்னு ஒண்ணு இருக்கும், அது ஏன் தெரியலங்க, இந்த பாட்டு தான் அப்படின்ற மாதிரி. என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டு?
1: பூவாசம்.
0: ஏன் அவ்வளவு பிடிக்கும் அந்த பாட்டு?
1: எனக்கு சாதனா சர்கம் சிங்கர் ரொம்ப பிடிக்கும். அவங்க பாட்டுல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: ஆமா, தர்ஷனா நமக்காக பாட வராங்க, கேக்கலாம்.

0: தர்ஷனா நமக்காக பூ வாசம் புறப்படும் பெண்ணே அப்படின்ற பாடலை ரொம்ப அழகாவே பாடியிருந்தாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு நிச்சயமா கொடுத்துடலாம். அப்படி மெய் மறந்து நம்ம கேட்டிருந்தோம். சரி, இப்போ நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில அடுத்து நமக்காக நித்யலட்சுமி, உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டுனா என்ன பாட்டு?
1: பர்டிகுலர்லி பிடிச்சதுன்னா வந்து எனக்கு சுவாசமே பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த பாட்டோட மெலடி ரொம்ப பிடிக்கும். அவங்க சிங் பண்றப்போ அந்த வாய்ஸ் அப்படி ஏறது இறங்குறது, அந்த டோன், அந்த மியூசிக், அது எல்லாம் அப்படியே ரொம்ப இதமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ எவ்ரி டைம் ஹெட்ஃபோன்ஸ் ஏர்பாட்ஸ் போட்டு கேட்கறப்போ அது அப்படியே லைக் நம்மளே அந்த சீன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வைப்க்கு கொண்டு
0: போவோம். சரி, இப்போ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது விஷயம் வச்சுக்கோங்களேன், ஏதோ பிறந்தநாளோ இல்லை திருமணமோ, நல்லா பாட தெரிஞ்சவங்கள டக்குன்னு கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரிலாம் எந்த பாட்டெலாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் பாடுவீங்க?
1: பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒன்று இருக்குனே. என்னோட கசின்ஸ் சைட்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா என்ன கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க. இதுவரை பாட்டு கொஞ்சம் அந்த பாப் ரிலேட்டட் சாங்ஸ் எல்லாம் பாட சொல்லுவாங்க.
0: அதுல மொத வரி வரும்ல, குரல சரிப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சரிப்படுத்துறீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே கொஞ்சம் இன்னும் ரெண்டு வரி வந்துருங்களேன்.

நிச்சயமா உங்களை பாட சொல்றதுல தப்பே இல்லைங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பாடி இருந்தீங்க. சரி, இப்போ நீங்க உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு அந்த பிடிச்ச அந்த பாடல், நம்முடைய பரமேஸ்வர் அவர்கள் கிட்டார் வாசிக்க உங்க குரலை கேட்க ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம், கேட்கலாம்.

0: அந்த சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது தர்ஷனா. நானும் தர்ஷன் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் சிரிச்சத. சரி, இன்றைக்கு தாளம் சிறப்பு நிகழ்ச்சி, தந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியா மலர்ந்துகிட்டு இருக்கு. முதலே தந்திரங்கள் பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டோம். இப்போ மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்முடைய தர்ஷனா மற்றும் நித்யா பாடியிருந்தாங்க. இப்ப நம்ம சர்வனன் பக்கமா வருவோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து எஸ்பிபி அவர்களோட பாடல் ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல்கள்லாம் நான் கேட்டேன்னா லூப் மோட்ல கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் அவரோட பாடல்கள் பிடிக்கும்னா, அவரு பாடும்போது நேச்சுரலா பாடுவார். சோ அதனால எனக்கு அவரோட பாடல் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த வகையில வந்து என் காதலி பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த பாடல்ல ஒரு வலியம் இருக்கும்.

0: ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில நமக்காக சருகுணன் பாடியிருந்தாரு. நம் நாட்டு கலைஞர்களே நிறைய பாடல்கள்லாம் வந்து வெளியிடுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச நம் நாட்டு கலைஞருடைய பாடல்கள் அப்படிலாம் இருக்கும். சரி, இப்ப அதை பாடுவோமா? முதல்ல நம்ம தர்ஷனா கிட்ட வருவோம். தர்ஷனா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மலேசிய கலைஞர்னா யாரு?
1: ஷர்மிளா சிவகுரு ரொம்ப பிடிக்கும்.
0: இப்ப நீங்க தேர்ந்தெடுத்திருக்க பாடலும் அவங்க பாடல்
1: தான்.
0: அதனாலதான் இப்ப சொல்லிட்டீங்க அவங்க பிடிக்கும் அப்படின்னு. என்ன பாடல் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? இந்த பாடல நம்ம மின்னல் எஃப்எம்ல அதிகமாவே கேட்கக்கூடிய பாடல்கள் தான். சரி, பாடுறீங்களா எங்களுக்காக?
1: கண்டிப்பா.

0: நீங்க பாடுறதும் ரொம்ப அழகுதான் தர்ஷனா. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு பாடலை பாடினதுக்கு நித்யா. இன்றைக்கு நீங்க தேர்ந்தெடுத்த பாடல் என்ன பாடல்?
1: ஒரு முறை தான்.
0: சுதனேஷ் பாடி இருந்தாரு. அவரை பிடிக்கும்
1: கண்டிப்பா. ஆமா, இந்த பாட்டு கேட்டோன்னே கொஞ்ச மாசத்துக்கு அதுதான், அதை தாண்டி வேற பாட்டு இல்ல அந்த மாதிரி இருந்துச்சு.
0: இந்த பாடல் முதன் முதல்ல வெளிவந்த பிறகு எனக்கு யாரு பாடினா அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம். ஏன்னா வானொலியில வந்து ஒளிபரப்புறோம் இல்லையா, டக்குன்னு இந்த பாடல் அவ்வளவு பிடிச்சு போச்சு. டக்குன்னு சுதனேஷ் எண்களை எப்படியோ கண்டுபிடிச்சு அவருக்கு அழைத்து முதல்ல நான் வாழ்த்து சொன்னேன். நீங்க அந்த பாடல் சொன்ன எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி பலருக்கும் இப்ப வரைக்கும் பிடிச்ச பட்டியல அந்த பாடல் இருக்கும். ஒரு முறை தான் இல்ல, பல முறை எவ்வளவு வேணா பாடலாம். பாடுறீங்களா?
1: கண்டிப்பா.

0: எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அது இன்னும் ரொம்ப அழகா இருந்தது. இந்த பாடலை வெண்பா திரைப்படத்திற்காக நம்ம சுதனேஷ் பாடியிருந்தார். இன்றைக்கு நம்முடைய தாளம் நிகழ்ச்சியில நமக்காக எல்லாருமே சேர்ந்து பாடியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ நிறைவா நம்ம சருகுணன் கிட்ட வந்துடலாம். சரியா, உங்ககிட்ட யாராவது கேட்டுக்கலாம், நீங்க இந்த ஒரு பாடகர் மாதிரியே பாடுறீங்க அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லிருக்காங்க?
1: சித்ராம் வாய்ஸோட சாயல் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க.
0: அப்படியா? பொதுவா இப்போ நீங்க இதுவா அமைஞ்சுதா இல்ல எப்படி இது?
1: எனக்கு தெரியல, பிகாஸ் நான் வந்து 7 வயசுல இருந்து பாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் 11 இயர்ஸ்ல வந்து சங்கீதம் லேர்ன் பண்ணேன், பட் 6 மந்த்ஸ் லேர்ன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றேன் பிகாஸ் ஆஃப் யூபிஎஸ்ஆர் எக்ஸாம் எல்லாம்னால.
0: ஆமா, நீங்க விடிய விடிய படிப்பீங்களா? அது எப்படி செய்ய முடியும்? ஆமா, புரியுது.
1: ஸோ அப்புறம் சங்கீதம் ஸ்டாப் பண்ணி கேள்வி ஞானத்துல பாடுறதுதான். ஸோ
0: ஆமா, அப்படி நீங்க பாட வந்தவர் தான். எந்த மலிசை கலைஞர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து திவ்யா கலைசெல்வன் மேமோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சாங்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து 14 இயர்ஸ்ல இருந்து அவங்களோட சாங் ஒண்ணு லூப் மோட்ல கேட்டுக்கிட்டே இருக்கேன் இப்ப வரைக்கும். ஸோ அது என்ன பாடலாம்? மன்மதாம்புகள். ஸோ எனக்கு அவங்களோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா அந்த வரிசையில இந்த ஸ்பெசிபிக் சாங் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அந்த பாடல் தான் நீங்க வந்து பாட போறேன்.
0: இப்ப நிகழ்ச்சி ஒருவேளை இப்போ திவ்யா கலைசெல்வன் வந்து கேக்குறா வச்சுக்கோங்களேன், நீங்க 14 வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க திவ்யா?
1: Thank you for existing, thank you for coming into singing industry சொல்ல, because அவங்களோட வாய்ஸ் கேக்குறப்ப ஒரு மனசுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும். நான் வந்து லாங் டிரைவ் போறப்ப மன்மதாம்புகள் சாங் சொன்னல, அது வந்து ஆக்சுவலி ஓடிக்கிட்டே இருக்கும் லூப் மோட்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சுவலி அவங்களோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சர்ப்ரைசிங்லி.
0: சரி, இப்ப நம்ம திவ்யா கலைசெல்வன் பாடிய ஒரு பாடலை நமக்காக பாட போறாரு.

0: சரி, ரொம்ப ரொம்ப அழகா நம்மோடு சர்குணன் பாடியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சர்குணன், நல்லா இருந்தது நீங்க பாடுறத கேட்கும் போது. இன்றைய தாளம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில, குறிப்பா ரொம்ப வித்தியாசமான ஒரு பாணியில. பொதுவா நம்ம பாடல் தனியா வந்து அதற்கான ஒளிப்பதிவு நடக்கும். இன்றைக்கு நம்ம அப்படியே பேசிக்கிட்டே ஒரு ஜாமிங் செஷன் மாதிரி நம்முடைய கலைஞர்கள் தர்ஷனா, நித்யா, சர்குணன், பிறகு நம்முடைய கிதார் இசை கலைஞர் பரமேஸ்வரா, எல்லாரும் சேர்ந்து வந்து ரொம்ப அழகான படைப்பை கொடுத்திருந்தீங்க. அரை மணி நேரம் எப்படிதான் போனுச்சு அப்படின்னே தெரியல. நிறைவுக்கும் வந்துட்டோம். நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்க மனசு எப்படி இருக்கு, நிறைவா சொல்லுங்க தர்ஷனா.
1: இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்ல பேசுறேன், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: நித்யா,
2: வந்து உண்மையிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் அண்ணன் உங்களை, தயாரிப்பாளர் அக்கா, பிரேமா அக்கா, என்னை கூட பாடின சர்குணன், தர்ஷனா அக்கா,
0: அண்ட் இவங்க எல்லாம் எங்கதான் பாக்குறீங்களா, இதுக்கு முன்னாடி தெரியுமா?
2: இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். யா, சோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு.
0: சர்குணன் சொல்லுங்க, மனசு என்ன சொல்லுது இப்ப?
3: இரண்டாவது முறையா மினல் எஃப்எம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுல ரொம்ப மன நிறைவா இருக்கு. நீங்களும் எங்களுக்காக பாடினீங்க, சோ அதுக்காக ரொம்ப நன்றி.
0: நான் அதுக்காக வருத்தப்படுவீங்களா? உணர்வுகளை ரொம்ப அதிகம் வெளிக்காட்டாத ஒரு நபர் அப்படின்னா தந்தை தான். ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு பாசம் இருக்கும், அந்த பாசத்தை கொண்டாடக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதனால இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை தந்தையர்களுக்கும் மின்னல் எஃப்எம் உடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நாம் ஒரு நிறைவு கொடுக்கின்றோம். நான் உங்கள் மோகன், இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா, கிருஷ்ணன். தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னால ஒரு தந்தையர் பாட்டோட நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுத்துருவோம். இதோ நிகழ்ச்சி கேட்கும் அத்தனை தந்தையர்களுக்கும் இந்த பாடல்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி தாளம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு முழுக்க உங்களுக்காக தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நிறைய காத்திருக்குங்க. நீங்களும் பங்கு பெற்று பேசலாம். ஆக இசையம் நிகழ்ச்சிகளில் கூட நீங்க வந்து அழைத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கிஷன் உங்களுக்காக காத்திருக்காங்க. நீங்க அழைத்து உங்க அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். அதோட அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட நீங்க கைபேசி கொடுத்ததும் கிஷன் அவங்க கூட பேசுவாங்க. ஆக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: லிங்கம் தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18.
3: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை 7:30 உயிர் எழுத்து.
4: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
5: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
6: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டு இருப்பேன்.
7: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
6: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
7: செல்லப்பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆரியர் ஆரியர்.

நிறைவு பாடலை வழங்கி இளமை உல்லாசத்திற்கு விடை கொடுப்போம். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க கிஷன் வந்திருக்காங்க. மாலை 4 மணி வரைக்கும் நீங்கள் அழைத்து அப்பாவுக்கு தந்தையார் தின வாழ்த்து சொல்லலாம். அதோட அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க அழைத்து பேசியதும் அப்படி அப்பா கிட்ட உங்க கைபேசியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கிஷன் பேசிக்கு வாங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் தந்தையர் அனைவருக்கும் இங்கிருந்து நாங்க தந்தையர் தின வாழ்த்தினை சொல்லிக்கிறோம். நம்மை நெஞ்சில் காலம் முழுக்க சுமக்கும் அப்பாவை எப்போதுமே கொண்டாடுவோம். அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் அடுத்தொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.

0: 16வது ஜொஹோர் சட்டமன்ற தேர்தல் பகதனரப்பன் வேட்பாளர் பெயர் பட்டியல் நாளை அறிவிக்கப்படும். சிறு வணிகர்களுக்காக 9.8 பில்லியன் ரிங்கிட் குறுங்கடன் நிதி ஒதுக்கீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாளை ஜொஹோரின் 16வது சட்டமன்ற தேர்தலுக்கான பகதன் அரப்பன் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்கும் விழாவில் உச்சநிலை தலைவர்களுடன் தாம் இணையவுள்ளதாக டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை ஏந்தி செயல்படவுள்ள வேட்பாளர்களின் பட்டியலை பகதன் அரப்பன் தலைவர்களுடன் இணைந்து அறிவிக்க நாளை புகிட் கம்பீர் செல்லவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜொஹோர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த மக்களின் நல்வாழ்விற்குக்காக உயர்நெறியுடனும் திறமையுடனும் கடின உழைப்புடனும் செயல்படக்கூடிய தலைமைத்துவத்தை பெற அம்மாநில மக்கள் தகுதியானவர்கள் என பிரதமருமான டத்துஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். கிடா ஹாபர்ட் முகாமில் அண்மையில் நடைபெற்ற பயிற்சியின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 2 ராணுவ வீரர்கள் பலியானதை தொடர்ந்து மலேசிய தரைப்படை TDM கையெறி குண்டுகளை பயன்படுத்தும் அனைத்து பயிற்சிகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய விசாரணை வாரியம் அதன் விசாரணையை நிறைவு செய்யும் வரை இந்த இடைக்கால உத்தரவு உடனடியாக செயல்பாட்டுக்கு வருவதாக தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் ஆயுத கையாளும் பயிற்சி நிர்வாகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை SOP மறு மதிப்பீடு செய்ய இந்த நடவடிக்கை மிகவும் அவசியமானதென்று அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள அங்காடி வியாபாரிகளுக்கும் சிறு தொழில் முனைவோருக்கும் குறுங்கடன் மைக்ரோ கிரெடிட் கிடைப்பதை விரிவுபடுத்தவும் எளிதாக்கவும் அரசாங்கம் 6 முக்கிய நிதி நிறுவனங்கள் மூலம் 9.8 பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. சிறு வணிகர்கள் தங்கள் வணிக செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிலையான மூலதன உதவியை பெறுவதிலிருந்து விடுபட்டு விடாமல் இருப்பதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் இலக்கு என்று நிதி துணையமைச்சர் கூறினார். டத்தாரான் பூச்சோங் பெருமாய் உழவர் சந்தையில் நடைபெற்ற மைக்ரோ கிரெடிட் தூருன் பாடாங் திட்டத்தின் 4வது தொடரில் அவர் பேசினார். இத்திட்டம் உழவர் சந்தையில் கலந்துரையாடல் அமர்வுகள் மூலம் சமூக மட்டத்தில் நேரடியாக களமிறங்கி குறு தொழில் முனைவோருக்கு உரிய வாய்ப்பளிப்பதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள ஒரு முன்முயற்சியாகும். மக்கள் நிகராளிகள் மக்களுக்கானவர்கள் WRUR திட்டத்தின் வெற்றியை செயல்படுத்தப்பட்ட முனைப்புகளின் எண்ணிக்கையை கொண்டு அளவிடக்கூடாது, மாறாக அதன் செயல்திறனை கொண்டே அளவிட வேண்டும் என்று மலாக்கா முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல்ராப் யூசுப் கூறினார். பின்புலம் அல்லது இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் மக்களிடமிருந்து வரும் ஒவ்வொரு புகாருக்கும் செவி சாய்க்கப்பட்டு பதிப்பு செய்யப்பட்டு தீர்க்கப்படுவதை உறுதி செய்வதன் மூலம் அடிமட்ட அளவில் சிக்கல்களை தீர்ப்பதை WRUR அணுகுமுறை வலியுறுத்துகிறது என்றார் அவர். இதுவரை 19 தொகுதிகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள அந்த திட்டத்தின் ஊடாக பொதுமக்களிடமிருந்து 4,027 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவற்றில் 1,633 வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் மலாக்கா துலோமா சட்டமன்றத்தில் 68 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 328 மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் டத்து அப்துராசா அப்துரஹமான் தெரிவித்தார். மே மாதம் வரையில் அங்குள்ள 12 கிராம பாதுகாப்பு மேம்பாட்டு செயற்குழுவிற்கு பல வகையான அடிப்படை பொது வசதிகளை தரமுயர்த்த இந்நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. சாலையை பழுதுபார்த்தல், 6 வடிகால் முறை பராமரிப்பு, பாழடைந்த வீட்டை சீர் செய்தல், புதிய வீடு நிர்மாணிப்பு போன்றவை இதில் அடங்கும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் பத்தாலிஞ்சயா விவேக நகரின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அம்மாநில வீடமைப்பு பண்பாடு நிர்வாக செயற்குழு உறுப்பினர் நதோ போர்ஹான் அமான்ஷா தெரிவித்துள்ளார். நிலையான வளர்ச்சி, குடியிருப்பாளர்களின் நலன் கருதி திறன்மிக்க போக்குவரத்து அமைப்புகளை செயல்படுத்தியதன் மூலம் அதன் நிலை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் விவரித்தார். விவேக நகர் திட்டம் சமூகம், பொருளாதாரம், மக்களின் வாழ்க்கை தரத்தையும் வலுப்படுத்தும் நகர்ப்புற மேம்பாட்டிற்கான ஓர் அடித்தளமாக விளங்குவதாக அவர் கூறினார். பொதுச் சேவைகளுக்கான அணுகலை இலகுவாக்கும் நோக்கில் இலக்கவியல் மயமாக்கல் முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கிளந்தன் ரந்தா பஞ்சாங் ஹராம் தொம்பு தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்ஸ் தாரிங் சோதனையில் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்டதாக நம்பப்படும் 199,000 ரிங்கிட் மதிப்புள்ள 1,990 மின் சிகரெட் வேப்கலை பொது நடவடிக்கை குழு பிஜிஏ பறிமுதல் செய்துள்ளது. அரச மலேசிய சுங்கத்துறையின் ரந்தா பஞ்சாங் கிளையின் ஒத்துழைப்போடும் ஸ்ட்ரைக் போர்ஸ் எனும் அதிரடி பிரிவு உறுப்பினர்களுடனும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பிஜிஏ படைத்தள தளபதி அகமது ரட்ஜி உசேன் தெரிவித்தார். சுங்கைகோலோ எல்லைப்பகுதியில் காவற்சுட்டு பணியில் ஈடுபட்டிருந்த போது அருகிலுள்ள ஆற்றங்கரையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சில பழுப்பு நிற பெட்டிகளை பிஜிஏ அதிகாரிகள் கண்டதாக அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் திங்கட்கிழமை மலேசியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். மலேசியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்தவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அணுகப்படுத்துவதும் அவரது பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் அடங்கும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வாரின் அழைப்பை ஏற்று அவர் மலேசியாவுக்கு 2 அதிகாரப்படி பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார். இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் தாரிக் பிரதமராக பதவியேற்ற பின்னர் செல்லும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் நிதி ஆதாரங்கள் குறித்து பொதுமக்கள் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் அதன் வெளிப்படை தன்மையை மேம்படுத்த மன்னர் 3 சார்ல்ஸ் அவரின் தனிப்பட்ட வரி கணக்கை வெளியிடவுள்ளார். முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூவை சுற்றியுள்ள அண்மைய சர்ச்சையை தொடர்ந்து அரச குடும்பத்தின் நிதி விவகாரங்களை பொதுமக்களின் பார்வைக்கு சென்றன. இதன் மூலம் தனது தனிப்பட்ட வரி தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் நாட்டின் முதல் மன்னராக சார்ல்ஸ் திகழ்வார் என பக்கிங்ஹாம் அரண்மனை செய்தி தொடர்பாளர் பிரஸ் அசோசியேஷனிடம் தெரிவித்துள்ளார். சூடானின் எல் ஒபேட் நகரை சுற்றி துணை ராணுவ படை RSF அதன் ராணுவ பலத்தை பெருமளவில் அதிகரித்து வருவதாக ஐநா பாதுகாப்பு மன்றம் எச்சரித்துள்ளது. இது அந்த நகரின் மீது RSF நடத்தபோதும் தாக்குதலின் அறிகுறியாக இருக்கலாம் என கவலை தெரிவித்துள்ளது. மேலும் எல் ஒபேட் நகர் மீதான தாக்குதல்களை RSF உடனடியாக கைவிட வேண்டும் என்று பாதுகாப்பு மன்றத்தின் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சூடான் முழுவதும் தொடரும் வன்முறைகள் குறித்தும் குறிப்பாக மாவட்டத்தில் வன்முறைகள் தீவிரமடைந்து வருவதாக வெளியாகும் அறிக்கைகள் குறித்தும் அவர்கள் ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். பொலிவியா எல் ஆல்தோ நகரில் உள்ள சாலை மறியல்களை பொலிவிய பாதுகாப்பு படையினர் அகற்றியுள்ளதாக அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் முக்கிய வழித்தடங்களில் தடுப்பு போடப்பட்டிருந்த கற்கள் மண் போன்ற தடைகளை அகற்றுவதற்காக அங்கு கலக தடுப்பு போலீசாரும் ராணுவத்தினரும் கனரக எந்திரங்களும் குவிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கவும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை தொடங்கவும் நாடு தழுவிய அளவில் அறிவிக்கப்பட்ட அவசர நிலையின் கீழ் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண கார்பந்து. ஜெர்மனியின் டெனிஸ் ஓண்டாஃப் புகுத்திய 2 உதவியுடன்

ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பக்கத்தன் அரப்பன் வேட்பாளர் பெயர் பட்டியல் நாளை அறிவிக்கப்படும். சிறு வணிகர்களுக்காக 9.8 பில்லியன் ரிங்கிட் குறுங்கடன் நிதி ஒதுக்கீடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இந்த உலகத்துல நம்மை முதலில் தோளில் சுமந்தவர், விழுந்தால் கை கொடுத்து எழுப்பியவர், பேசாமல் பல தியாகங்களை செய்தவர் நம்முடைய அப்பா தாங்க. அன்பை வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தாலுமே நம்முடைய செயல்களால், அவருடைய செயல்களால் அன்பை உணர்த்தும் ஒரு உன்னதமான உறவு அப்பா அப்படின்ற உறவு. அவர் தான் இன்றைக்கு நம்ம அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கு தந்தையர் தினத்தை முன்னிட்டு அந்த அன்பான அப்பாக்களுக்கு நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பக்கமா நான் உங்கள் கிஷன்ராஜ் நாகராஜன் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு என்னுடைய அப்பாவுடைய பெயரோட நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய அப்பாவுக்கு நிறைய இன்பதிர்ச்சிகள் இன்றைக்கு முழுக்க காத்துட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருப்பீங்க. இதற்கிடையில நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அப்பாக்களுக்கு நீங்க ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்க போறீங்க. எப்படி தெரியுமா? நீங்க அழைக்க போறீங்க. அழைத்த பிறகு பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு அப்பா கிட்ட, அப்பா உங்ககிட்ட யாரோ பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தொலைபேசியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், சரியா? அவருக்கு ஒரு இன்பதிர்ச்சி வானொலி பக்கமா காத்துட்டு இருக்கு. அழைக்கணும் அப்படின்னா இப்பவே அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஹலோ
1: ஹலோ பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு
1: பா. உன்ன சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்க இருக்க காரணம் நீங்க தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு போய்.
2: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
3: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்க அழைக்கலாம், பிள்ளைகள் மட்டும் அழைக்கலாம். அழைத்த பிறகு என்ன பண்ண போறீங்க, அப்பா கிட்ட நீங்க தொலைபேசியை கொடுக்க போறீங்க. வானொலி மூலமா பேச வைக்கிற ஒரு இன்ப அதிர்ச்சியை நீங்க அவருக்காக கொடுக்க போறீங்க. அழைக்கணும் அப்படின்னா சொல்லிய 3228255733 அல்லது 4768. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: கோச்செழியன், நல்ல பெயர்.
1: நன்றி.
0: என்ன படிக்கிறீங்க?
1: இரண்டாம் ஆண்டு.
0: இரண்டாம் ஆண்டு படிக்கிறீங்க. சரி, அப்பா பக்கத்துல இருக்காரா?
1: ஏன்
0: ஒளிஞ்சிட்டாரா? நீங்க தொலைபேசி கொடுக்க போறீங்க தெரிஞ்சோனே. நீங்களா ரூம்லதான் இருக்கீங்களா? சரி, என்ன என்ன இன்பதிர்ச்சி கொடுத்தீங்க அப்பாக்கு? டைரி கொடுத்தீங்களா? ஏன் அப்பா எழுதி வைக்கணுமா என்ன நடக்குதுன்றத? ஏன் இத்தனை நாள் அப்பா எழுதி வைக்கலையா? நீங்க நம்புறீங்களா அப்பா
1: எழுதுவாருன்னு?
0: நம்புறீங்க. வானொலி பக்கமா பேச வைக்கலாமா? கொடுங்க தொலைபேசி கொடுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஸ்ரீனிவாசன்.
0: கோச்செழியன்னு பேர் வச்சதுக்கு முதல்ல நன்றி. உங்களுக்கு தந்தை இருந்த வாழ்த்து. இப்போ உங்களுடைய மகன் வந்து உங்களுக்கு ஒரு இன்பதிர்ச்சி கொடுத்திருக்காரு, வானொலி மூலமா பேச வைக்கிறது. மகனுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: ஒரு நல்ல பையனா,
0: நல்ல ஒரு பயனுள்ள இளைஞனாக இந்த பூமியில வளம் வரணும் அப்படின்றத உங்களுடைய ஆசையே.
1: பாட்டு பாடி இருக்கேன்.
0: ஆமாவா? என்ன பாட்டு பாடுனீங்க?
1: சிங்கம் என்றால் என் தந்தை தான். அந்த பாட்டு உலகத்துல இருக்கிற எல்லா தந்தையருக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள்.

0: மின்னலின் வானொலி நாடகம் எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
1: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
2: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பாருன்னு?
3: நான் போகலப்பா,
4: என் பட்டு குட்டி.

0: வணக்கம் லாவண்யா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. அங்க தந்தையர் தின கொண்டாட்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: சிறப்பாக போய்கிட்டு இருக்கு.
0: சிறப்பா போய்கிட்டு இருக்கு. அப்பா பக்கத்துல இருக்காரா?
1: இருக்காரு.
0: குடுக்கலாமா? பேசுவாரா? எதுவும் கோவப்பட்டு போறாரு இல்லல்ல?
2: வணக்கம்.
0: வணக்கம், தந்தையர் தின வாழ்த்துகள்.
2: மிக நன்றி சார். உங்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள் சார்.
0: தந்தை ஆகல சார்.
2: சீக்கிரம் ஆயிருவீங்க.
0: சரி, உங்க பெயர்?
2: பெயர் முருகியா.
0: உங்களுடைய மகள் லாவண்யா வந்து உங்களுக்கு வானொலி பக்கமா வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. அவங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: அவங்க வாழ்க்கையில நல்லா சிறப்பா வரணும், நல்ல படிப்பு, நல்ல சிறப்பா அவங்களோட வாழ்க்கைய வந்து வாழ்க்கையில அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க எனக்கு இருக்கிறது அவங்க ஒருத்தவங்க தான். ஒரே மகள், செல்லப்பிள்ள,
0: தங்கப்பிள்ள. அதான் அப்பாவுடைய தியாகத்திற்கு ஈடுணையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக மட்டும் யோசிக்கும் ஒரு ஜீவன் அப்படின்னா அது அப்பா தான். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து. ரொம்ப நன்றி பேசினதுக்கு.
2: ஓகே, மிக்க நன்றி சார்.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே, அதுவா?
1: குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
2: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா, பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
3: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமா கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவாரத்து மேல வைப்பாரு. அதுல நான்
4: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங், ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு. எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே
1: மின்னல் எஃப்எம் தந்து இருந்தின வாழ்த்து.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: குமரன்.
0: எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சுங்காய்பட்டானியில்.
0: சுங்காய்பட்டானியில இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க?
1: நான் மூன்றாம் ஆண்டு.
0: மூன்றாம் ஆண்டு படிக்கிறீங்க? ஏன் தயங்கி தயங்கி பேசுறீங்க? இதான் முதல் அழைப்பா உங்களுக்கு? ஆமா. சரி, அப்பாக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டீங்களா?
1: இன்னும் இல்லை.
0: இன்னும் இல்லையா? ஏன், என்ன வாங்கி கொடுத்தீங்க இன்றைக்கு?
1: இன்னைக்கு ஒன்னும் வாங்கி கொடுக்கல.
0: கொடுக்கலையா? முத்தம் கொடுத்தீங்களா இல்லையா?
2: விக்னேஷ் பெருமாள்.
0: உங்களுக்கு இனிய தந்தை இருந்த வாழ்த்து.
2: நன்றி.
0: உங்களுடைய மகன் தான் உங்களுக்கு இந்த இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு.
2: ஓ, குமரனா?
0: ஆமா, குமரனே தான்.
2: நினைக்கிறேன்.
0: வாழ்த்துகள். அவர் உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றாரு, என்னன்றதை கேப்போம். நல்ல பையனா இருப்பீங்க. ஏன், இது வரைக்கும் ராங்கி பண்ணிட்டு இருந்தீங்களா? சுட்டியா ரொம்ப. ஆமாவா? சரி சரி, சுட்டியா இருங்க, ஆனா தவறு எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? சரி, அப்பா பேரை காப்பாத்தணும். ரொம்ப நன்றி அழைத்தது, அழைத்த அப்பாவுக்கு இந்த இன்ப அதிர்ச்சி கொடுத்ததுக்கு.

0: பானுப்ரியா பேசுறேன்.
1: பானுப்ரியா, பானுப்ரியா அப்பாவுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்துடலாமா?
0: கொடுத்துடலாமே.
1: கொடுக்கலாம். அப்பா பேர் என்னது?
0: அப்பா பேர் வந்து சுப்பிரமணி.
1: சுப்பிரமணி, சரி கொடுங்க பேசுவோம். உங்களுக்கு மனமார்ந்த தந்தை இருந்த வாழ்த்துக்கள் சார். உங்க மக தான் இதை இன்பதிர்ச்சி கொடுக்க
2: சொன்னாங்க.
1: மகளுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். அவ்வளவுதான் சொல்றீங்க?
2: பேசி
1: பழக்கம் இல்ல. நிறைய அப்பாக்களுக்கு இப்படிதாங்க, வார்த்தையே வராது. என்னதான் இன்பதிர்ச்சி கொடுத்தாலும் சிரிப்பு கூட வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? சரி, இப்ப மகளுக்காக என்ன சொல்ல போறீங்க? நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். அப்பா கிட்ட வார்த்தை இவ்வளவுதான் வரும் போல இருக்கு. பேச வைக்கிறதே கஷ்டம் இல்ல? புரியுது புரியுது, பரவாயில்ல. இருந்தாலும் இது ஒரு நல்ல இன்பதிர்ச்சி அவருக்கு. ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. ஏதாவது வார்த்தை சொல்ல போறீங்களா?
0: புதுசா
1: தந்தையா இருக்காரு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். குடும்பத்தின் ஆதாரமாகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வழிகாட்டியாகவும் திகழும் தந்தையர் அனைவருக்கும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசி ராஜாசரி சோஃபியாவும் தந்தையர் தின வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டுள்ளனர். தந்தையின் தியாகங்களும் அன்பும் அடிக்கடி வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் அவை பிள்ளைகளின் இதயங்களில் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் என்று பேரரசரின் அதிகாரப்படி முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தை என்ற உன்னத உறவுடன் நேரத்தை செலவிடுவதோடு அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அளவற்ற அன்பை வெளிப்படுத்துமாறு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜயத் அமீடி தந்தையர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கான பாராட்டும் நன்றியும் உரிய முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என டாக்டர் அகமது ஜயத் தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மாவட்டத்தில் உள்ள 13 தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடியின் 32,461 உறுப்பினர்களும் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பாலமாக செயல்படும் சமூக நிகராளிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். புறநகரில் வசிக்கும் மக்களுக்கு புதிய தகவல்களை துல்லியமாக கொண்டு சேர்க்கவும் இலக்கவியல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அத்தரப்பினர் முக்கிய பங்காற்றுவர் என மாநில சுற்றுலா ஊராட்சி ஆட்சிக்குழு உறுப்பினர் கூறினார். கடந்த வாரம் லுவாங், பிராபாங், சம்பாசா மாவட்டங்களில் லாவோஸ் அதிகாரிகள் பல வனவிலங்குகளையும் அது சார்ந்த பொருள்களையும் பறிமுதல் செய்தனர். இது அப்பகுதியில் வனவிலங்கு கடத்தல் இன்னும் தீவிரமாக நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டுவதாக த லாஷியன் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அவ்விலங்குகள் லாவோஸை சேர்ந்தவை அல்ல என கூறப்பட்டுள்ள வேளை எல்லையை கடந்து அவை கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. முறையான சம்பளத்தையும் ஓய்வூதியத்தையும் கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த மெக்சிகன் ஆசிரியர் குழு தங்கள் ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளனர். தலைநகரில் உலகக்கிண்ண போட்டிகளை சீர்குலைக்கும் முயற்சிகள் உட்பட 20 நாள்களுக்கு அந்த சாலை ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வகுப்பறைகளுக்கு திரும்புவதாக சிஎன்டிஇ ஆசிரியர் கழக நிகராளி பெட்ரோ ஹெமாண்டஸ் செய்தியாளர்களிடம் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. இன்றைக்கு தந்தையர் தினம். தந்தையர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிற எல்லா தந்தையர்களுக்கும் மனமார்ந்த தந்தையர் நாள் வாழ்த்து. இதற்கடையில நீங்க அழைக்கலாங்க. அழைத்து உங்களுடைய தந்தைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து 4 மணி வரைக்கும் நேரம் இருக்கு. நீங்க தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து அப்பாவுக்கு அவரை பேச வைக்கிறது மூலமா ஒரு இன்ப அதிர்ச்சி நீங்க கொடுக்க போறீங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து 3-15-2-15 பாத்தீங்கன்னா ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. இன்றைக்கு குணப்பிரியா வந்து பேச போறாங்க. மறக்காம அந்த நிகழ்ச்சியை கேளுங்க.

0: லிங்கம்
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
0: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும். லிங்கம்
1: 90ஆம் ஆண்டிலே
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: லிங்கம் லிங்கம் மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் 90ஆம் ஆண்டிலே
3: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.

0: நேரம் பிற்பகல் மணி 2:15. அடுத்த இடம் பெறுவது ஒரு நேயரின் குரல்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க?

0: பாடல்களோட ஒரு கதையையும் தொகுத்து எடுத்து வந்திருக்காங்க. ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா செய்யணும்க்கா, அதனாலதான் பாடல்களோட இதிகாசத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ரொம்ப வித்தியாசமா அமைய போது இன்றைய ஒரு நேயரின் குரல். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம்.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஒரு நேயரின் குரல் என்ற அங்கத்தில். இந்த அரை மணி நேரம் உங்களோடு சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு மிக சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. யார் இவர்? நம்ம காலங்காலமா கேட்டு கற்று வந்த கதைகள்ல கதாநாயகன், கதாநாயகி, வில்லன் அப்படின்னு ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை கடந்து வந்திருப்போம். ஆனா ஒரு சில தருணங்கள்ல மட்டும் கதாநாயகன் வில்லனாகவும், வில்லன் கதாநாயகனாகவும், இல்ல யாரு சாமி நீங்க அப்படின்னு கூட நம்மள குழப்பலாம். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்துல தவிர்க்க முடியாத ஒரு வலிமையான கதாபாத்திரம். ஒரு புறம் குலத்தால் அவமதிக்கப்பட்டவன், திரௌபதியின் அவமானத்தின் போது மௌனம் காத்தவன், துரியோதனின் நண்பனாக அதர்மத்திற்கு துணை நின்றவன். மறுபுறம் தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் தன்னை தானே செதுக்கிய வில்லாளன், அங்க தேசத்தின் அரசன், கொடையில் தர்மனியை மிஞ்சிய வள்ளல். ஆமாங்க, இன்று குருக்ஷேத்திரத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரமான கர்ணனை பற்றி தான் கலந்துரையாட போறோம். இவ்வளவு முரண்பாடுகளுக்கு இடையில் நமக்குள் எழும் கேள்வி ஒன்றே ஒன்றுதான், கர்ணன் உண்மையிலேயே கெட்டவனா? ஒரு பாடலுக்கு பிறகு தொடரலாம்.

கரைவரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், ஏரிமலை வந்தாலும் ஏறி நின்று போர் தொடுப்போம். இந்த வரிகள் கர்ணனின் முழு வாழ்க்கையையும் சுருக்குகிறது. பாசத்தால் ஒரு நாள் கரை சேர்வோம் என்று நம்பிக்கையோடு இருந்த கர்ணனை நோக்கி வந்தது எல்லாம் எரிமலை போல சோதனைகள் தான். மகாபாரதத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற நான்கு அடிப்படைகளால் மனிதன் வழிநடத்தப்படுகிறான். ஆனால் கர்ணன் இந்த நான்கு ஆதரவுகளையும் இழந்தவன். தாய் அவனை அறியாத வயதில் ஆற்றில் விட்டுவிட்டாள். தந்தை சூரிய பகவான் அவனை நேரில் காணவே இல்லை. குரு பரசுராமர் அவன் உண்மையை மறைத்து கற்றதால் சாபம் கொடுத்தார். கடவுள் கிருஷ்ணரே கூட சில தருணங்களில் அவனை நேரடியாக காப்பாற்றவில்லை. இவ்வளவு இழப்புகளுக்கிடையிலும் கர்ணன் ஒன்றில் மட்டும் சலிக்கவே இல்லை, அது கொடை. எந்த சூழ்நிலையிலும் தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவுவதை அவன் நிறுத்தவில்லை. அதுதான் கர்ணனின் தர்மம். நம்மிடம் எல்லாம் மறுக்கப்பட்டாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் மனம் குறையக்கூடாது என்பதே அவன் சொல்லும் பாடம். கர்ணனின் இன்னும் சில முக்கிய வாழ்க்கை தருணங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது இசைஞானி இசையில் காட்டுக்குயிலை பாடலை கேட்போம்.

நட்புக்கு இலக்கணமா சூர்யாவும் தேவாவும் இருப்பார்களோ இல்லையோ, துரியோதனனும் கர்ணனும் கண்டிப்பா இருப்பார்கள். மகாபாரத போருக்கு முன் குந்தி கர்ணனிடம் வந்து, நீ என் மகன், பாண்டவர்களுடன் வா என்று அழைக்கிறார். அதற்கு கர்ணன் தன்னை குலம் காரணமாக அவமானப்படுத்திய போது அங்க தேசத்தின் அரசனாக உயர்த்திய துரியோதனனை நினைவுபடுத்துகிறான். என்னை நம்பித்தான் துரியோதனன் இந்த போரை தொடங்கியிருக்கிறான். நான் உன் மகன் என்பதை இப்போது அறிந்தால் அவன் உடைந்து போய்விடுவான். போரின் முடிவு வரை இந்த உண்மையை யாரிடமும் சொல்லாதே என்று வரம் கேட்கிறான். தன் தாயை விட தன்னை நம்பிய நண்பனின் நம்பிக்கையை கர்ணன் காப்பாற்றினான். இதுதான் மகாபாரதம் சொல்லும் பாடம். வாழ்க்கையில் பலர் வரலாம், ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நம்மை நம்பியவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது.

ஒரு நாள் கர்ணன் கிருஷ்ணரிடம், பிறந்தவுடன் தாயை பிரிந்தேன், சத்திரியன் இல்லை என்று துரோணர் வித்தையை கற்றுத்தர மறுத்தார், பரசுராமர் சபித்தார், திரௌபதியின் சுயம்வரத்தில் அவமானப்பட்டேன், இவை அனைத்தும் என் தவறா என்று கேட்கிறான். அதற்கு கிருஷ்ணர், நானும் சிறையில் தான் பிறந்தேன், பிறந்தவுடன் தாயை பிரிந்தேன், என் பிறப்பிலிருந்தே மரணம் என்னை துரத்தியது, ஆனால் வாழ்க்கை எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் எது தர்மம் எது அதர்மம் என்று மனசாட்சிக்கு தெரியும், அதர்மத்தின் பக்கம் நிற்காதே கர்ணா என்று பதிலளிக்கிறார். வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறு செய்பவர்கள் நமக்கு நெருக்கமானவர்களாகவே இருக்கலாம், அப்போது உறவை விட எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து நிற்பதுதான் தர்மம். கர்ணனின் வாழ்க்கையில் இன்னும் பல பாடங்கள் இருக்க தொடர்ந்து பேசுவோம். இப்போது கர்ணன் திரைப்படத்திலிருந்து கண்டா வர சொல்லுங்க பாடலை கேட்போம்.

மகாபாரதத்தை நடத்தியவன் வேண்டுமானால் கண்ணனாக இருக்கலாம், ஆனால் அதை நகர்த்தியவன் கர்ணன். குந்தி அன்னையாக இல்லை, துரோணர் ஆசானாக இல்லை, பாஞ்சாலி மனைவியாகவில்லை. ஏன், கண்ணனே அவனுக்கு கடவுளாகவில்லை. ஒதுக்கப்பட்டவர்களே இவ்வுலகை உலுக்கி பார்த்தவர்கள் என்று சொல்வார்கள். கற்ற வித்தை மறக்கிறது, காவலாய் இருந்ததையும் தானம் பெறுகிறார் இந்திரன். ஐவரை கொள்ளும் அருகதை இருந்தும் சத்தியம் தடுக்கிறது. துரியனிடம் கொண்ட நன்றி கொஞ்சம் கொஞ்சமாய் கர்ணனை கொள்கிறது. என்ன நடந்தாலும் கரையும் மெழுகில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் அவனுக்கு உடைந்து விடவே இல்லை. பொழுது அடைகிறது, ஆனால் போர் முடியவில்லை. காற்றை கிழிக்கும் ரதம் சேற்றில் சிக்குகிறது. அவகாசம் தர அர்ஜுனனும் தயாராக இல்லை. வாசுதேவரின் விதி அசைவில் அம்புகள் திசையின்றி பறந்தது. அதுக்கும் அடைக்கலம் கர்ணனே தருகிறார். அப்பொழுது யார்தான் இந்த கர்ணன்? அவன் மாவீரனா, நண்பனா, நல்லவனா என்று இதிகாசம் பல கேள்விகள் எழுப்பினாலும் அவனின் அடையாளம் ஒன்றே ஒன்றுதான், கர்ணன் ஒரு வள்ளல். கர்ணன் அவனுக்கான அடையாளத்தை அடைய நினைத்ததில் தவறில்லை, மாறாக அதை அதர்ம வழியில் அடைய நினைத்ததே தவறாகும். கர்ணனின் நல்லதை எடுத்துக் கொள்ளுங்கள், அவரின் பிழையை செய்யாது இருக்க முயலுங்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த வாய்ப்பை வழங்கிய மின்னலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் குணப்ரியா யோகானந்தன் சுகந்தி.

0: உத்ரா பல்கலைக்கழக மாணவி குணப்பிரியா இன்றைய நமது நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. அடுத்த வாரமும் புதிய குரல் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றது. மீண்டும் நாம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 சந்திப்போம்.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன்கோகிலம்.
2: இளமை புதுமை இனிமை.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்க தான்.
0: ஓகே, பாய். சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு
2: போய்யும் முன்னில் கண்டே
3: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைலாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க, உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்கு.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வணிக குழும பொருளாதார நிதியம் தெக்கோன் 20,000 ரிங்கிட்டிற்கும் கீழ்பட்ட கடனுதவியை 24 மணி நேரத்தில் அங்கீகரிக்கும் அணுகுமுறையை அறிமுகப்படுத்த இலக்கு கொண்டுள்ளது. குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் தங்களின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்த விரைந்து கடனுதவி வழங்கி உதவுவதை அது நோக்கமாக கொண்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் கூறினார். நிதி உதவியை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்ளும் வணிகர்களிடமிருந்து நேரடியாக கருத்துக்களை சேகரித்து அவற்றை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல நிதியமைச்சு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பெறப்பட்ட கருத்துகள் மேலதிக பரிசீலனைக்காக அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்று துணை அமைச்சர் லியூ சின்தோங் கூறினார். லெபனானில் அமைதி காப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மலேசிய படை மல்பாட் உறுப்பினர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்களின் நடவடிக்கைகள் தாக்குதல்களுக்கு அடிக்கடி இலக்காகும் பகுதிகளிலிருந்து மிக தொலைவில் உள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோசி முமர் காலினோடின் கூறினார். லெபனான் இஸ்ரேல் எல்லைப் பகுதிகளில் சண்டைகள் நடந்தாலும் மல்பாட் உறுப்பினர்கள் பாதிக்கப்படும் இடர் மிக குறைவாக உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வென் சுவிட்சர்லாந்து சென்றடைந்துள்ளார். ஈரான் ஓர்முஸ் நீரிணையை மூடியதால் இரு நாடுகளும் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளன. இந்த மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் அவரது பயணம் அமைந்துள்ளது. கடந்த புதன்கிழமை வாஷிங்டனும் தெஹ்ரானும் மெய்நிகர் வாயிலாக இடைக்கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அவ்விரு நாடுகளும் முன்னெடுத்து செல்ல விரும்பும் அமைதி பேச்சு சில இடையூறுகளால் சிக்கலாகக்கூடும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் நீட் தேர்வு தாள் கசிந்த சர்ச்சையை தொடர்ந்து அங்கு 22 மில்லியன் மருத்துவ மாணவர்கள் பலத்த பாதுகாப்புடன் மறுதேர்வை எழுதினர். காவல்துறையினர் 200,000 மேற்பட்ட அதிகாரிகளை பணியமர்த்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்தன. மேலும் டெலிகிராம் பயன்பாடும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து எஃப் குழு ஆட்டத்தில் ஜப்பானும் துனிசியாவும் களமிறங்கின. ஜப்பான் 4-0 என்ற கோல்களில் வெற்றி பெற்றது. அவ்வணிக்கான கோல்களை டைச்சி கார்னடா, அயசே உடா, ஜங்கோஹேது ஆகியோர் புகுத்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

அப்பாக்களின் தியாகத்தை போற்றும் நாள் இன்றைக்கு தந்தையர் நாள். உலகெங்கிலும் இருந்து இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லா தந்தையர்களுக்கும் தந்தையர் நாள் வாழ்த்துகள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. தொடர்ந்து 4 மணி வரைக்கும் நேரம் இருக்குங்க. அப்பாவுக்கு ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் நம்ம நிகழ்ச்சியில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைத்த பிறகு தொலைபேசி அப்பா கிட்ட கொடுங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
1: யாதும் ஊரே நிகழ்ச்சியை தொடங்கியாச்சுங்க. அடுத்து ஹிந்தி பாடல்களை தான் நம்ம கேட்க போறோம். நம்ம நடிகர் அபிஷேக் பச்சன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எங்க ஹிந்தி படத்துல காணமே அப்படின்னு சொல்லி தேடியிருப்போம். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடகத்துல வந்து சமீபத்துல தான் நடிச்சிருந்தாரு. இல்ல வந்து சஞ்சய் டூத், பிறகு ரிதேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ராஜ சிவாஜி அப்படின்ற ஒரு நாடகம், அதனுடைய ட்ரேலர்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதனுடைய வெற்றிக்கு பிறகு இப்போ அடுத்து கிங் அப்படின்ற திரைப்படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்துல நம்ம கிங் கான், ஷாருக் கான் தான் கதாநாயகன், தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க. சித்தார்த் ஆனந்த் திரைப்படத்தை இயக்கிறார். இசை புயல் இசையில் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

சுஜாதா ஆற்றிவரி குரலான பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. யாதும் ஊரே. ஆமா, நிறைய இடங்கள்ல நிறைய விற்பனைகள்லாம் வந்து இப்போ பார்க்க முடியுது. அது சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த ஸ்டார்லிங் இவெண்ட் ஹால் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு 5வது மாடியில் பாத்தீங்கன்னா 20-21 ஜூன் அதாவது இன்றைக்கு மாலை 6 மணி வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா தொழில் சாதன பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தொழில்நுட்ப பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள்லாம் வந்து விற்பனை செய்கிறாங்க. இது மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஓ விலை குறவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கே கே பிரவீன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாது ஊரே.

0: யார் அந்த பக்கம்?
1: சிவபாலன் பேசுறேன்.
0: சிவபாலன், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: ஒரு
0: குணத்தை நீங்க இப்போ எடுத்துக்கணும் என்ன குணத்தை எடுத்துப்பீங்க?
1: எந்த வகையில விட்டு கொடுக்காம பாக்குறது.
0: நீங்களும் பின்பற்றீங்களா இல்லையா?
1: சரி,
0: சிவபாலன் இப்ப வீட்டுல அப்பா இருக்காரா? இன்பதிர்ச்சி கொடுத்துடலாம்.
2: நினைக்கிறேன்
0: அப்பாவுக்கு பரிசு எதுவுமே வாங்கி கொடுக்க வேண்டாம், இதுவே நல்ல இன்பதிர்ச்சியா இருந்திருக்கும்ல. மகிழ்ச்சியா பேசினதுல?
1: மகிழ்ச்சி.
0: அழைச்சி பேசினதுக்கு நன்றி.

0: கட்டமா.
1: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
2: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
3: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
4: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
5: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
4: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத, சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
6: செல்லப்பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆறி ஆறி.

0: எழுத்து.
1: ஹலோ
2: ஹலோப்பா.
1: ஆ சொல்லு.
2: சாப்பிட்டீங்களா?
1: ம், சாப்பிட்டாச்சு.
2: பா, உன்னை சொல்லணும்.
1: ம்,
2: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
1: ஓகே, பை. சரி,
2: ஓகே ஓகே.
1: ம், சாப்பிட்டு
3: போய். தாயையும் முன்னில் கண்டே
4: வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய அப்பாவுக்கு நீங்க ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து ரெவியா இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு?
1: அவர் மும்முரமா படம் பாத்துட்டு இருக்காரு.
0: மும்முரமா படம் பாத்துட்டு இருக்காரு. சரி, இன்ப அதிர்ச்சி எல்லாம் கொடுத்துட்டீங்களா இல்லையா?
1: அவ்வளவுதான்.
0: இப்போ வானொலி பக்கமா கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பா கொடுத்துடலாமே.
0: படம் பாத்துட்டு இருக்காரு. எதுவும் நீங்க கொடுத்தா கடுப்பாயிர மாட்டாருல்ல?
1: என்ன
0: மாட்டி விட பாக்குறீங்களா நீங்க? சரி கொடுங்க கொடுங்க.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: நாங்க மின்னல் எஃப்எம்ல இருந்து கூப்பிடுறோம். கிஷன் பேசுறேன்.
2: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மும்முரமா படம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க.
2: ஆமா, மலையாளம் படம் பாத்துட்டு இருக்கோம்.
0: படம் பாத்துட்டு இருக்கிறதுக்கு இடையில நாங்க என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டோம். அப்பாவுக்கு வானொலி பக்கமா வாழ்த்து சொல்லிருக்காங்க.
2: ரொம்ப நன்றி கிஷன், நீங்க எனக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ்.
0: உங்க உங்க பேர் என்னன்னு சொல்லலையே?
2: என் பேரு பாலு.
0: பாலு அவர்களுக்கு இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை மகள்கள் சார்பா நாங்களும் சொல்லிக்கிறோம்.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி கிஷன்.
0: சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்போ?
2: இன்னைக்கு என்ன கூட்டிட்டு எல்லாம் வெளியே போறாங்களா? நேத்து ராத்திரி எனக்கு பிரசன் எல்லாம் குடுத்தாங்க. அதே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்து தூங்கிக்கிறது எழுப்பி விட்டு சர்ப்ரைஸ். அப்புறம் இன்னைக்கு எங்க வெளியே போறீங்கப்பா? நாங்கெல்லாம் வெளியே போறோம், கூட்டிட்டு போறாங்க.
0: வெளியே கூட்டிட்டு போறாங்க.
2: அப்ப வெயிட் பண்ணிக்க இருக்கேன்.
0: சரி, மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி கிஷன், ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சர்ப்ரைஸ் கொடுத்தது.
3: இதே வேலையா போச்சு.

ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னா கவலைப்படாதம்மா கவலைப்படாதப்பா நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிற ஒரு ஜீவன் அப்பா அப்படின்ற ஒரு உறவு தான். அப்பாவுடைய தியாகத்திற்கு ஈடு இணையே கிடையாது. இன்றைக்கு முழுக்க அப்பாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அப்பாவையும் அம்மாவையும் கொண்டாடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த வேளையில் நாங்கள் சொல்லிக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில் இன்றைக்கு முழுக்க அழைத்து பேசுகிற வாய்ப்பு உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். இப்போ கூட நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்கீங்க, மன்னிச்சிருங்க. நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. அடுத்து 4 மணிக்கு பிறகு நீங்கள் தீரா இசை நிகழ்ச்சிக்கு தாராளமாக அழைக்கலாம். சசி காத்துட்ருக்காரு. இதற்கிடையில் என்னென்ன பாடல்கள்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க சசி நிகழ்ச்சியில் அப்படின்னா,

இதை நான் சொல்லும் போது சசி முகத்துல அவ்வளவு ஆனந்தம் பாருங்க, எந்த மாதிரியான பாட்டுலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. வாகனத்துல பயணம் செய்யும் போது இப்போ அந்த பக்கம் மழையா இருந்தா இந்த பாடல்கள்லாம் நிச்சயமா பிடிக்கும். நானும் அப்படி நிகழ்ச்சியை கேட்டுட்டே தான் வீட்டுக்கு போக போறேன். நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க. அடுத்து நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்குங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அண்மையில் ரஷ்யா துருக்மெனிஸ்தானுக்கான பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பயணத்தின் நேரியல் விளைபயனை மலேசிய பன்னாட்டு பிரிக்ஸ் அமைப்பு வரவேற்றுள்ளது. மலேசியாவின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் வியூக பொருளாதார கூட்டாண்மையை மேம்படுத்தவும் அவரது பயணம் வழிவகுத்துள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர் ஜசீரி அக்சல் அப்டில்லா சுய்பியான் கூறினார். அதேவேளை இறையாண்மை அடிப்படையில் நாட்டின் பொருளாதார முன்னுரிமைகளை அதிகரிப்பதிலும் பிரதமரின் பயணம் துணை புரிந்துள்ளது. வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு பணி நிறைவு தகுதிச் சான்றிதழ், சிசிசியின் கட்டமைப்பு மேம்பாட்டு ஒப்புதல், சான்றிதழ் வழங்கும் சூழியல் அமைப்பு ஆகியவற்றின் மீதான விரிவான ஆய்வை மேற்கொள்ளும். இந்த ஆய்வு நிலையான நகரமயமாக்கலை ஆதரிப்பதையும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஆக்ககரமாக இருப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் ங்கா கோமேங் தெரிவித்தார். நாட்டில் இறால் விநியோகம் போதுமானதாக உள்ளதாக மீன்வளத்துறை இயக்குநர் டாக்டர் அட்னான் உசேன் தெரிவித்துள்ளார். ஜூன் முதலாம் நாள் தொடங்கி தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 5 வகை இறால்களுக்கு மலேசியா தற்காலிக தடை விதித்திருந்த போதிலும் அதன் விநியோகம் சீராக உள்ளது. நாட்டின் உள்நாட்டு ஏற்றுமதி தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உள்ளூர் இறால் சங்கங்களும் விவசாயிகளும் உற்பத்தி திறனை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து பாகிஸ்தானின் மாம்பழ ஏற்றுமதி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு மாம்பழ பருவம் என்றாலும் ஏற்றுமதி செய்ய முடியாமல் டன் கணக்கான பழங்கள் கிடங்குகளில் கிடப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. அந்நிலையால் தோட்டக்காரர்கள் பலர் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். வளைகுடாவில் நிலவும் கப்பல் போக்குவரத்து சிக்கலாலும் மாம்பழ விலை 30 விழுக்காடு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு யுக்ரைனில் உள்ள டினிப்ரோட்ஸ்க் மற்றும் போல்டாவா வட்டாரங்கள் மீது ரஷ்ய படைகள் கடும் வான் தாக்குதல்களை மேற்கொண்டன. சனிக்கிழமை மாலை நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர். 9 காயமடைந்துள்ளதாக டினிப்ரோப் வட்டார ராணுவ பேச்சாளர் அலெக்சாண்டர் கன்சா கூறினார். கொல்லப்பட்டவர்களில் 70 முதியவரும் அடங்குவார் என்று ரஷ்ய தற்காப்பு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

21ஆம் தேதி ஜூன் மாதம் இன்று ஞாயிற்றுக்கிழமை திரை இசையில் சந்திக்கின்றோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை நிச்சயமா எல்லோருக்குமே ரொம்ப சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையா, இன்னும் அதிக கொண்டாட்டம் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் வாழும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் எங்களின் தந்தையர் தின வாழ்த்துகள். எப்போதுமே நீங்க ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நீங்க நினைச்சது உங்க கூட என்றும் அன்பு அப்படியே சுற்றி இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேண்டும். மீண்டும் தந்தையர் தின வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இது தீரா இசை, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் FM.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072919.
4: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072119119.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் இன்ஸ்டாகிராம் பக்கமா ஷாலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய அப்பாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிருங்க. இன்று ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து அப்பாவுக்காக வச்சிருக்கோம். அது இப்ப நாங்க சொல்லல, இருந்தாலும் அப்பா பேர சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. திரு பழனிசாமி அவருக்கு தந்தையர் தின வாழ்த்துக்களை ஷாலு பதிவு செய்திருக்காங்க. அப்பா அவருக்காக, அதாவது ஷாலு மற்றும் உடன் பிறப்புகளுக்காக வந்து செய்த நிறைய விஷயங்கள், அந்த அர்ப்பணிப்பு, அதெல்லாம் என்றும் மறக்க முடியாது. நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க அப்பாவை நல்லா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷாலு. நிச்சயமா எல்லோருடைய முக்கியமா பிள்ளைகள் அவங்க மனதுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் ஷாலு. அப்பா அம்மா நமக்கு செய்த அந்த அர்ப்பணிப்புகள், அவங்க கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சு இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்களே, அவங்கள கண்கலங்காம என்றும் கடைசி வரை நம்ம பார்த்துக்கணும். ஷாலு சொன்ன மாதிரி தான். சரி, பாட்டு வருது அடுத்து. தொடர்ந்து வாழ்த்துக்கள் இருந்தால் நீங்களும் பதிவு செய்யலாம். இது தீரா இசை.

0: இயக்க மந்திரம் ஆறு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போல் ஒன்னு அணைக்குதா ஆமான பாபாஸ் தான்.
2: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.

தீராய் செய்யுள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வழியில் வாழ்த்துகள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. ஆமா, தந்தையர் தினம், அதனால தந்தையர்களுக்காகவே நிறைய பேர் வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்காங்க. இதுல அடுத்த வாழ்த்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பாவுடைய இதயம் கடலை விட பெரியதானதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த மலையை விட ரொம்ப உறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் படைத்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா அது அப்பா அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா, மகள்கள் மனிஷா நிவேதா, அப்புறம் மகன்கள் கவினீஸ்வரன் யுவனீஸ்வரன் அப்படின்னு இவங்க பதிவு செய்திருக்காங்க. யாருக்காக அப்படின்னு பாக்குறப்ப, தியாகேஷ், கோகி, ஜெஃப், ராஜ், அன்பா, அப்புறம் ஜீவா பங்சார், முகி, ஜெயன், இவர்களுக்காகவே வந்து மகள்கள் மகன்கள் பதிவு செய்திருக்காங்க. எப்போதுமே உங்களை நாங்கள் காதலித்துக் கொண்டே இருப்போம் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. சரி, இந்த வேளையில் உங்களுக்கும் வாழ்த்துகள், தந்தையர் தின வாழ்த்துகள் டிக்டாக் பக்கமா, இன்ஸ்டாகிராம் பக்கமா, ஃபேஸ்புக் பக்கமா இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்க, வந்து பாடல்களையும் விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 6 மணிக்கு பிறகு விமானி குகன் அவரை தான் சந்திக்க போகின்றோம். பல சவால்களை கடந்து இப்ப பலருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய குகன் அவர் வந்து பாக்குறப்ப விமானி அதாவது பைலட்டாக இருக்கின்றார். அவருடைய தந்தையை பற்றி நம்மோடு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றார். சரி, வாழ்த்து ஒன்று இருக்கின்றது. சரி, பரமசிவம் அப்பா பரமசிவம், பண்டர் சௌஜனா புத்ரா, சித்தப்பா புருஷோத்மன், ஸ்ரீ மூடா ஷாலாம், அப்புறம் பங்சார் ராதாகிருஷ்ணன், கோபிநாதன் காஜங் இவர்களுக்காக தந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றனர். முக்கியமா அப்பா பரமசிவம் அவருக்காக வந்து அவருடைய மகன் ராதாகிருஷ்ணன், கோபி, மனுஷ்குமார், டினேஷ், ராணி, ராஜேஷ் பதிவு செய்திருக்காங்க. பேர பிள்ளைகள் புகழேந்தி, யுவின் நாதன், காவியா இவர்களும் அவ்வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். நண்பர்களும் சொல்லியிருக்காங்க அப்பாக்காக வந்து வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அப்படின்னு. குமார் ஸ்ரீ ஃபஹாங், குகா பங்சார் அம்சா ஸ்ரீ ஃபஹாங், அதோடு அப்பா தான் என் உலகம், அப்பா என்றுமே ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களை சுற்றி நாங்கள் எப்போதுமே எங்கள் அன்பை பொழிந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேளையில் மீண்டும் சொன்ன பெயர்கள் அனைவருக்குமே தந்தையர் தின வாழ்த்துகள். சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசை அந்த

பொன்னிகிருஷ்ணன் கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டிருந்தோம். சரி, எஸ் பி பாலா சுஜாதா கொண்டு வரும் பாடல் 5 மணி செய்திக்கு முன்னதாக வருகின்றது. அதனை தொடர்ந்து செய்திக்கு பிறகு உங்களுக்காக இன்னும் இனிமையான பாடல்கள் நிறைய காத்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: Lincolns.
1: இருபதாயிரம் ரிங்கீட்டிற்கும் கீழ்பட்ட தெக்கூன் கடனுதவியை 24 மணி நேரத்தில் அங்கீகரிக்க இலக்கு. நாட்டின் இறால் விநியோகம் சீராக உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவுடனான நீண்டகால எரிபொருள் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான தனது முழுமையான கடப்பாட்டை ரஷ்யா அதிகாரப்படியாக வெளிப்படுத்தியுள்ளது. இந்த வியூக ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் நாட்டின் எரிபொருள் விநியோக பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த பெரிதும் உதவும் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இது நடைமுறைக்கு சாத்தியமான கொள்கை ரீதியாக மக்களுக்கும் நாட்டின் நலன்களுக்கும் முதலிடம் வழங்கும் மடானி அரசதந்திர அணுகுமுறை கிடைத்த வெற்றி என்று பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் தொடங்கி மலேசியர்களுக்கான உதவித்தொகை பெற்ற டீசலின் விலை 1 லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்டாக குறைக்கப்படும். தகுதி பெற்ற மலேசியர்கள் மைகார்ட் அடையாள அட்டையை பயன்படுத்தி டீசலை பெற்றுக் கொள்ளலாம். இதன் மூலம் பொறுப்பற்ற தரப்பினர் டீசல் முறைகேட்டை தடுக்க முடியும் என டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். லெபனானில் அமைதி காப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மலேசிய படை மல்பாட் உறுப்பினர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்களின் நடவடிக்கைகள் தாக்குதல்களுக்கு அடிக்கடி இலக்காகும் பகுதிகளிலிருந்து மிக தொலைவில் உள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நோர்டின் கூறினார். லெபனான் இஸ்ரேல் எல்லைப் பகுதிகளில் சண்டைகள் நடந்தாலும் மல்பாட் உறுப்பினர்கள் பாதிக்கப்படும் இடர் மிக குறைவாக உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த பகுதிகளில் பிரான்ஸ், இந்தோனேசியா போன்ற நாடுகளின் அமைதி காப்பாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வணிக குழும பொருளாதார நிதியம் தெக்கோன் 20,000 ரெங்கீட்டிற்கும் கீழ்பட்ட கடனுதவியை 24 மணி நேரத்தில் அங்கீகரிக்கும் அணுகுமுறையை அறிமுகப்படுத்த இலக்கு கொண்டுள்ளது. குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் தங்களின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்த விரைந்து கடனுதவி வழங்கி உதவுவதை அது நோக்கமாக கொண்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் கூறினார். பரீட்சார்த்த முறையில் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் குறுகிய காலத்தில் அது முழுமையாக நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தயாரிப்புகளை சந்தையில் விளம்பரப்படுத்தும் முயற்சியில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு RAK எனப்படும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறு புத்தொழில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தயாரிப்புகளை பரந்த அளவில் சந்தைப்படுத்துவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். அதிக நுழைவு கட்டணம் காரணமாக உள்ளூர் தயாரிப்புகள் சில்லறை விற்பனைக்கும் பேரங்காடிக்கும் நுழைவதில் பல்வேறு சிரமங்களை கொள்கின்றன. இந்த முன்னெடுப்பின் மூலம் தரமான உள்நாட்டு தயாரிப்புகளை சந்தையில் முன்னிலைப்படுத்த முடியும் என்றார் அவர். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு பணி நிறைவு தகுதி சான்றிதழ் CCC-யின் கட்டமைப்பு மேம்பாட்டு ஒப்புதல் சான்றிதழ் வழங்கும் சூழல் அமைப்பு ஆகியவற்றின் விரிவான ஆய்வை மேற்கொள்ளும். இந்த ஆய்வு நிலையான நகரமயமாக்கலை ஆதரிப்பதையும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஆக்ககரமாக இருப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் ங கோமேங் தெரிவித்தார். கட்டட கட்டுப்பாட்டு அமைப்பு உருமாற்றத்தின் ஒரு பகுதியாக CCC கட்டமைப்பை முழுமையாக மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சர் சிறப்பு பணிக்குழுவை அமைக்கும் என்று அவர் கூறினார். நாட்டின் இறால் விநியோகம் போதுமானதாக உள்ளதாக மீன்வளத்துறை இயக்குநர் டத்து அட்னான் உசேன் தெரிவித்துள்ளார். ஜூன் 1 நாள் தொடங்கி தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 5 வகை இறால்களுக்கு மலேசியா தற்காலிக தடை விதித்திருந்த போதிலும் அதன் விநியோகம் சீராக உள்ளது. நாட்டின் உள்நாட்டு ஏற்றுமதி தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உள்ளூர் இறால் சங்கங்களும் விவசாயிகளும் உற்பத்தி திறனை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் இறால் வளைகுடா நாடுகள் தென்கொரியா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: தேசியப்பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம்.
0: நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம். நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம். மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
1: அண்மையில் ரஷ்யா துருக்மெனிஸ்தானுக்கான பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பயணத்தின் நேரியல் விளைபயனை மலேசிய பன்னாட்டு பிரிக்ஸ் அமைப்பு வரவேற்றுள்ளது. மலேசியாவின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் வியூக பொருளாதார கூட்டாண்மையை மேம்படுத்தவும் அவரது பயணம் வழிவகுத்துள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர் ஜசிரி அல்காஃப் அப்டில்லா சுஃபியான் கூறினார். ரஷ்யா துருக்மெனிஸ்தான் அதிபர்களுடன் டாக்டர் அன்வார் நடத்திய சந்திப்புகள் உலகின் முக்கிய வல்லரசு கூட்டமைப்புடன் ஆக்கப்பூர்வமான உறவுகளை பேணுவதில் மலேசியாவின் திறனை புலப்படுத்துகிறது. கண் நிபுணர்களுக்கான கல்லூரி மலேசிய மருத்துவக் கழகம் பிரிட்டன் கண் நிபுணர்களுக்கான அரச கல்லூரிக்கு இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வழி அதிக எண்ணிக்கையிலான மருத்துவ நிபுணர்களை உருவாக்க இயலும். இதனைத் தொடர்ந்து பிரிட்டனுக்கு செல்லாமல் உள்ளூர் மாணவர்கள் இனி ஃபெலோஷிப் ராயல் காலேஜ் ஆப் ஆப்தமாலஜிஸ்ட் தேர்விற்கு தலைநகரிலேயே அமரலாம் என மலேசிய மருத்துவக் கழகத்தின் கண் நிபுணர் கல்லூரியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் சாத்ரியா இஸ்மாயில் கூறினார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வென் சுவிட்சர்லாந்து சென்றடைந்துள்ளார். ஈரான் அதன் ஓர்முஸ் நீரிணையை மூடியதால் இரு நாடுகளும் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளன. இந்த மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் அவரது பயணம் அமைந்துள்ளது. கடந்த புதன்கிழமை வாஷிங்டனும் தெஹரானும் மெய்நிகர் வாயிலாக இடைக்கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அவ்விரு நாடுகளும் முன்னெடுத்துச் செல்ல விரும்பும் அமைதி பேச்சை அந்த சந்திப்புகள் சிக்கலாக்கக்கூடும். அமைதி உடன்பாட்டை எட்டும் வரை 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டிருந்த போதிலும் தெஹ்ரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை அந்த நீரிணையை மூடியதாக அறிவித்தது. ஆயினும் ஓர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் தொடர்ந்து இயங்கி வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. இந்தியாவில் நீட் தேர்வுத்தால் கசிந்ததாக ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து அங்கு 22 மில்லியன் மருத்துவ மாணவர்கள் பலத்த பாதுகாப்புடன் மறுதேர்வை எழுதினர். காவல்துறையினர் 200,000 மேற்பட்ட அதிகாரிகளை பணிக்கமர்த்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்தன. மேலும் தொலைவரி டெலிகிராம் செயலி பயன்பாடும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி இளையோர் போராட்டங்களை நடத்தினர். நியாயமான வெளிப்படையான முறையில் தேர்வு நடத்தப்படுவதை உறுதி செய்ய பலதரப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்பை இந்திய தேசிய தேர்வுகள் அமைப்பு NTA செயல்படுத்தியுள்ளது. கிழக்கு யுக்ரைனில் உள்ள நிப்ரோ பெட்ரோஸ் மற்றும் பொல்தாவா வட்டாரங்கள் மீது ரஷ்ய படைகள் கடும் வான் தாக்குதல்களை மேற்கொண்டன. சனிக்கிழமை மாலை நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர். மேலும் 9 காயமடைந்தனராக நிப்ரோபெட்ரோவ்ஸ் வட்டார ராணுவ பேச்சாளர் அலெக்சாண்டர் கன்சா கூறினார். கொல்லப்பட்டவர்களில் 70 முதியவரும் அடங்குவார். இவ்வேளை நள்ளிரவில் யுக்ரைனின் 239 திருகுருதி ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய தற்காப்பு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஈரானிய உலகக்கிண்ண அணி மீதான அமெரிக்க பயண கட்டுப்பாடுகள் அவர்களின் 3வது குழு ஆட்டத்திற்காக முழுமையாக தளர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பயிற்றுநர் அனிர் கெலனால் தெரிவித்தார். ஆனாலும் இதுவரை தமது அணி நடத்தப்பட்ட விதம் களத்தில் விளையாடும் உத்வேகத்தை பாதித்திருப்பதாக அவர் சாடினார். ஈரானும் இஸ்ரேலும் போரிட்டு வரும் நிலையில் அவ்வணி உலகக்கிண்ண போட்டிக்காக அமெரிக்கா சென்றடைந்தது. இவ்வேளையில் ஈரானிய விளையாட்டாளர்கள் அனைத்து ஆட்டங்களையும் அமெரிக்காவில் விளையாடி கொண்டிருந்தபோது மெக்சிகோவில் தங்கியிருந்தனர். ஆட்டத்திற்காக அடிக்கடி எல்லை தாண்டி பயணிக்க வேண்டியிருந்தது. மேலும் ஒவ்வொரு ஆட்டத்திற்கு பிறகும் சில மணி நேரங்கள் மட்டுமே அணியை நாட்டில் தங்க அமெரிக்க அதிகாரிகள் அனுமதித்துள்ளனர். இதற்கிடையே கடைசி நிமிடத்தில் கட்டுப்பாடுகள் அடிக்கடி மாற்றப்பட்டதை அர்மில் கெலனாய் கவலையுடன் தெரிவித்தார். €20,000 ரிங்கிட்டிற்கும் கீழ்பட்ட தெக்கூன் கடனுதவியை 24 அங்கீகரிக்க இலக்கு. நாட்டில் இறால் விநியோகம் சீராக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். திரா இசையில் தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே நன்றி. பாடல்கள் அடுத்தடுத்து இன்னும் இனிமை சேர்க்க உங்களுக்காகவே காத்துக்கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, சில தகவல்களும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பொன்னையும் எண்ணையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

20 வயதில் இளமை காதல், 60 வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: லிங்கம்ஸ். நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09971919.
0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திரா இசையல் ஒரு இடத்தை பற்றி பார்ப்போம். அதாவது மலை ஏறும் இடம், மலைப்பகுதி இடம், ஹைக்கிங் செய்யக்கூடிய ஒரு தகுந்த இடத்தை பற்றி பேசுவோம். இன்றும் ஒரு இடம் இருக்கின்றது, எந்த மாநிலம், எந்த இடம் அப்படின்னு பாடலுக்கு பிறகு சொல்கின்றோம். இன்று கொஞ்சம் தூரமா போவோம். சரி, பாடலுக்கு பிறகு என்ன இடம் அப்படின்னு நாங்கள் சொல்கின்றோம். ஒரு நல்ல இடம்தான், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தெரியாதவர்கள் நீங்க போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த இடத்தை பற்றி தெரிந்த பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். பாடலை முதல் கேட்போம், பாடலுக்கு பிறகு சந்திப்போம்.

பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம் ஒரு இடத்தை பற்றி பேச போறோம். மலை ஏறும் இடம், மலை பகுதி, ஹைக்கிங் செய்யக்கூடிய ஒரு தகுந்த இடம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். புக்கேட் ஹாஷ் இந்த இடத்தை பற்றி தான் பேச போறோம். இது வந்து சுங்காய் பட்டாணி கெடாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், பிரபலமான ஒரு சிறிய மலை பகுதியாக இது அமையும். புக்கேட் ஹேஷ் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இந்த புக்கே ஹேஷ். சரி, மலையில் உச்சியில் இருந்து சுங்காய் பட்டாணி நகர மற்றும் சுற்றியுள்ள பசுமையான பகுதிகளை அழகாக நீங்க காணலாம். புகைப்படம் எடுப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாகவும் இருக்கின்றோம். சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையாக அமையும். சராசரியாக 1 மணி முதல் 1.5 மணி நேரம் நிமிடங்கள் வரை அமையும். நீங்க மேல போயிட்டு கீழே வர அது மெதுவாக நடந்து போறவங்களுக்கு, முக்கியமா ஆரம்ப நிலை ஹைக்கிங் செய்பவர்கள் உங்களுக்கு ஏறக்குறைய இந்த நேரம் தான் அமையும். இயற்கை சூழல் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரப்பர் தோட்டங்கள், அப்புறம் பழந்தோட்டங்கள் மற்றும் அடர்ந்த பசுமையான காடுகள் வழியாக செல்லும் பாதையை நீங்க போறப்ப அதெல்லாம் பார்க்கலாம். காலையில் குளிர்ந்த காற்றுடன் நடை பயணம் செய்ய இந்த இடம் மிகவும் இனிமையாக இருக்கும். சரி, மழைக்கு பிறகு, மழை நேரத்துல வந்து நீங்க போக வேண்டாம், ஆனா மழைக்கு பிறகு சில நாட்கள் கழித்து போனா கூட கவனமாக நடக்க வேண்டும். அப்புறம் அதிகாலை நேரத்தில் ஏறினால் அழகான சூரிய உதய காட்சியை ரசிக்கலாம். இங்க வந்து பல அழகான இடம் இருக்கும். அந்த உச்சியிலிருந்து பாக்குறப்ப அந்த சுங்கைப்பட்டணி கிடா, அப்புறம் அந்த அந்த ஒரு இயற்கை சூழல், இதெல்லாம் ரசிக்கக்கூடிய வகையில் இந்த இடம் இருக்கும். புக்கேட் ஹேஷ், இதுக்கு நீங்க இணையம் வாயிலாக தேடி பாருங்க, அந்த இடத்தை சுற்றி பாருங்க, அந்த இடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். சுங்காய்பட்டணி கிடாவில் இருக்கக்கூடிய இடம். நேரம் கிடைக்கிறப்ப கிடாக்கு போனீங்கன்னா, முக்கியமா தூரத்துல இருந்து கிடாக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம். கிடாவி பினேங், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேயர்கள் நேரம் கிடைக்கிறப்ப ஒரு ஆரோக்கியமான விஷயத்துல ஈடுபடணும் அப்படின்னா, நடைபாதையில் ஈடுபடணும், இந்த இடத்தை போய் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: லிங்கம்ஸ்.
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்க.
3: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
5: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெங்கி நிலே.
0: லிங்கம்ஸ்
6: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைனாப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
7: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

மனு சுனந்தா கொண்டு வந்திருந்த பாடல் நல்ல ஒரு குடும்ப பாடலை கேட்டிருந்தோம். தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் தந்தையர்கள் அனைவருக்குமே எங்களுடைய தந்தையர் தின வாழ்த்துகள். சரி, இந்த வேளையில் இன்னொரு வாழ்த்தும் இருக்கின்றது. யாரிடம் இருந்து இந்த வாழ்த்து வந்திருக்கு அப்படின்னா, சில பெயர்கள் இருக்கின்றன. குகன் அண்ணன், சூரியன், சாந்தி அக்கா, லிங்கேஷ், மெகாமிக்ஸ், சுபா, சூசன், இவங்க வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா, உலகத்தில் வாழும் அனைத்து தந்தையர்களுக்கும் முதல்ல தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றனர் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. இந்த வேளையில் இன்று ஒரு பாடல் போட்டி இருக்கின்றதாம். இந்த பாடல் போட்டியில் எப்படியாவது நீங்கள் வெற்றி பெறணும், எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னு அவர்களுடைய அன்பை வந்து பகிர்ந்திருக்காங்க. தியாகராஜ், மெஷாந்த், ராம், உங்களுக்காகவே வந்து வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்காங்க. பாடல் போட்டி வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாழ்த்துகள். இந்த வேளையில் தந்தையர் தின வாழ்த்துகள் இருந்தால் நீங்களும் தாராளமாக வந்து பதிவு செய்யலாம். இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பக்கமாக நாங்களும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம்.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல ஃப. எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மீனல ஃப.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மீனல ஃப.
2: ஹலோ,
3: ஹலோப்பா.
2: ஆ, சொல்லு.
3: சாப்பிட்டீங்களா?
4: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமி தந்தையர் தின வாழ்த்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சமூகத்தை ஒன்றிணைப்பதிலும் நாட்டின் கலாச்சார அடையாளத்தை வடிவமைப்பதிலும் நாட்டின் இசைத்துறை ஆற்றி வரும் முக்கிய பங்கிற்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டும் வழங்கப்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். நாட்டின் இசைத்துறையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த தொடர்ந்து பங்காற்றி வரும் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் உலக இசை தினத்தை ஒட்டி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் தனிநபர் தரவு கசிவு குறித்த புகார்கள் கடந்த 2022 முன்னர் பதிவான இணைய ஊடுருவல் சம்பவத்துடன் தொடர்புடையது என தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN தெரிவித்துள்ளது. தற்போது அவை மீண்டும் இணையதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக தேசிய இணைய பாதுகாப்பு நிறுவனம் நக்சா மூலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அது தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தற்போதைய எந்தவொரு தளத்துடனும் தொடர்புடையது அல்ல என்று MKN தெளிவுபடுத்தியது. பஹாங் சென்ட்ரல் குவாந்தான் முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் பர்சுபாடு டலமன் சோதனை வாயிலாக பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களுக்காக குவாந்தான் மாவட்ட காவல்துறை 300 அபராத கடிதங்களை வெளியிட்டுள்ளது. 373 வாகனங்களையும் 357 மோட்டார் சைக்கிள்களையும் உட்படுத்திய இந்த சோதனை இரவு 9 மணி தொடங்கி காலை 8:30 மணிக்கு முடிவுற்றதாக அதன் தலைவர் அஷாரி அபுசாமா தெரிவித்தார். மேற்காசிய போர் தொடர்பாக பேச்சு நடத்துவதற்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷாரிஃபும் ராணுவ தலைவர் ஆசிம் முனீரும் ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்து வந்தடைந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. இவ்வேளை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட பேச்சுக்களில் அவ்விருவரும் பங்கேற்பர் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து அதிக போட்டிகளில் நேரில் பங்கேற்க வேண்டும் என்ற ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோவின் தனியாத தாகம் காலநிலை மாற்றம் குறித்த அவரது அலட்சியத்தை கேள்விக்குள்ளாக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே மன நிறைவின்மையை ஏற்படுத்தியுள்ளது. 7 நாள்களில் 10 முறை தனது தனிப்பட்ட ஜெட் விமானத்தில் அவர் போட்டிகள் நடைபெறும் அரங்குகளுக்கு சென்றுள்ள வேளை இந்த விமானத்தில் 1 மணி நேரம் செலவிடுவது ஒரு சராசரி மனிதர் ஓராண்டு முழுவதும் வெளியிடும் கரிவழி உமிழ்வுக்கு சமமானது என கிரீன்லி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை இசறி. இன்று ஒரு நேயரோடு பேச போகின்றோம். இன்று தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக குகன் அவரோடு தான் பேச போகின்றோம். விமானி குகன் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், சமூக வலைத்தளம் பக்கமாக பார்த்திருக்கலாம். அவரோடு அவருடைய விருப்ப பாடல்களோடு பேசலாம். தொடர்ந்து அவர் கேட்ட ஒரு பாட்டு அடுத்து வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தீரா இசை.

0: தீரா இசையில் குகனோடு பேச போறோம் அப்படின்னு சொன்னோம். குகன் அழைப்புல தான் இருக்காரு, பேசுவோம்.
1: வணக்கம் சசி, எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சசி.
0: சரி குகன், இன்றைய நிகழ்ச்சியில உங்களோடு பேசுவதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ரொம்ப ஆண்டு காலம் கழித்து நான் உங்களோடு பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஆமா சசி, அதான் ரொம்ப நாளாச்சு நம்மளும் பார்த்து பேசி இது பண்ணி.
0: சரி, இன்று தந்தைய தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி குகன், நிறைய நேயர்களுக்கு உங்களை தெரியும், தெரியாத நேயர்களுக்கு நீங்க ஒரு சிறிய அறிமுகம். குகன்னா யாரு? குகன் என்ன செய்துகிட்டு இருக்கீங்க? எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: நான் வந்து பேர் வந்து குகன் சங்கீஸ்வரர். ஹோம் டவுன் வந்து பாய் பிணைங்கில இருந்து. நான் வந்து ஒரு விமானியா இருக்கேன், பைலட்டா நினைச்சிருக்கேன்.
0: சரி குகன், ஆகவே பைலட் அப்படின்னு சொல்றப்ப, விமானி அப்படின்னு சொல்றப்ப, முதல்ல உங்களுடைய ஆரம்ப நிலை நாங்க சமூக வலைத்தளங்களா பாத்துருந்தோம், ஏற்கனவே பேசியிருந்தோம். சாதாரண ஒரு வேலையை தொடங்கி அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து இப்ப விமானியாக ஆகி இன்னும் பலருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. அதை பற்றி நிறைய பேச போறோம். சரி, அதனுடைய அந்த வளர்ச்சி அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க.
1: ஆமா சசி, நான் வந்து முதல் வந்து ஒரு ஏசியா ஏர்லைன் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு டிஸ்பேஷ் பண்ணேன், ஒரு ஆபீஸ் பாயா. அங்க புது ஒரு 7 வருஷம் வந்து ஆபீஸ் பாயா வேலை செஞ்சு, அப்புறம் வந்து கேடட் பைலட் ப்ரோக்ராம் இருக்கு, அவங்க ஏசியாலே வந்து அது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது மூலியமா நான் அப்ளை பண்ணி படிச்சுட்டு அப்புறம் இப்ப ஒரு 10 வருஷமா விமானியா இருக்கேன்.
0: இன்னும் நிறைய பேசுவோம் இதை பற்றி. முக்கியமா உங்களுக்கு பிடித்த பாடல்களை தான் இன்று நாங்கள் கேட்க போகின்றோம். நாங்கள் மட்டும் இல்ல, எல்லோருமே கேட்க போகின்றோம். அருமையான பாடல்களை கொடுத்திருக்கீங்க, நன்றி பாடல்களுக்கு. சரி, முதல்ல ஒரு பாடலை கேட்போம், அப்புறம் திரும்பியும் பேசலாம்.
1: ஓகே, கண்டிப்பா.

0: குகனோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம் குகன்.
1: சரி,
2: பொதுவா நீங்க வேலை நேரத்துல வேலை செய்துட்டு இருப்பீங்க, விடுமுறை நேரத்துல பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன செய்வீங்க?
1: நான் பொழுதுபோக்கு வந்து இப்ப வந்து நான் திருப்பி பினாங்க வந்துட்டேன், ஏன்னா இங்க இருக்க மாத்தி விட்டாங்க வேலை. நீங்க வந்து கேள் ஆயில வேலை செஞ்சு இப்ப பினாங்கல. பொழுதுபோக்கு வந்து இப்ப வந்து நானு அம்மா தலையா தான் இருக்காங்க, சோ அவங்க கூட வீட்டுல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பொழுதுபோக்கு வேற ஏதாவது நம்ம வீட்டு வேலை அப்படின்னு தான்.
2: சரி, இப்ப வந்து உலக கிண்ண கார்பந்தாட்டம் போயிட்டு இருக்கு, நீங்க எந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுக்கறீங்க?
1: நான் எப்பயுமே வந்து பிரேசில் தான்.
2: எப்போதுமே பிரேசில் தான். நான் பிரேசிலோட ஆட்டம் இந்த தடவை பாக்குறப்ப அவ்வளவா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? அனைத்து நாடுகளுக்குமே இருந்தாலும் நீங்க பிரேசில் சொல்லிட்டீங்க, எப்படி நான் அர்ஜென்டினா வச்ச என்ன செய்வது? சரி குகன், இன்று தந்தியர் தினம், முக்கியமா உங்களுக்கு நாங்கள் தந்தியர் தின வாழ்த்துக்களை சொல்லி கொள்கின்றோம்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு மகன் இருக்காரு, அவருக்கு 9 வயசு இந்த வருஷம். அவர் காலையிலேயே வந்து, ஏன்னா அவர் வந்து கேள்வி இருக்காரு, நான் இங்க இருக்கிறனால அடிக்கடி நம்ம போயிட்டு மீட் பண்ணிட்டு வரதுனால காலையிலேயே போன் அடிச்சிருந்தாரு, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பான்னு. ஆனா எனக்கு போக முடியல, ஏன்னா எனக்கு கிளிக்கிடிவு, ஆனா நாளைக்கு வேலை, அதனால அவரை பார்க்க முடியல. அதான் மீது யார தொடர்ந்து போய் பார்க்கணும் அவரை.
2: சரி, அதுவே தந்தையர் தின கொண்டாட்டம். இன்று வந்து நீங்க குடும்பத்தோடு இல்லாம தூரமா இருக்கீங்க.
1: ஆமா.
2: சரி, தந்தையர் தினம் அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா நீங்க ஒரு தந்தையா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உற்ற தோழனாக எப்போதுமே உங்கள் தந்தை இருந்திருப்பார்ல?
1: ஆமா, கண்டிப்பா. எல்லாத்துக்கும் அவங்க அப்பா தானே ரொம்ப முக்கியமானது, அவங்க தானே ஒரு பீலர் சொல்லுவாங்களே, பேக்போன் அப்படின்னு.
2: அந்த அப்பாவை பற்றி தான் அடுத்து பாடலுக்கு பிறகு நம்ம பேச போறோம். பேசலாமா?
1: பேசலாம், பேசலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079719119.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம். கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ். பாபாஸ் அண்ட் யூ. வாழ்வியல் சுவைகள்.
3: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: தீராசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து குகனோடு பேசலாம். குகன், சரி சொல்லியிருந்தோம், அதாவது தந்தை, உங்களுடைய தந்தையை பற்றி தான் அடுத்து நீங்க பேச போறீங்க. சமூக வலைத்தளம் பக்கமா பார்த்திருந்தோம், உங்க தந்தை மறைந்தாலும் உங்கள் நினைவில் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வம் அப்படின்னு நீங்க ஏற்கனவே பதிவு செய்திருந்தீங்க. சரி, அவருடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சின்ன வயசுல இருந்து கண்டிப்பா அவர் நிறைய கடினம் சவால்களை தாண்டி உங்களை வளர்த்து இந்த அளவுக்கு நீங்க இப்ப விமானியாக பலருக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு அவரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். அவரை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாத்துக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா, அப்பா ரெண்டாவது அம்மா அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து பேக் போனா இருந்து சொன்ன மாதிரி இது பண்ணுவாங்க. ஃபாதர் வந்து அவர் பேர் வந்து தங்கேஸ்வரன். அவரு பிறந்து வளர்ந்ததுலாம் கிட்டா பாலியின் ஒரு சிலர் வந்தவர். அவரு அப்புறம் அங்கேயிருந்து வெளியே வந்து கூலியில படிச்சு என்னன்னு பண்ணா யுஎஸ்எம்ல வந்து ஒரு லேப் அசிஸ்டன்ட் வேலை செஞ்சாரு. சோ எனக்கு கூட பிறந்தவங்க வந்து நாலு பேரு.

0: என்ன சேர்த்து ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் படிக்க வச்சு. சோ இருக்கிற எல்லா சொல்றாங்களே இருக்கிறப்ப நமக்கு அருமை தெரியாது, நம்ம நார்மலா பேசுவோம் பழக்கம். இப்ப அவர் இல்ல நம்ம கூட, பட் அவர் ரொம்ப மிஸ் பண்றோம். அதை எல்லாரும் சொல்றதுதானே பாருங்களேன்.
1: சரி, அப்பா இப்படி ரொம்ப கண்டிப்பானவரா? இப்படி சின்ன வயசுல அவங்க எப்படி ரொம்ப கண்டித்து வளர்த்தாரா எப்படி?
0: ஒரு ரொம்ப சிரிச்சு. அப்பெல்லாம் நம்ம இதான் சொல்லுவோம்ல, இப்பதான் பிள்ளைங்களை அடிக்க முடியல, அப்பெல்லாம் வந்து அடிச்சுதான் வளர்த்தாங்க. எது செஞ்சாலும் ரொம்ப சிரிக்கா இருப்பாரு. இத்தனை மணிக்கு வீட்டுல இருக்கணும், இத்தனை மணிக்கு படிக்கணும், இத்தனை மணிக்கு வெளியாக கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கடினமா இருப்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்களே, அதாவது வந்து நம்ம வந்து அப்பா வந்து நம்ம கிட்ட ரொம்ப இது பண்ண மாட்டாரு, ஆனா புண்ணாலதான் வந்து எல்லாமே செய்வாரு. அவரு அப்படிதான் இன்னைக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ரொம்ப என்ன சொல்றது, நம்ம அவர் மூஞ்சி கொடுத்து பேசு சிரிக்காம பேச மாட்டாரு, பட் புண்ணால வந்து அவர் தான் எல்லாமே செய்வாரு.
1: சரி, இப்ப அப்பா வந்து உங்களோடு உங்க பக்கத்தில் இல்லை, அவருடைய நினைவுகளை நீங்க கொஞ்சம் கண்டிப்பா இந்த வேலையில் தந்தையர் தினம் உங்களுக்கு, நீங்க தந்தையா இருக்கிறப்ப உங்களுக்கு கொண்டாட்டம் இருந்தாலும் எப்போதுமே நமக்கு நம் தந்தை என்றுமே தெய்வம் தான். அவருடைய அவருக்கு இப்ப அவர் உங்க பக்கத்தில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அப்பா கிட்ட ஏதாவது சொல்ல மறந்துருப்பீங்க? இப்ப அப்பா கேட்டுக்கு இருக்காரு அப்படின்னு நினைச்சு ஒரு வார்த்தை சொல்றது என்ன சொல்லுவீங்க அப்பாட்ட?
0: கண்டிப்பா இன்னைக்கு எல்லாம் கண்டிப்பா மொதல் வார்த்தை வந்து நம்ம வந்து ஹேப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லியிருப்போம். அப்ப என்ன சொல்லியிருப்போம், அதாவது வந்து நீங்க சொல்லும் போது நம்ம எதுவுமே கேட்கல, சில வார்த்தை வந்து மதிச்சு இருக்க மாட்டோம். பட் இப்ப இருக்கும் போது இந்த வயசுக்கு வந்தாலும் இப்ப நமக்கு தெரியுது, நம்மளுக்குன்னு ஒரு பிள்ளை போறது நம்ம எப்படி அவட்ட சொல்லுமோ அதே மாதிரிதான் அவரு நினைச்சிருப்பாரு, எதிர்காலம் எப்படி இருக்கும் அவட. சோ அது நினைச்சது, அது என்ன சொல்லியிருப்பேன்னா, எது சொன்னாலும் நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
1: சரி, அப்பாவின் பெயர்?
0: அப்பா தங்கி சார்.
1: இந்த வேளையில் நிச்சயமா அப்பா உங்கள் பக்கத்தில் இல்லாவிட்டாலும் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அந்த ஒரு அன்பு எப்போதுமே உங்களோடு இருந்து கொண்டே இருக்கும். அவர் நினைப்பதெல்லாம் உங்களுடைய வெற்றி மட்டும்தான் குகன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது இந்த மாதம் கார்த்தி இருப்பதா அவருக்கு கண்டிப்பா கரெக்டா தான் அடிச்சிருக்கீங்க.
1: சரி குகன், அடுத்து வரக்கூடிய பாடல் உங்களுக்காகவே நாங்கள் ஒளிபரப்புறோம், கேளுங்க.

0: குகன், நீங்க கொடுத்த பாடல்கள் 90ஆம் ஆண்டு பாடல்கள் வந்து ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கொடுத்திருக்கீங்க. பாட்டு 90ஆம் ஆண்டு ரொம்ப கேப்பீங்களா நீங்க?
1: நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப வந்து 80s பாட்டு தான் ரொம்ப கேட்பேன். பட் சமயத்துல அப்பயே வந்து அந்த 90ஆம் ஆண்டு பாட்டு கேட்பேன்.
0: அப்ப தீரா இசையே விடாம கேப்பீங்கன்னு சொல்லுங்க. சரி, நீங்க கொடுத்த பாடல்கள் நான் ஒரு ஒரு பாட்டா சொல்லுவேன், இந்த 2 பாடல்களை சொல்லுவேன். எந்த பாட்டு ரொம்ப அதிகமா பிடிக்குமோ நீங்க வாக்களிக்க போறீங்க. சரி, நீங்க கொடுத்த பாடல்கள்ல பச்சை கிளிகள் தோளோடு தூளியிலே ஆட வந்த இந்த பாட்டு
1: வந்து ஃபேமிலியோட அப்பா கூட வந்து எப்படி அவங்க அப்பா வந்து பிள்ளைங்கிட்ட பாசம் காட்டுவாருன்னு அந்த ஒரு இது காட்டுவாங்கல்ல, அந்த இதுல ரொம்ப நல்லா இருக்கும் அது.
0: சரி, பச்சை கிளிகள் தோளோடு ஒரு பெண் புறா இந்த பாட்டு.
1: அது கண்டிப்பா வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெண் புறா ரொம்ப பிடிக்கும். அதுல அர்த்தங்கள் வந்து அது ஒரு ஒரு ஒரு ஒரு வார்த்தை வந்து எப்படி வந்து பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு அது வந்து கண்டிப்பா பாட்டுல சொல்லியிருப்பாங்க.
0: சரி, ஒரு பெண் புறா ஒன்னு நினைச்சேன்
1: இளையராஜாவோட அந்த பாடல் வந்து பிடிக்கும் தான். பட் இந்த சுந்தரி கண்ணாடி செய்தி கிட்ட வந்து கண்டிப்பா சுந்தரி கண்ணாடி
0: சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சரி, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி புது வெள்ளை மழை.
1: அது வந்து நம்ம வந்து சொட்டலி பார்த்தா வந்து அப்ப ஏஆர் ரமனோட அவரு தொட்டல் மேஜிக் வந்து அதுல காட்டியிருப்பாரு முத பாடல்ல. கண்டிப்பா அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இது கொடுக்கும் அது.
0: சரி, புது வெள்ளை மழை. புது வெள்ளை மழை கடைசியா நீங்க கொடுத்திருக்க பாட்டு அலைப்பாய்தி படுத்துற செப்டம்பர் மாதம்.
1: இது வந்து இந்த பாடல் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். பட் அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து என்ஜாய் பண்ற ஒரு ஒரு சுறுசுறுப்பான பாடல் அது மாதிரிதான். என்ன கேட்டீங்கன்னா அந்த ரோஜா பாடல் வந்து இன்னும்.
0: சரி, அப்ப வெற்றி பாடல் புது வெள்ளை மழை அந்த பாடிக்கே கொடுத்துருவோம்.
1: கண்டிப்பா.
0: சரி, அடுத்து சில திரைப்படங்கள் பேரை சொல்லுவேன். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பிடிக்குமா உங்களுக்கு? அவர் நடித்த திரைப்படங்கள் இந்த படத்துல நீங்க வாக்களிக்க போறீங்க. எந்த படத்துக்கு வாக்களிக்க போறீங்க? நான் 2 படங்களா சொல்லுவேன், நீங்க வாக்களிக்கணும். மன்னன் முத்து. முத்து. சரி, முத்து உழைப்பாளி. முத்து வீரா.
1: முத்துதான்.
0: முத்து பாஷா. பாஷா எஜமான். எஜமான் அருணாச்சலம். எஜமான் தளபதி.
1: தளபதி
0: இல்ல இல்ல இருக்கு, இன்னும் கொஞ்சம் படம் இருக்கு. தளபதி சந்திரமுகி. தளபதி சிவாஜி த பாஸ்.
1: தளபதி.
0: தளபதி கடைசியா படையப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. படையப்பா. சரி, படையப்பா. ஆமா, கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு திரைப்படம் படையப்பா.
1: சரி,
0: அடுத்து வந்து நீங்க கேட்ட பாடல் அதுவும் வெற்றி பாடல் புது வெள்ளை மழை அந்த பாட்டு கேட்டுருவோம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09971919.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

0: தீரா இசையில் குகனோடு பேசிக் கொண்டிருந்தோம். குகன், உங்களோடு பேசினதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது, இப்ப 7 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை?
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சசி. ஏன்னா ரொம்ப நாள் சேர்ந்து உங்ககிட்ட வந்துட்டு பேசி அதை வந்து ஸ்பெஷல் அதுமா இனி பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரி குகன், உங்களுடைய பாடல்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா நேயர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குகன் நன்றி, பாடல்கள் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பா அந்த பாடல் அழைத்துக்க பிடிக்கும்.
0: சரி குகன், இந்த வேலையில யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: ஓகே, மதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட ஃபாதருக்கு. அப்பா அவருக்குள்ள பரிசீல் நம்ம வந்து அவர் மறக்க முடியாதுக்காக அவர் ஒரு ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கு. அப்புறம் சொல்ல நினைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்ற ஒரு ஆள் சொன்னா வந்து நம்ம மிஸ்டர் ரொம்ப நீட்டா. அதுக்காக வந்து ஆல் த ஃபாதர்ஸ் எல்லாத்தையும் அனைத்து தந்தைகளுக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள்.
0: சரி, அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தை தின வாழ்த்துக்களை நாம் இந்த வேலையை நாங்களும் சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கு முக்கியமாக வாழ்த்துகள், அதாவது முதல்லயே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய அந்த வளர்ச்சி, உங்களுடைய அந்த விடாமுயற்சி படிப்படியாக வந்து சாதாரண நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஆஃபீஸ் பாயாக இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய விமானியாக 10 வருட காலமாக இருக்கீங்க. இன்னும் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி சத்தி, ரொம்ப நன்றி.
0: நன்றி, தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். நன்றி.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
1: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
2: நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
3: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
4: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
3: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
4: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆறி

கருத்து. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஜூலை தொடங்கி மலேசியர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் டீசலின் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்படும். புடி மடானி ரான் 95 முனைப்பின் அணுகுமுறைக்கு ஏற்ப இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை ஒருங்கிணைப்பின் மூலம் அது செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெந்தூரு துறைமுகத்தின் கண்காணிப்பு அதிகாரம் சரவா அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 1963 மலேசிய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நிறைவேற்றும் மத்திய அரசாங்கத்தின் கடப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. மேலும் கூட்டரசு அரசாங்கமும் சரவா மாநில அரசாங்கமும் கூட்டாக நன்மையடைவதை இது உறுதி செய்வதாக பிரதமர் துறையின் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மோட் கூறினார். பினாங்கு அரசாங்கம் இளைஞர் மேம்பாட்டு நிதியத்திற்காக 129,900 ரிங்கேட்டை அங்கீகரித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 48 அமைப்புகளின் 68 இளைஞர் மேம்பாட்டு முனைப்புகளுக்காக அந்நிதி வழங்கப்படுவதாக பினாங்கு இளைஞர் விளையாட்டு சுகாதார செயற்குழு தலைவர் டேனியல் குய் ஜீசென் கூறினார். திறன் சந்தைப்படுத்தல், தலைமைத்துவம், தன்னார்வ கூறுகள் அடிப்படையில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு அந்த நிதியுதவி ஆதரவாக இருக்கும். ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகள், குறிப்பாக மேற்காசிய நாடுகள், ரஷ்யாவிலிருந்து உணவுப் பொருட்களின் இறக்குமதியை அதிகரித்து வருகின்றன. ஹோமஸ் நீரிணையில் நிலவும் நிச்சயமற்ற சூழல், எல்நினோ பருவநிலை குறித்த கவலை காரணமாக அந்நாடுகள் இவ்வாறு செயல்படுவதாக ரஷ்ய வங்கி ரோசல்கோஸ் தெரிவித்தது. வானிலை மாற்றம் சில வட்டாரங்களில் வறட்சியையும் இதர பகுதிகளில் வெள்ளத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அது கூறியது. பிரிட்டன் பிரதமர் கஸ்டாமு நாளை தனது பதவி விலகலை அறிவிக்க திட்டமிட்டுள்ளார் என்பதை நம்ப தன்னிடம் எந்த காரணமும் இல்லை என வர்த்தக அமைச்சர் பீட்டர் காயல் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் பல ஆரணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை தாம் ஸ்டாமருடன் வெளிப்படையான கலந்துரையாடலை மேற்கொண்டதாக காயல் ஸ்கைநியூஸுக்கு வழங்கிய நேர்காணலில் கூறினார். விளையாட்டு 2026 அஃபின் 100+ இளையோர் பூப்பந்து. தலைநகர் ஜுவாரா அரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் சாங் லீ சியானும் மிர்சா பட்ரிஷா அக்னியா நஸ்ரியும் 16 வயதுக்குட்பட்ட ஆடவர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வாகை சூடினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27.

மின்னலின் தீரா இசை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. 7:30 வரை அடுத்தடுத்து பாடல்கள் தொடரப்போகின்றன. 7:30 வானொலி நாடகம் இடம்பெறப் போகின்றது. தந்திர தின சிறப்பு வானொலி நாடகமாக இன்று இடம்பெறும், கேட்கவும் மறக்காதீங்க.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072119.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
3: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா, பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
4: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பிட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமாவுக்கு போடுவாரு, அந்த ஜாமா திருவாரத்து மேல வைப்பாரு, அதுலயே நான் எஞ்சிருவேன்.
5: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங், ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு, கூப்பிடுவாரு எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படி அவரு ஒண்ணு சொல்ல முடியும். அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
2: மின்னல் FM தந்தை இருதின வாழ்த்து.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100709192919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
6: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

இருக்கின்றது, கேட்க மறந்துடாதீங்க. ரீமா தீனி வந்து வாழ்த்து பதிவு செய்திருக்காங்க. மாமனார் பரமசிவன், சின்ன மாமனார் புருஷோத்மன், ஸ்ரீமுட ஷா அலாம், அப்புறம் கொழுந்தனார் கோபிநாதன், கணவர் ராதாகிருஷ்ணன், இவர்களுக்காக வாழ்த்து பதிவு செய்திருக்காங்க. ரீமா தீனி, எப்போதும் இவர்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும், இன்று நிறைய இன்ப அதிர்ச்சிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், தந்தையர் தின வாழ்த்துக்கள். மீண்டும் அனைவருக்குமே தந்தையர் தின வாழ்த்துக்கள்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072119.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.
3: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல், இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டிருந்தோம். சங்கமம் திரைப்படத்திலிருந்து தந்தை மகனுடைய பாசத்தை உணர்த்தக்கூடிய திரைப்படம் கூட. சரி, 7:30 வானொலி நாடகம் உயிர் எழுத்து என்ற நாடகத்தை கேட்க மறக்காதீங்க. தந்தையர் தின சிறப்பு நாடகம். இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடல் இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. தொடர்ந்து கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம், உயிர் எழுத்து
1: இந்த வீட்டுல பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. நான் ஒருத்தி எவ்வளவு வேலைதான் பாக்குறது. இவங்கிட்ட முதல்லயே சொன்னேன், இந்த டார் கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் காடியில வையின்னு. அத காதலியே போட்டுக்கல. நீ கீழப்போ கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துடுறேன்னு சொன்ன இவரையும் இன்னும் காணோம். முன்னாடி நின்னு என்ன செய்யணும், எதை எடுக்கணும்னு சொல்ல வேண்டிய மாமியாரையும் காணோம். இவங்க ஒவ்வொருத்தரையும் தேடி ஒன்னு சேர்த்து கூட்டிட்டு போறதுக்குள்ள என் ஆயுசுல பாதி முடிஞ்சிடும் போல. ஐயோ, சம்மந்தி கால் பண்றாங்களே. ஹலோ, சொல்லுங்க சம்மந்தி. தோ தோ கிளம்பிட்டே இருக்கோம். ஒரு மணி நேரத்துக்குள்ளயா? உங்க மகனும் மருமகளும் வராங்களா? சரிங்க சரிங்க சம்மந்தி, சரி சரி. டேய் அர்ஜுன்,
2: என்னம்மா எதுக்கு இப்படி கத்துறீங்க?
1: ஏண்டா வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்பா பாட்டி பிள்ளைங்கன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் யாருக்கு என்னன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க?
2: நான் எங்கம்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? நான் முன்னுக்கு தானே வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன்.
1: என்ன வேலை செஞ்சுகிட்டு இருக்கியா? அத பாத்துக்கத்தான் ஆளுங்க இருக்காங்கல்ல. நீ முதல்ல இந்த டாக் கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ல வெயி. இன்னும் ஒரு மணி நேரத்துல அக்காவை அழைச்சிட்டு போக மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க வந்துடுவாங்களா?
2: என்னது, இன்னும் ஒரு மணி நேரத்துலயா?
1: ஆமா, 5:30 முகூர்த்த நேரம்ல.
2: இன்னைக்கு அக்காவுக்கு கல்யாணம் இல்லம்மா. அவ நம்மள விட்டுட்டு போக போறல.
1: விட்டுட்டு என்ன, கண்காணாத தேசத்துக்கா போக போறா? இங்க இருந்து 1:30 தானே, நினைச்ச நேரத்துல போயிட்டு வந்துடலாம்.
2: அவ இல்லாம இனி இந்த வீடு எப்படி இருக்க போகுதுமா? சண்டை போட ஆள் இல்லாம நான் எப்படி இருக்க போறனும்?
1: அதானே, நான் கூட அவ மேல உள்ள பாசத்துலதான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசுறேன்னு நினைச்சேன். வீட்டுக்கு வந்தா அடிச்சுக்க ஆள் இல்லங்கறதுதான் கவலை உனக்கு இப்போ.
2: கண்டிப்பாமா, இனி இந்த டிவி ரிமோட்டுக்கு சண்டை வராது, சாப்பிட சண்டை வராது, அப்பா பக்கத்துல யாரு உரசிட்டு உட்காருதுன்ற சண்டையும் வராது. அவ கத்துறது சிரிக்கிறது, ஏன் என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காதுமா. வீடு இனி ஒரே அமைதி ஆயிரும்ல.
1: பொம்பளை பிள்ளைங்க ஒரு வீட்டோட அழகு மட்டும் இல்ல, சந்தோஷமும் அவங்கதான். என்ன பண்றது, இன்னைக்கு நீ வருத்தப்படுற மாதிரிதான் அன்னைக்கு என் அப்பாவும் அண்ணன் தம்பிகளும் வருத்தப்பட்டாங்க. நானும் தான். ஆனா இன்னைக்கு எல்லாமே தழக்கில மாறி போகலையா? இங்க பாரு, உன் அக்கா அவ வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்தை தொடங்க போறா. சும்மா அவ முன்னுக்கு அழுதுகிட்டு நிக்காம அவளை சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வை.
2: உங்க அளவுக்குலாம் என்னால மனச கல்லாக்கிட்டு இருக்க முடியாது. அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு அழுக வந்துடும். நான் இதெல்லாம் எடுத்துட்டு முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மண்டபத்துக்கு போயிடுறேன். நீங்க அப்புறம் அவ கூட வாங்க.
1: சரி சரி. உங்க அப்பா பாட்டிய எங்கேயாவது பாத்தியாடா? ரொம்ப நேரமா ஆளையே காணோம்.
2: பாட்டி அக்காவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க, அப்பா ரூம்லதான் இருக்காரு.
1: சரி, ரெண்டு பேரையும் சீக்கிரம் கீழே வர சொல்லிட்டு நீ கிளம்புப்பா, மணியாச்சு.
2: சரிங்கம்மா.
3: இப்படி அழுதுகிட்டே இருந்தா மட்டும் நிஜம் பொய்யாயிருமோ தர்மா? வீட்டுல சுபகாரியம் நடக்க போற நேரம் இது. பொம்பளை பிள்ளைங்களை பெத்த ஒவ்வொரு அப்பாவும் இப்படி ஒரு நாளை கடந்துதான் ஆகணும்.
4: கண்ணுக்குள்ளேயே அவளை வச்சு வளர்த்துட்டேனம்மா. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம். என் பொண்ணு என்னை விட்டு அவளோட புருஷ வீட்டுக்கு போக போறா. இனி நான் தினமும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்னு என்னப்பான்னு கேட்க அவ இந்த வீட்டுல இருக்க மாட்டாமா?
3: என்ன தர்மா இது? நீ ஏன் இப்படி சின்ன குழந்தையாட்டம் அழுதுகிட்டு இருந்தா? உன்னை பார்த்த அப்புறம் உன் பொண்ணும் அழுவா.
4: மா பேசமா, மாப்பிள்ள கிட்ட பேசி நம்ம பக்கத்திலேயே குடி வந்துட சொல்லுவா.
3: எதுக்கு பக்கத்து வீடு, வீட்டோட மாப்பிள்ளைய வர சொல்லிடு, இன்னும் வசதியா இருக்கும்ல.
4: இல்லம்மா, அகலியாவ பிரிஞ்சு.
3: ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பொண்டாட்டி நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே? அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு? நல்ல நாள் பெருநாளுக்கு கூட உன் பொண்டாட்டிய அவ பெத்த வீட்டுக்கு அனுப்ப கூட சலிச்சுக்குவ.
4: நிஜம்தான்மா, இப்ப எனக்கு புரியுது. பொண்ணுங்களை கட்டி கொடுத்து அனுப்புற ஒவ்வொரு அப்பனோட வலியும் வேதனையும் எப்படிதான் இருக்கும்னு.
3: இங்க பாரு, பொண்ணு வீட்டுக்காரவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணை அழைச்சிட்டு போ வந்துருவாங்க. சீக்கிரமா மூஞ்ச கழிட்டு சட்டைய மாத்திக்கிட்டு வா. இந்த பாரு, உன் பொண்டாட்டி தனியா திண்டாடிக்கிட்டு இருக்கிறா.
4: நீங்க முதல்ல போகமா, நான் வரேன்.
3: இந்த பாரு, நான் இப்படி போனதும் திரும்ப உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், வந்தனா பிச்சு விடுவான். ஆமா, சீக்கிரமா கிளம்பி வா.

0: அடி ஆத்தி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. இம்புட்டு அழகா இருக்கா என் பேத்தி. ஏமா ராதா,
1: சொல்லுங்க.
0: சட்டுன்னு ஓடி போய் ஒரு புடியை உப்பு மூணு காஞ்சி மழையை வச்சுக்கொண்டா. பிள்ளைக்கு திருஷ்டி எடுத்து போடுவோம். ஊர் கண்ணே, இன்னைக்கு அவ மேலதான் போ. தேவதை ஆட்டம் இருக்கிறா பாரு.
1: அப்பா
2: அகல்யா,
0: தர்மா என்னடா இது? இப்பதானே சொன்னேன், நீ அழுது எதுக்கு பிள்ளைங்களையும் அழுவ வைக்கிற? அவனும் அழுகுறான் பாரு. எப்ப அர்ஜுன்,
3: சொல்லுங்க பாட்டி.
0: பொண்ண அழைச்சிட்டு போவ, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்துட்டாங்க போல. நீ போய் அவங்கள உள்ள கூட்டிட்டு வா.
3: சரிங்க பாட்டி.
1: அப்பா நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டா. இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்ப்பா.
4: அகல் அகல், என்ன பேசுற நீ? வரவங்க பார்த்தா உனக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு நினைச்சுக்க போறாங்க. முதல்ல கண்ணத்தோட என்னங்க என்ன இது? அவளை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க வேண்டாமா?
0: முதல்ல ரெண்டு பேரும் பொண்ண பூஜரமுக்கு கூட்டிட்டு போய் நல்ல மனசார சாமி கும்பிட்டு அவளுக்கு பூஜைய வச்சு விடுங்க. தர்மா இந்தப்பா இந்த இனிப்பு தண்ணிய பிள்ளைக்கு குடிக்க குடு. இன்னைக்கு இருந்து அவ தொடங்க போற அவளோட புது வாழ்க்கை எப்போதும் தித்திப்பா மகிழ்ச்சியா குறைவில்லாம இருக்கட்டும்.
1: அகலியா, பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க.
0: நல்லா இருடி என் தங்கம். புகுந்த வீட்டுல உன் பிறந்த வீட்டு பெருமையை எப்போதும் காப்பாத்தணும். சரியா? விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து, தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுத்து, அன்பால எல்லாரையும் அரவணைச்சு நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். சரி அடியம்மா?
1: சரிங்க பாட்டி.
0: ராதா
1: சொல்லுங்க.
0: அந்த மஞ்ச துணியில முடிச்சு வச்சிருக்கல அந்த முகூர்த்த தேங்காய எடுத்து புள்ள கையில கொடு.
1: இன்னும் ரெண்டு மணி நேரத்துல தர்மசீலன் ராதாவோட பொண்ணா இருந்தனா, திருமதி கதிரவன் அகல்யாவா மாற போறேன். என் அப்பா அம்மா பாட்டி தம்பி எல்லாரையும் பிரிஞ்சு இன்னைக்கு என்னோட வாழ்க்கை இன்னொரு புதிய அத்தியாயத்தை நோக்கி போகுது. என்னமோ தெரியல, ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இது கொஞ்சம் கொஞ்சமா வாட்டிக்கிட்டே இருக்கு. இத்தனை நாள் நான் உரிமை கொண்டாடின என்னோட வீட்டை விட்டு எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற என் அப்பாவை விட்டு நான் பிரிய போறது நினைச்சா? இல்ல இல்ல, அதை நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். அவரு கருடா இருந்தாலும் சரி, முரடா இருந்தாலும் சரி, இல்ல என் அப்பா போல சாஃப்டா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் என் அப்பா எனக்குள்ள நிரப்பி வச்சிருக்கிற அந்த உன்னதமான இடத்தை இனி வேற யாராலும் நிரப்ப முடியாது. அவர் இல்லாம நான் தவிக்க போற நாட்களை விட இனி என்ன பார்க்காம அவர் தவிக்க போற நாட்களை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
5: அகல் அகல், என் தங்கம் எழுந்திரிமா.
6: என்னப்பா?
5: குட் மார்னிங் டா.
6: மார்னிங் பா. வேலைக்கு கிளம்பிட்டீங்களா?
5: ஆமாமா. இன்னைக்கு உனக்கு கிளாஸ் எத்தனை மணிக்குமா?
6: அஃப்டர்நூன் ஒரு கிளாஸ் மட்டும்தான்ப்பா.
5: கார் எடுக்காத, அப்பா கிராப் புக் பண்றேன்.
6: வேண்டாம்ப்பா, நான் டிரைவ் பண்ணிக்கிறேன்.
5: இன்னைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குடா, லஞ்ச் டைமுக்கு வெளியாக முடியாதுடா.
6: பரவாயில்லப்பா, நான் பத்திரமா டிரைவ் பண்ணிடுவேன், நீங்க பயப்படாதீங்க.
5: நிஜமா பண்ணிடுவல? மூணாவது லைன்ல மெதுவா போகணும். 40 போ. மோட்டார் சைக்கிள்காரனுங்க வேகமா வருவானுங்க, இங்கிட்ட அங்கிட்டும் வெட்டிக்கிட்டு வருவானுங்க, பார்த்து போகணுமா?
6: ஐயோப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்க பயப்படாம தைரியமா வேலைக்கு போயிட்டு வாங்க.
5: கார் ஓட்டும் போது போனை யூஸ் பண்ணாதம்மா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சுக்க. அப்பா கால் பண்ணா பேச வசதியா இருக்கும்.
6: சரிங்கப்பா, காலையிலே கிளாஸ் எடுக்காதீங்க, போர் அடிக்குதுப்பா.
5: அப்புறமா இந்தா
6: பா, எதுக்குப்பா கிரெடிட் கார்டு?
5: ஃப்ரெண்ட் கூட சாப்பிட போக காசு கேட்டல, அதுக்கு தான்.
6: தேங்க் யூ பா, தேங்க் யூ சோ மச் பா, லவ் யூ பா.
5: சரிடாமா, பாத்து பத்திரம், எங்க போனாலும் கவனமா இரு, சரியா?
6: சரிங்கப்பா.
5: ராதா, எங்க அவன்?
4: அவன்
5: விடிய விடிய படிக்கிறானா? போன்ல கேம் விளையாண்டுகிட்டு இருந்திருப்பான். அவனாவது அக்கறைப்பட்டு படிக்கிறதாவது.
4: அதானே, பொழுது விடிஞ்சு பொழுது சாயிற வரைக்கும் அவனை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதே உங்க பொண்ணு விடிய விடிய உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு மத்தியானம் டீ டைம்க்கு எழுந்திருப்பா, அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியாது இல்ல?
5: அவ என்ன பண்ணாலும் அவ படிப்புல புலி தெரியும்ல, எல்லாத்துலயும் ஃபாஃப்ல. ஆனா அர்ஜுன்
4: இங்க பாருங்க, முதல்ல பசங்க மத்தியில இந்த வேறுபாடு காட்டி பேசுறத நிறுத்துங்க. அதனாலதான் அவ அர்ஜுனை சுத்தமா மதிக்க மாட்டேங்கிறா. தம்பிங்கிற பாசம் அவன்கிட்ட கொஞ்சமும் அவளுக்கு இல்ல.
5: பாசம் வர மாதிரி அவன் நடந்துக்கணும், எந்த நேரமும் அவகிட்ட வம்புக்கு நின்னா.
4: இது பாருங்க, வேலைக்கு போற நேரத்துல உங்ககிட்ட நான் சண்டை வளர்க்க தயாரா இல்ல. சாப்பிட்டு கிளம்புங்க.
5: மகனை பத்தி பேசினா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். இந்த காசு அவன்கிட்ட கொடு. அவ எந்திரிச்சதும் அகல்யா காருக்கு பெட்ரோல் ஊத்தி வச்சிட சொல்லு. அவளுக்கு இன்னைக்கு மத்தியான கிளாஸா, ராத்திரியே ஊத்தி வைக்க மறந்துட்டேன்.
4: வேலை நான் மட்டும் உங்க கண்ணுக்கு என் பிள்ளை தெரியவானே.
0: என்னம்மா இன்னும் உடம்பு சுகமா இல்லையா? இப்படி இருந்துகிட்டே இருக்க
4: எங்க அத்த? ஒரு மாசமா நானும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், குணமாக மாட்டேங்குத.
0: தர்மம் வந்ததான் அவனை கூட்டிக்கிட்டு கிளினிக்கு போயிட்டு வர வேண்டிய ஆளைய பாரு.
4: அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகுது. அசந்து போய் வர மனுஷனை அங்க இங்கன்னு கூட்டிட்டு அலைய சொல்றீங்களா அத்த? தினமும் கற்பூர வள்ளி துளசி வெத்தலை சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அதே தானா சரியாகிடும். அத்த
0: காலையிலேயே என்ன தகராறு உனக்கும் புருஷனுக்கும்? சத்தம் யாரும் வரைக்கும் கேட்டுச்சு.
4: அவருக்கு என்ன வேலை அத்த? எந்த நேரமும் அர்ஜுனை திட்டலைனா அவருக்கு சாப்பிட்டது சரிக்காதே.
0: அது என்னன்னு எனக்கே தெரியலம்மா. எங்க அப்பாவும் தான் அஞ்சு பொம்பளை பையன் விட்டாரு. எங்க யாரையும் இப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுறது இல்லை. எல்லாத்தையும்

0: பாசம் காட்டுட்டோம் அத்தை, நான் வேணாங்கல. ஆனா அவளை ஒரு மாதிரியும் இவனை ஒரு மாதிரியும் பார்க்க கூடாதுல்ல. எத்தனை நாள் அர்ஜுன் அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கான் தெரியுமா அத்தை?
1: நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன், பார்க்காமலா இருப்பேன். ராதா நீ போய் உட்காரு, நான் சமைக்கிறேன். நெடி இன்னும் உனக்கு இருமலை மோசமாக்கும்.
0: இல்லை பரவாயில்ல அத்தை.
1: அட போங்கிறேன்ல. ஆமாம் ராதா, நான் நேற்றே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். தர்மம் வீட்டில் இருந்ததுனால எதையும் பேச முடியல.
0: என்னது அத்தை?
1: உன் புருஷன் சிங்கப்பூருக்கு எதுக்கும் வேலைக்கு போகிற முடிவில் இருக்கானா?
0: தெரியலையா அத்தை. உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா?
1: என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. கூட்டாளி ஒருத்தன் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல, அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். வருமானம் பத்தில் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், ஏதாச்சும் நல்ல வேலை இருந்தால் பாருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கா யாருக்குன்னு தெரியல, என் காதில் விழுந்துச்சு.
0: தெரியலையா அத்தை, என்கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லலையே. ஏற்கனவே 8 hours போக 4-5 hours கூடுதலாக வேலை பார்த்துக்கிட்டு வராருன்னு நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் அங்கே போய் என்ன வேலை செய்ய போறாரா அத்தை?
1: எனக்கும் அதே கவலைதாம்மா. ராத்திரி முழுக்க அதை நினச்சி நினச்சி எனக்கு ஒழுங்காக தூக்கம் கூட வரலப்போ. இந்த பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தன்னை பற்றி கொஞ்சமும் யோசிக்க மாட்டேங்கிறான். நேரத்துக்கு சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. இப்படியே போனால் உடம்பு என்னத்துக்கு மாறுது?
0: ஏன் நீங்கள் அவர்கிட்ட எதுவும் கேட்கலையா?
1: இல்லைம்மா, விஷயம் என்னன்னு முழுசாக தெரியாமல் எப்படி அரையங்க வரையுமா கேட்கறது?
0: சரி பரவாயில்ல, விடுங்கத்தை. அப்படி போகிறது உறுதியாச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவார்ல, அப்ப பேசிக்கிறேன் அவர்கிட்ட.
2: அக்கா இன்னைக்கு எனக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு, நான் பந்தல் ஆட்டு பார்க்கணும், ரிமோட்டை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க.
3: நான் படம் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், கண்ணு தெரியல.
2: வீட்டுக்கு வந்ததுல நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னோட டைம், நான் பந்தல் ஆட்டு பார்க்க போறேன், ரிமோட் ஒழுங்கா கொடுத்துருங்க.
3: முடியாது அர்ஜுன், இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் மூவி பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்ததும் நீ பாத்துக்கோ.
2: ஐயோ பந்தல் ஆட்டு ஆரம்பிச்சிருவாங்கக்கா, பிளீஸ்.
1: அவன் இவ்வளவு நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கான், அந்த ரிமோட்டை தான் கொடுத்தா என்ன? ஆ இவ்வளவு நேரமா நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. நீ வீட்டுல இருந்துட்டா போதும், வேற யாரும் டிவிய பார்க்க முடியாது. பேசாம உன் அப்பா கிட்ட சொல்லி டிவிய வாங்கி மாட்டிக்கிட்டு நீ உள்ளேயே உட்காந்துரு.
3: நான் கேட்டா கண்டிப்பா அப்பா செய்வாருதான்.
1: அப்பதான் கெடுத்து வச்சிருக்காரு உன்னை. அதான் அந்த திமிரு தான் உனக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்கான் என் புள்ள. உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு ஒத்தாசையா ஏதாவது ஒன்று ரெண்டு வேலையை பார்த்து கொடுப்போமேனு இல்லாம வந்ததுல இருந்து குளிக்கல, ஒன்னும் செய்யல, இந்த டிவியே கதின்னு உக்காந்துகிட்டு இருக்க. எந்திரிப்போ போடி போய் குளி.
3: பாட்டி சும்மா உங்க பேரனுக்கு வக்காலத்து வாங்குற சாக்குல என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க. நான் படிக்கிற பொண்ணு, இந்த வீட்டு வேலை செய்யற வேலையெல்லாம் எனக்கு இல்ல.
1: எடுக்க பிடிக்கன்னு உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க ஆள் இருந்தா நீ இப்படிதாண்டி பேசுவ? போற இடத்துல இப்படி எல்லாம் போய் பேசிடாத. என்ன லட்சணமா பொண்ண வளர்த்துருக்காங்க பாருன்னு உங்க அப்பாவையும் அம்மாவையும் மெச்சுக்குவாங்க. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. இப்ப இருந்தே வீட்டு வேலைய சமைக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க, அப்பதான் போற இடத்துல பேர் போட முடியும். புரியுதா?
2: ஐயோ உங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து அங்க போய் தனியா வச்சுக்கிறீங்களா? பந்தில ஆரம்பிச்சுட்டா ஒழுங்கா அந்த ரிமோட்ட கொடுங்க.
3: கூடாது.
1: தெரியாம நடந்துக்கிறான்.
4: அவளை எதுக்கு நீ தொந்தரவு பண்ற?
0: என்னங்க பேசுறீங்க நீங்க? 7 o'clock வீட்டுக்கு வந்து டிவி முன்னுக்கு உட்கார்ந்தவதான். அந்த இடத்த பாருங்க, டீ கப்ல இருந்து சாப்பாடு பிளேட் வரைக்கும் எல்லாம் இன்னும் அங்கேயே தான் இருக்கு. மணி இப்ப 10 மேல ஆயிடுச்சு. அவ இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதானே கேட்டான். அவங்க கிட்ட அந்த ரிமோட் கண்ட்ரோல கொடுத்திருக்கலாம்ல, கொடுத்திருந்தா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்குமா?
3: நான் தான் இந்த படம் முடிஞ்சு தரேன்னு சொன்னேன்ல.
0: ஏய் அகல்யா, இந்த படத்தை நீ திரும்ப பார்க்கவே முடியாதா?
4: அவ எதுக்கு அப்புறம் பாக்கணும்? முதல்ல அவ தான் பாக்க ஆரம்பிச்சா. இவனுக்கு வேணும்னா போன்ல பாத்துக்க வேண்டியதானே?
2: சரிதான்
5: எனக்கு சாப்பாடு வேண்டாம் ராதா, பிளாக் காஃபி கொடு, பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிறேன். என்ன இன்னி என் மேல கோபமா உனக்கு?
0: நான் கோபப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது? எல்லாம் தழக்கையில மாறிடவா போகுது? என்ன நடந்தாலும் இந்த வீட்டில் எல்லாம் அப்படியே தானே இருக்கும்.
5: என்ன வா இப்படி உட்காரு, பேசி சரி பண்ணிக்கலாம்.
0: நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா படுதா?
5: சரி நீயே சொல்லு, நான் அப்படி என்ன நியாயம் இல்லாம நடந்துகிட்டேன்?
0: அகல்யா நிஜமாவே தப்பு பண்ணா, அதான் அத்தை அடிச்சாங்க. அர்ஜுன் என்னங்க பண்ணா?
5: அவன் தப்பு பண்ணலன்னு நீ சொல்றியா?
0: அவன் என்ன பண்ணனா? ரிமோட்ட உடைச்சது அகல்யா தானே?
5: அகல்யாவை பார்த்து அவன் சொன்ன வார்த்தைய தப்பு இல்லையா?
0: அது அவன் கோபத்துல சொன்னதுங்க. அதுவும் தப்பு செஞ்சது அகலையான்னு தெரிஞ்சோம், நீங்க அவனை திட்டுனதுனாலதானே?
5: நான் திட்டினா அவன் கோபத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவானா? இன்னைக்கு கோபத்துல அவன் அக்காவை பார்த்து பேசினவன் நாளைக்கு அதே கோபம் வரும்போது இப்படிதான் இடம்பொருள் பார்க்காம அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி பேசுவான். என்ன கோபம் வந்தாலும் பேசுற வார்த்தையில ஒரு கண்ணியம் நாவடக்கம் வேண்டாமா ஒரு பையனுக்கு? இந்த 23 வருஷத்துல நாம எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம். எந்த இடத்துலயாவது நான் ஒரு தடவையாவது உன் மனசை காயப்படுத்துற வார்த்தைகளை பயன்படுத்திருக்கானா சொல்லு, சொல்லுமா?
0: அவனும் எப்பவும் அப்படி பேசுறவன் இல்லைங்க. நீங்க அவன் கிட்ட காட்டுற பாரபட்சம் தான் இன்னைக்கு அவனை அப்படி பேச வச்சிருக்கு.
5: நான் என்ன அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில பாரபட்சம் காட்டுறேன்?
0: காலேஜுக்கு உங்க மகன் நடந்து போக கூடாதுன்னு அவளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்க. ஆனா அவன் ஒரு பைக் கேட்டு எத்தனை மாசம் ஆகுது, வாங்கி கொடுத்தீங்களா?
5: அர்ஜுனுக்கு தான் செகண்டரி ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வயவு இருந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த ஒரே மாசத்துல சைக்கிள் நிலைமை என்ன ஆச்சு? ஆனா அகல்யாவுக்கு வாங்கி கொடுத்தத இன்னும் பத்திரமா அப்படியே வச்சிருக்கா.
0: சரி பைக்க விடுங்க, அகல்யாவுக்கு மட்டும் விலை உயர்ந்த போன் வாட்ச் டிரெஸ் எல்லாத்தையும் கணக்கு பார்க்காம வாங்கி தர்றீங்க, அதே அர்ஜுன் கேட்டா? இப்ப எதுக்கு இந்த சிரிப்பா?
5: இல்ல புருஷனுக்கு எப்பவுமே பொண்டாட்டி பையன் கண்ணுக்கு வில்லன் தான். இல்ல நாங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, எப்பதான் நீங்க அத புரிஞ்சுக்க போறீங்களோ?
0: நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கேக்குறோம். பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
5: ஐயோ எத்தனை வருஷம் வாழ்க்கையில சரி பாதியா வாழ்ந்த நீயே என்னை இந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு.
0: போதும் போதும் இந்த சமாளிக்கிற பேச்செல்லாம். என் கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க, எதுக்கு ரெண்டு பேருக்கும் இடையே இவ்வளவு வேறுபாடு காட்டுறீங்க நீங்க?
5: ராதா நான் காட்டல, கத்து கொடுக்கறேன். நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற ஒவ்வொரு பொருளோட மதிப்பு என்னன்னு அர்ஜுனுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ சொல்ற மாதிரி அகல்யாவுக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கி தரேன்னா அதுக்கு முன்னாடி அவளுக்கு வாங்கி தந்த 10 வெள்ளி பொம்மை கூட அவ அலமாரியில பத்திரமா இருக்கு.
0: அப்ப அர்ஜுன் நீங்க வாங்கி கொடுத்த எதையும் பத்திரமா வச்சுக்கலன்னு சொல்ல வரீங்களா?
5: அதான உண்மை, அவங்க கிட்ட எதையும் நான் வாங்கி தர மாட்டேன்னு இன்னைக்கு அவனுக்கு கோபம் வருது இல்ல, அவன ஒரு மாதிரி அகல்யாவை ஒரு மாதிரி பாக்குறேன்னு அவனுக்கு நினைக்க தோணுது இல்ல. அந்த தோணல் அதுக்கான காரணத்தை தேட வைக்கும். அந்த கோபம் அவனுக்கு ஒரு பொருளோட மதிப்பை கத்து கொடுக்கும். எதுவுமே வாழ்க்கையில சுலபமா கிடைச்சிடாதுன்னு அவனுக்கு புரிய வைக்கும். அவன் புரிஞ்சுக்கிட்ட அந்த நாள் இன்னைக்கு அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா பொருளுமே எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். அன்னைக்கு அவன் ஆசைப்பட்டதை விட பெஸ்டானத நான் வாங்கி கொடுத்துருவேன்.
0: கோபத்துல அவன் தப்பான பாதிக்கு போயிட்டானா?
5: அடிபட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வரணும்.
0: ஏங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவன் சின்ன பையங்க, உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு அவனுக்கு எப்படிங்க தெரியும்? அகலையாவ ஒரு மாதிரியும் அவன ஒரு மாதிரியும் பார்க்கும் போது கண்டிப்பா அவனுக்கு கோபம் வரதானே செய்யும். அதுக்கு நீ இப்படி செய்யறதுனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன்னு வெளிப்படையாவே சொல்லிடலாமே.
5: ரதா, இந்த அப்பனுங்க இருக்கானுங்க பாத்தியா, அவனுங்க பாறை கல்லாட்டும். பசங்க மேல கொல்ல பெரிய இருக்கும், ஆனா அவங்களுக்கு அத வெளிப்படையா காட்ட தெரியாது. பயம், எங்க அதிகமா பாசம் காட்டினா பிள்ளைங்க தறிகட்டு போயிடுவானுங்கன்னு பயம். அதுக்காக அவன் என்ன வெறுக்கணும்னு அவனை நான் கண்டிக்கிறது இல்ல, கடுமையா பேசுறதும் இல்ல. நாளைக்கு அவனை நம்பி உருவாக போற ஒரு குடும்பத்தை அவன் எப்படி நெறி தவறாம நேர்மையான வழியில உழைச்சி காப்பாத்தணும், அவனை நம்பி வர பொண்ண எப்படி அவன் பொண்ணோட அப்பா இடத்துல இருந்து அவன் அவளை பொக்கிஷமா பாத்துக்கணும்னு சொல்லாம நாங்க சொல்லி கொடுக்கறோம். அர்ஜுன் முன்னுக்கு நான் அகல்யாவ உயர்வா பார்க்கிறேன்னா நாளைக்கு அவன் பொண்டாட்டியையும் மகளையும் உயர்வா பார்ப்பான், மரியாதையா நடத்துவான். அதுக்காக தான் பொண்ணுங்களை ஒரு படி உயர்வா நாங்க பாக்குறோமே தவிர வேற ஒண்ணும் இல்லாத.
0: உங்க எண்ணம் சரினே வச்சுக்கிட்டாலும் அகலியாவுக்கு இப்ப நீங்க குடுக்கற செல்லம் அவளோட எதிர்காலத்தை பாதிக்காதா? இதே செல்வாக்கும் அதிகாரமும் போற இடத்துலயும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா அவ வாழ்க்கை தான் அங்க பாதிக்கும்.
5: நல்லது கிட்டது சொல்லி தரதானே நீ இருக்கிறதா? நான் காட்டுற பாசம் எந்த சூழ்நிலையும் யாரும் தன்னை நிற்கதிய விட்டாலும் அப்பா தன்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கைய அவளுக்கு தரும். உன்னோட கண்டிப்பு எப்படி ஒரு குடும்பத்தை அவ நல்லபடி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போற பக்குவத்தை கத்து தரும். பையன்கிட்ட நாங்க பாசத்தை அள்ளி கொட்ட மாட்டோம், ஆனா அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியும் அவனுக்கே தெரியாம நாங்க நிழலா இருப்போம். அவன் தடுக்கி விழும்போது தாங்கி பிடிப்போம்.
6: அப்பா,
5: என்னடா நீ இன்னும் தூங்கலையா?
6: உங்களை ஒரே ஒரு முறை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டாப்பா.

0: எதையும் வச்சுக்காம தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பார்க்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கனா அவங்க கண்டிப்பா அப்பாவின் குட்டி தேவதைகள் தான். அப்படி தேவதையா வளர்ந்தவன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வீட்டுக்கு மருமகளா போக போறேன். என்னை கண்டாலே வெறுத்து ஒதுக்கின என்னோட தம்பிக்கு இன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நாதான். இங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த விரிசலையும் சரி செஞ்சதும் என் அப்பா தான். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். தம்பிக்கு பைக் வாங்கி கொடுக்கலன்னு அம்மா சத்தம் போட்டாங்கல்ல, அவன் ஆசைப்பட்டபடியே அப்பா அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு. முகத்த கால் ஒன்ற முதல் நாள் வரைக்கும் நான் ஊர் சுத்தினது அவன் கூட அந்த பைக்ல தான். அப்பா என்னோட உயிர்னா என் தம்பி என்னோட உலகம்.
1: எங்க வீட்டு மருமகன், எங்க மகன், எங்க மகளை சீரும்
2: சிறப்புமா வச்சிருப்பாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவளை இவருக்கு மனப்பூர்வமா மனம் முடிக்க
1: சம்மதிக்கிறோம்.
0: கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் போனதே தெரியல. இன்னைக்கு என்னோட பிரசவத்துக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். இங்கேயோ என்னோட கணவரை விட ரொம்ப பதற்றமா லேபர் வார்ட் முன்னாடி கண்ணீரோடு நிக்கிறது யாருன்னு சொல்லுங்க? என்னோட அப்பா தான். ஆ சரிங்க, எனக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மிச்ச கதைய அப்புறமா தொடரலாம்.
3: அச்சோ, யாரு அடிச்ச அந்த பட்டுக்குட்டிய? எதுக்கு அழுகுற சொல்லும்?
4: போதும், நீயே இவ்வளவு நேரம் கொஞ்சிக்கிட்டு இருக்குமா? இங்க குடுறா, நாங்களும் கொஞ்சணும்ல. அதை பாத்தியா, கொஞ்சம் சாடையில ஏன் மாதிரியா இருக்கிறா?
3: இருங்கம்மா தரேன்.
5: அக்கா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? ஓகே தானே?
0: ஓகேதான் தம்பி.
2: கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியாமா?
0: வேண்டாமா.
3: என் தங்கமே, என்னோட வயிறம், என்னோட செல்லம்,
4: நீ கொஞ்சது போதும், என் பேத்திய என்கிட்ட கொடுது, நானும் கொஞ்ச நேரம் கொஞ்சறேன்.
0: ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா ஆகிட்ட சந்தோஷம் என் கணவர் முகத்துல, தாத்தா ஆகிட்டேங்கிற சந்தோஷம் என் அப்பா மாமனார் முகத்துல, தாய் மாமனா பதவி உயர்ந்து அடைஞ்ச என் தம்பியோட கை முதல்ல தொட்டது என்னோட நெற்றியதான். அன்பா அவன் நித்திய வருடி விட்ட அந்த தருணம், பிரசவ நேரத்துல நான் பட்ட வலியையும் வேதனையும் ஒரு நிமிஷம் என்ன மறக்க செஞ்சிருச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் பிடியில இருக்கிற என் கைய அவன் விடவே இல்லை. தன்னோட மகளை தலை மேல வச்சு தாங்க என் கணவர் ரெடி ஆகிட்டாரு. என் அப்பாவா இருந்து என்னை பாதுகாக்க ஏன் தம்பி தயாராகிட்டான்.
5: மாமா செல்லம், ஏன் அழுகுறீங்க? மாமா இங்கதான் இருக்க.
0: தன்னோட பேத்தியை பாதுகாக்க ரெண்டு தாத்தாவும் தயாராகிட்டாங்க.
3: செல்லப்பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆரிய

இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் ஏகவள்ளி, அறிவழகன், விஜயா சாந்தி, பிரேமாமூர்த்தி, வினோத் ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்களின் நடிப்பில் விஜயா பன்னீர்செல்வம் எழுதிய உயிரெழுத்து. தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.
1: அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன்குமார். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். விடை பெறுகிறேன் நான், சசி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோசரி அன்பார் இப்ராஹிம் இன்று கூச்சிங் பட்ராஜயாவில் உள்ள மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோசரி நான்சி சுக்ரியின் இல்லத்தில் அவரை சந்தித்தார். கடந்த வியாழனன்று அவரின் கணவர் காலமானதையடுத்து பிரதமர் அவருக்கு ஆறுதல் கூறும் வகையில் அங்கு சென்றார். பிரதமர் சுமார் 20 நிமிடங்களை அங்கு கழித்தார். உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் பன்னாட்டு அங்கீகாரத்தை பெறும் வெற்றி வட்டார மற்றும் உலகளவில் மலேசியாவை கல்வி ஆராய்ச்சி புத்தாக்க மையமாக மாற்றும் ஆற்றலை மெய்ப்பிக்கிறது. உயர்கல்வி அமைச்சர் டத்தோசரி டாக்டர் ஜம்ரே அப்துல் காடிர் இவ்வாறு கூறினார். பன்னாட்டு அளவிலான தரம், நற்பெயர், போட்டி ஆற்றல் போன்றவற்றுக்கான முக்கிய வழிகாட்டியாகவும் அது உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. நாளைய நாடாளுமன்ற கூட்டத்தில் இது சமர்ப்பிக்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோசரி ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். மனிதவள அமைச்சர் சமூக பாதுகாப்பு அமைப்பு பர்கேசோவுடன் இணைந்து இத்திட்டம் தொடர்பான பரிந்துரை அறிக்கையை நிறைவு செய்துள்ளதுடன் ஒப்புதலை பெறும் செயல்முறையை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 9 மாதங்களாக ரஷ்யாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 24 பிலிப்பீன்ஸ் நாட்டவர் இன்று பாதுகாப்பாக தாயகம் திரும்பினர். கசானில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின்போது பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் தனது ரஷ்ய சகா விளாடிமிர் புதினிடம் தனிப்பட்ட முறையில் அவர்களின் நிலை குறித்து எடுத்துரைத்ததை தொடர்ந்து அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான தொடக்கக்கட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கத்தாரில் முடக்கப்பட்டிருந்த 6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் தெஹ்ரானுக்கு திரும்ப வழங்கப்படும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் கூறினார். இருதரப்புக்கும் இடையே அமைதி பேச்சு தொடங்கப்பட்டவுடன் அந்நிதி வழங்கப்படும் என்று பெசஷ்கியான் அரசு ஊடகம் IRIB-யிடம் தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. நள்ளிரவு 12 மணிக்கு ஹெச் குழு நிலையில் ஒருமுறை வெற்றியாளரான ஸ்பெயின் சவுதி அரேபியாவுடன் மோதும். இருமுறை வெற்றியாளரான உருகுவே கேப் வார்டேயுடன் மோதும் ஆட்டம் காலை 6 மணிக்கு தொடங்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

தவிக்கும் நேரத்தில் தோழனாக, கண்டிக்கும் நேரத்தில் ஆசானாக, அணைக்கும் நேரத்தில் சில நேரங்களில் தாயாக கூட, உலகம் முழுதும் இருக்கும் தந்தையர்களுக்கு, தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் பலருக்கு, அனைவருக்கும் எங்களது தந்தையர் தின வாழ்த்தை தெரிவிக்கின்றோம். இன்று காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளியேற்றி உங்களுடன் பயணிக்க நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். தந்தையர் தினத்தை ஒட்டி நிறைய விஷயங்கள், தந்தையர்களை பற்றி பேசப் போகின்றோம். நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள், உரையாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆக தொடக்க பாடலை தெலுங்கு திரை இசை தொகுப்பில் இந்த தந்தை மகன், பெற்றோர்கள் இந்த உறவை வந்து ரொம்ப அழகாக சித்தரித்த ஒரு திரைப்படம் மனம் அப்படின்ற திரையில் இருந்து கேட்க போகின்றோம். ஸ்ரேயா கோஷல், அஸ்வின் மற்றும் ஹரி கொண்டு வராங்க இதோ.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43. கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43.

யாசின் நிசார் கொண்டு வந்த பாடல் அது. சரி, எல்லாரும் எங்க இருக்கீங்க? நிறைய பேர் வந்து குடும்பமா அப்படியே உணவகங்களுக்கு சென்று தந்தையர் தினத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருப்பீங்க. நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா? சென்ற வாரமே வந்து உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் நாங்க விடுத்திருந்தோம், தந்தையர் தினத்துக்கு பரிசுலாம் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோஜா பூ இருக்குல்ல, ரோஜா பூவை பார்த்தாலே வந்து பொதுவா காதலர் தினத்துக்கு கொடுப்பாங்க, இல்ல அன்னையர் தினத்துக்கு கூட நிறைய கொடுப்பாங்க. தந்தையர் தினத்துக்கும் இந்த ரோஜா பூக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்காங்க. ஆமாங்க, ஆரம்ப கட்டத்துல வந்து, அதாவது 1970களில் இந்த அமெரிக்க நாட்டில் மேல் நாடுகள்லாம் பார்த்தோம்னா இந்த ரோஜா பூ தான் வந்து தந்தையர் தினத்துக்கு வந்து ஒரு பரிசாக கொடுத்துட்டு இருப்பாங்களாம். அதாவது நம்மோடு இருக்கும் தந்தைகளுக்கு வந்து சிவப்பு ரோஜாக்களையும், நம்மை விட்டு பிரிந்த தந்தைகளுக்கு வந்து வெள்ளை ரோஜாக்களையும் கொடுப்பது வந்து ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. 1972 அமெரிக்காவில் வந்து அதிபராக இருந்த ரிச்சர்ட் நிக்சன், இவர் தான் வந்து இந்த ஒரு தினத்தை ஒரு அதிகாரப்பூர்வ நாளாக வந்து அறிவித்திருக்காரு, அங்கீகரித்திருக்காரு. அதன் பிறகு உலகம் முழுவதும் இந்த கொண்டாட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கொண்டாட்டம் ஆயிருச்சு. கண்டிப்பா இன்று காற்றின் மொழியில் உங்களுடைய தந்தைகளை பற்றி எங்களுக்கு அழைத்து நீங்க பேச போறீங்க. 9:30 மேல் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சுவாரஸ்யமான அங்கமா இருக்க போது. உங்களுக்குன்னு சில ஒளி தொகுப்புலாம் நாங்க தயார் செய்து வைத்திருக்கோம், அது என்ன அப்படின்னு 9:30 மேல பார்க்கலாம். அடுத்த பாடல் அல வைகுந்த புறமுள்ளோ, இதுவும் வந்து ஒரு தந்தை மகன் பாச பிணைப்பை ஒட்டிய ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் பிரியா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கொண்டு வராங்க. இதோ

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு போய்.
2: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
3: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி, தந்தையர் தின வாழ்த்து. கண்ணா.

0: கண்டிப்பானவர் தான். ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
1: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
2: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பிட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமாவை கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவாரத்து மேல வைப்பாரு, அதுல நான் எழுந்திருவேன்.
3: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங் ரொம்ப வளத்தியா இருப்பாரு, எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படி அவரு ஒண்ணு சொல்ல முடியாது, அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
0: மின்னல் எஃப்எம் தந்தை இருதின வாழ்த்து.

காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை தொகுப்பை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க, ஒரு தெலுங்கு சினிமா தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு திரைப்படம் நடிகர் நாணி நடித்து வரும் த பேரடைஸ் அப்படின்ற இந்த திரைப்படத்தோட கதைக்களம் கூட ஒரு மகன் தந்தை இவங்க இருவருக்கும் இடையே நடக்கும் ஒரு பாச போராட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சமூக ஊடகங்களில் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஒரு திரைப்படத்தை ஸ்ரீகாந்த் ஒடேலா இவர் தான் வந்து இயக்குறாரு. இவர் ஏற்கனவே நடிகர் நாணியை வைத்து தசரா அப்படின்ற ஒரு திரைப்படம் இயக்கியிருந்தார் இல்லையா. இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் நாணியின் தந்தையாக பழம்பெரும் நடிகர் நடிகர் மோகன் பாபு அவர் தான் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற தகவலும் வந்துள்ளது. இந்த திரைப்படத்தோட இடைவெளி காட்சி வந்து ரொம்பவும் வந்து அதிரடியா வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தீவிரமான இந்த அதிரடி காட்சிகள் நிரம்பியுள்ளதால் இந்த திரைப்படத்தோட அந்த டீஸ் முன்னோட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பார்த்தே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தெலுங்கு திரைசை தொகுப்பு அடுத்த பாடல் தந்தையர் தினத்தை முன்னிட்டு டேடி அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து கேட்க போகின்றோம். ஹரிஹரன் கொண்டு வராரு இதோ.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

தந்தையர் தின கொண்டாட்டம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உணவகங்களுக்கு போயிட்டு எல்லாம் வீடு திரும்பிட்டு இருக்கலாம், இல்ல சிலர் இப்பதான் பயணிச்சுட்டு இருப்பாங்க. எல்லோருடனும் இந்த தெலுங்கு திரை இசை தொகுப்பில் இந்த தந்தை சம்பந்தப்பட்ட பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து சரிங்க, எல்லா வருடமும் இந்த ஜூன் மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து தந்தையர் தினம் கொண்டாடப்படும். இதற்கு பின்னால ஒரு கதை இருக்கு. ஆமா, 20th century தொடக்கத்தில் பார்த்தோம்னா அப்பல இருந்துதான் இந்த ஒரு பழக்கம் நடைபெற்று வருவதா சொல்றாங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சோனோரா ஸ்மார்ட் டாட் என்பவர் தான் அவருடைய தந்தை வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட். இவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் நோக்கத்தில் இந்த தந்தையர் தினத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தோம்னா அவருடைய மனைவி காலம் சென்ற பிறகு அவர் தன்னந்தனியாக அவருடைய 6 குழந்தைகளை வந்து வளர்த்திருக்காரு. அந்த அர்ப்பணிப்பின் காரணமா அவங்களுடைய மகள் தான் இந்த ஒரு நோக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து அவருடைய பிறந்த நாள் எப்பன்னு பார்த்தோம்னா June 5th, அந்த நாள் தான் வந்து தந்தையர் தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில ஏற்பாடுகள்லாம் செய்திருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் எப்பன் பார்த்தோம்னா 1910th. ஆனால் என்ன ஆயிருச்சுன்னா அந்த ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டிருக்கு நிறைய விஷயங்களை வந்து செய்வதற்கு. அதனால வந்து அந்த மாதத்தின் 3rd ஞாயிற்றுக்கிழமை வந்து கொண்டாடினாங்களாம். அதன் பிறகு அதே ஒரு 3rd ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து பல நாடுகளில் இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அடுத்தும் தந்தை சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் தான் ஹரிச்சரன் கொண்டு வராரு, லாலி ஜூ அப்படின்ற பாடல். இதோ

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: உதவித்தொகை வழங்கப்படும் டீசலின் விலை ஜூலை முதல் லிட்டருக்கு 2 ரிங்கேட் 10 சென்ட். உள்நாட்டு பல்கலைக்கழகங்களின் வெற்றி மலேசியா கல்வி மையமாக உருவெடுக்கும் ஆற்றலை மெய்ப்பிக்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஜூலை தொடங்கி மலேசியர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் டீசலின் விலை லிட்டருக்கு 2 ரிங்கெட் 10 சென்னுக்கு குறைக்கப்படும். புடி மடானி ரான் 95 முனைப்பின் அணுகுமுறைக்கு ஏற்ப இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை ஒருங்கிணைப்பின் மூலம் அது செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தகுதி பெற்ற மலேசியர்கள் மைகார்ட் அடையாள அட்டையை பயன்படுத்தி டீசலை பெற்றுக் கொள்ளலாம். நாளை இந்த புதிய விலை தொடர்பில் 2ம் நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் விளக்கம் அளிப்பார் எனவும் பிரதமர் கூறினார். இதனிடையே டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கூச்சேங் பெட்ராஜயாவில் உள்ள மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரியின் இல்லத்தில் அவரை சந்தித்தார். கடந்த வியாழனன்று அவரின் கணவர் காலமானதையடுத்து பிரதமர் அவருக்கு ஆறுதல் கூறும் வகையில் அங்கு சென்றார். மாலை 5:45 அங்கு சென்ற பிரதமர் சுமார் 20 நிமிடங்களை டத்தோஸ்ரீ நான்சி மற்றும் அவரின் குடும்பத்தினருடன் கழித்தார். உடன் சரவா முதல்வர் டாத்தோ அமர் டக்லஸ் உங்கா அம்பாஸும் பிரதமர் துறையின் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டாத்தோ முஸ்தபா சக்மோட்டும் சென்றிருந்தனர். உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் பன்னாட்டு அங்கீகாரத்தை பெறும் வெற்றி வட்டார மற்றும் உலகளவில் மலேசியாவை கல்வி ஆராய்ச்சி புத்தாக்க மையமாக மாற்றும் ஆற்றலை மெய்ப்பிக்கிறது. உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரே அப்துல் காடிர் இவ்வாறு கூறினார். அங்கீகாரத்தை பெறுவது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் இறுதி இலக்கு இல்லை என்றாலும் பன்னாட்டு அளவிலான தரம் நற்பெயர் போட்டி ஆற்றல் போன்றவற்றுக்கான முக்கிய வழிகாட்டியாக அது உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த வெற்றிக்கு விரிவுரையாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் பணியாளர்கள் ஆகியோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. நாளைய நாடாளுமன்ற கூட்டத்தில் இது சமர்ப்பிக்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். மனிதவள அமைச்சு சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவுடன் இணைந்து இத்திட்டம் தொடர்பான பரிந்துரை அறிக்கையை நிறைவு செய்துள்ளதுடன் ஒப்புதலை பெறும் செயல்முறையை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இது ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். இத்திட்டம் ஜொஹூருக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே தினமும் பயணம் செய்யும் குறைந்தது 480,000 மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் என டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் குறிப்பிட்டுள்ளார். பிந்துலு துறைமுகத்தின் கண்காணிப்பு அதிகாரம் சரவா அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 1963 மலேசிய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நிறைவேற்றும் மத்திய அரசாங்கத்தின் கடப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. அந்த முடிவு மலேசியா உருவாக்கத்தின் முக்கிய மாநிலமாக விளங்கும் சரவாக்கின் உரிமையை மட்டும் அங்கீகரிக்கவில்லை, மாறாக கூட்டரசு அரசாங்கமும் சரவா மாநில அரசாங்கமும் கூட்டாக நன்மையடைவதை உறுதி செய்வதாக பிரதமர் துறையின் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மூட் கூறினார். பிந்துலு துறைமுகம் திரவமய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மையமாக மட்டும் செயல்படாமல் வட்டாரத்தின் தொழில் போக்குவரத்து பசுமை தொழில்நுட்ப மையமாகவும் வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பினாங் அரசாங்கம் இளைஞர் மேம்பாட்டு நிதியத்திற்காக 129,900 ரெங்கேட்டை அங்கீகரித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 48 அமைப்புகளின் 68 இளைஞர் மேம்பாட்டு முனைப்புகளுக்காக அந்நிதி வழங்கப்படுவதாக பினாங்கு இளைஞர் விளையாட்டு சுகாதார செயற்குழு தலைவர் டேனியல் குய் ஜீசென் கூறினார். திறன் சந்தைப்படுத்தல் தலைமைத்துவம் தன்னார்வ கூறுகள் அடிப்படையில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு அந்த நிதியுதவி ஆதரவாக இருக்கும். அதேவேளை இளைஞர் அமைப்புகளை மேம்படுத்தவும் துணை புரியும் என அவர் தெரிவித்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: கடந்த 9 மாதங்களாக ரஷ்யாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 24 பிலிப்பைன்ஸ் நாட்டவர் இன்று பாதுகாப்பாக தாயகம் திரும்பினர். கசானில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் போது பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் தனது ரஷ்ய சகா விளாடிமிர் புட்டினிடம் தனிப்பட்ட முறையில் அவர்களின் நிலை குறித்து எடுத்துரைத்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நினோய் அக்வேனோ பன்னாட்டு விமான நிலையத்தின் முதலாம் முனையத்தை வந்தடைந்தவர்களை வெளியுறவு அமைச்சர் மரியா தெரேசா லசாரோவும் புலம்பெயர்ந்த தொழிலாளர் அமைச்சர் ஹான்ஸ் கக்டேக்கும் வரவேற்றனர். ரஷ்ய அதிகாரிகளுடன் இணைந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் துறை மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர் நல நிர்வாகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த திரும்பும் செயல்முறை மேற்கொள்ளப்பட்டது. ஈரான் அமெரிக்கா இடையேயான தொடக்கக்கட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கத்தாரில் முடக்கப்பட்டிருந்த 6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் தெஹ்ரானுக்கு திரும்ப வழங்கப்படும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கன் கூறினார். இருதரப்புக்கும் இடையே அமைதி பேச்சு தொடங்கப்பட்டவுடன் அந்நிதி திருப்பி வழங்கப்படும் என்று பெசஷ்கன் அரசு ஊடகம் IRIB-யிடம் தெரிவித்தார். பல மாதங்களாக நீடித்து வரும் மேற்காசிய மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் அமெரிக்க ஈரானிய தூதர்கள் சுவிட்சர்லாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இவ்வேளை கடந்த புதன்கிழமை வாஷிங்டனும் தெஹ்ரானும் மெய்நிகர் வழியாக இடைக்கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகள், குறிப்பாக மேற்காசிய நாடுகள், ரஷ்யாவிலிருந்து உணவுப் பொருள்களின் இறக்குமதியை அதிகரித்து வருகின்றன. ஹோமஸ் நீரிணையில் நிலவும் நிச்சயமற்ற சூழல், அல்நினோ பருவநிலை குறித்த கவலைகள் காரணமாக அந்நாடுகள் இவ்வாறு செயல்படுவதாக ரஷ்ய வங்கி ரோசல்கோஸ் தெரிவித்தது. வானிலை மாற்றம் சில வட்டாரங்களில் வறட்சியையும் இதர பகுதிகளில் வெள்ளத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்று அது கூறியது. இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் ரஷ்யாவின் வேளாண் ஏற்றுமதி 4.9 மில்லியன் மெட்ரிக் டன்கள் அல்லது 21.8 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் கர்ஸ்தாமர் நாளை தனது பதவி விலகலை அறிவிக்க திட்டமிட்டுள்ளார் என்பதை நம்ப தன்னிடம் எந்த காரணமும் இல்லையென வர்த்தக அமைச்சர் பீட்டர் காயல் தெரிவித்தார். இதன் தொடர்பில் பல ஆரடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை தாம் ஸ்டாமருடன் வெளிப்படையான கலந்துரையாடலை மேற்கொண்டதாக கைல் ஸ்கை நியூஸுக்கு வழங்கிய நேர்காணலில் கூறினார். பல மாதங்களாக ஸ்டாமர் தனது தொழிலாளர் கட்சியின் பல உறுப்பினர்களிடமிருந்து அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளார். ஊராட்சி தேர்தலின் மோசமான முடிவுகள் அவரின் தலைமைத்துவம் மீதான நம்பிக்கையை சீர்குலைத்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. நாளை 4 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. நள்ளிரவு 12 மணிக்கு ஹெச் குழு நிலையில் ஒருமுறை வெற்றியாளரான ஸ்பெயின் சவுதி அரேபியாவுடன் மோதும். இருமுறை வெற்றியாளரான உருகுவே கேப் வார்டியுடன் மோதும் ஆட்டம் காலை 6 மணிக்கு தொடங்கும். இவ்வேளை ஜி குழு நிலையில் பெல்ஜியம் ஈரான் இடையிலான ஆட்டம் பின்னிரவு 3 மணிக்கு அட்டவணையிடப்பட்டுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் நியூசிலாந்து எகிப்தை எதிர்கொள்ளும். காலை 9 மணிக்கு அவ்வாட்டம் தொடங்கும். நிறைவாக 2026 அஃபின் 100+ இளையோர் பூப்பந்து. தலைநகர் ஜுவாரா அரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் சாங் லி சியானும் மிர்சா பட்ரிஷா அக்னியா நஸ்ரியும் 16 வயதுக்குட்பட்ட ஆடவர் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் வாகை சூடினர். லீச்சியான் 21-8, 21-11 என்ற நேரடி செட்களில் தனது சக வீரரான அங் ஹவ் தோங்கை வீழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து மிர்சா பட்ரிஷா தனது சக விளையாட்டாளரான சுவா ஜிங் ஸ்வானை 21-12, 21-14 எனும் நேரடி செட்களில் வெற்றி கொண்டார். இப்போட்டி நிறைவடைய 1 மணி நேரத்திற்கு முன்பு லீச்சியானும் மிர்சா பட்ரிஷாவும் கடுமையான சவாலை எதிர்கொண்டனர். உதவித்தொகை வழங்கப்படும் டீசலின் விலை ஜூலை முதல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென். உள்நாட்டு பல்கலைக்கழகங்களின் வெற்றி மலேசியா கல்வி மையமாக உருவெடுக்கும் ஆற்றலை மெய்ப்பிக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2010 இன்றைய நாளில் 100 மேலான வரலாற்றை கொண்ட புடு சிறையின் சுவரின் ஒரு பகுதியை இடிக்கும் பணியை கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் DBKL நியமித்த குத்தகை நிறுவனம் தொடங்கியது. 300 அதிகம் நீளம் கொண்ட இந்த சிறையின் சுவர் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் ஜலன் ஹங்துவா ஜலன் ஹிம்பி சாலைகளை இணைக்கும் நிலத்தடி சாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இடிக்கப்பட்டது. இந்த சுவர் அங்கு தண்டனை அனுபவித்த கைதிகளால் வரையப்பட்ட சுவரோவியத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அஃது உலகின் மிக நீளமான சுவரோவியமாக அங்கீகாரம் பெற்றிருந்தது. சுவரின் கட்டுமான பணி 1891 பிப்ரவரியில் தொடங்கப்பட்டு 1892 ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவடைந்தது. அதற்கான செலவு 15,360.90.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று கிடாவில் இருந்து சம்சுதீன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவருடைய கேள்வி வசியத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இஸ்லாத்துல இந்த வசியத்து செய்யறது ஆகுமா, அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன? ஏன்னா இஸ்லாத்துல ஃபராயிட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது இல்லையா, அதை பற்றி தெளிவுபடுத்தும் மாதிரி கேட்டிருக்காரு.
2: அல்ஹம்துலில்லா, எல்லா பகலும் அல்லாஹ் சுபானு தாலா ஒருவனுக்கு வாழக்கூடிய இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் சுபானு தாலா நமக்கு பல நலவுகளை வச்சிருக்கிறோம். அதே போல நாம ஆற்ற வேண்டிய கடமைகள் நமக்கு நிறைய இருக்கும். சில நேரங்கள்ல வந்து அந்த கடமைகளை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். உதாரணமாக நம்ம நோய் வாய்ப்படக்கூடிய நிலை இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, சிலங்க வந்து உயிர் எழுதி வைப்பாங்க, சிலவங்க இந்த மாதிரி வசியத்து செய்வாங்க. அந்த வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம போயிடும். திடீர்னு மரணம் வந்துடும், ஒன்னும் சொல்ல

0: குடும்பத்தார் அல்லாதவர்களுக்கு வசியத்தை செய்யறது. குடும்பத்தார்கள்னு சொல்லும் போது நம்முடைய வாரிசுதாரர்களுக்கு இந்த வசியத்தை செய்ய முடியாது என்பதை நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அதாவது இந்த வசியத்தை என்ன சொல்லும் போது, ஒன்று வந்து ரத்த உறவு இல்லாத நிலையில, அதாவது நம்முடைய ஃபராய்டு சட்டப்படி வாரிசு இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலையில நம்ம வந்து வசியத்தை செய்யறோம். உதாரணமாக நமக்கு வந்து வியாபாரத்துல நம்மளோட தொடர்பு இருக்கும், சில நேரங்கள் நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க, வியாபாரத்துல ரொம்ப உதவியா இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். நம்ம எதுவும் சொல்லாம போயிட்டோம் சொன்னோம்னாக்கா என்ன ஆயிரும் சொன்னா சொத்துக்கள் எல்லாம் வாரிசுக்கு போயிரும். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில வசியத்தை செய்யலாம். நான் இறந்த பிறகு அதுல இருந்து ஒரு தொகையை அவருக்கு தனியா கொடுத்துருங்க, அவர் சொந்தமா வியாபாரம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி வசியத்தை செய்யலாம். அதே போல சில நேரங்களில் நம்ம இடத்துல வளர்ப்பு பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபராய்டு சட்டப்படி அவங்களுக்கு வந்து சொத்துரிமை இல்லை அவங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி நிலையில இந்த வசியத்தின் மூலமாக என்ன செய்யலாம், அவங்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வசியத்தை செய்யலாம். இதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் போது சொல்கின்றான், உங்களை ஒருவர் செல்வத்தை விட்டு சென்றால் அவருக்கு மரணம் நெருங்கும் போது பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் சிறந்த முறையில வசியத்தை செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஹஜ்ஜுடைய சமயத்துல சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் உரிமையாளருக்கும் அவரது உரிமையை வழங்கிவிட்டான். அதாவது மனைவிக்குரிய உரிமை இருக்கின்றது, கணவனுக்குரிய உரிமை, தாய் தந்தையர்களுக்கு உரிமை, இப்படி எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆனாலும் பல வசியத்தல்ல வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாரிசுதாரர்கள் எவருக்கும் வசியத்து செய்யக்கூடாது, வாரிசு அல்லாதவர்களுக்கு நீங்க வசியத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதே திரும்பியதில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரிங்க சார், யார் யாரெல்லாம் வந்து வசியத்து செய்யலாம்?
0: வசியத்து செய்யறவங்க வந்து பருவ வயதை பூர்த்தியானவராக இருக்கணும்.
1: சரி.
0: ரெண்டாவது புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்கணும். இன்னொன்னு வந்து சுய விருப்பத்தோட வசியத்தை செய்யணும்.
1: சரி.
0: யாரும் நிர்பந்திக்க கூடாது. வசியத்தை செய்யும் போது வாய் மூலமா சொன்னீங்கன்னா யாராவது ஒரு ரெண்டு பேரும் சாட்சிக்கு வச்சுக்கோங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் மறந்துடுவாரு சில நேரம், இல்ல அவர் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில நேரங்கள சுயநலத்துக்காக அதை வந்து செயல்படுத்தாம விட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து ரெண்டு சாட்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதியும் வசியத்தை செய்யலாம். என்றாலும் வாயால சொன்னாலும் சரி எழுதி வைத்தாலும் சரி அந்த வசியத்து வசியத்தை தான்.
1: வசியத்துல வந்து எத்தனை வகை இருக்கு?
0: நான்கு வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒன்றாவது வாஜிபான வசியத்து, ரெண்டாவது சுன்னத்தானது, மூன்று முஸ்தஹப், நான்கு ஹராமான வசியத்து.
1: சரி.
0: முதலாவது வாஜிபான வசியத்து அப்படின்னு சொல்லும் போது சில இடத்துல நம்ம வந்து சில அடமான பொருட்களை வச்சிருப்போம், அப்ப அந்த பொருளை ஒப்படைக்கணும். அப்ப நம்ம வந்து கண்டிப்பா மரணத்துக்கு முன்பாக ஒப்படைச்சிடணும். அப்ப இதை வசியத்து செய்யணும் பிள்ளைங்கடத்துல, இந்த மாதிரி இன்ன பொருள் இருக்கின்றது, இதை இன்னார் இடத்துல ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றது, இது வாஜிபான வசியத்து. அதே போல சில நேரங்களில் வந்து நாம தவறான முறையில அநியாயமாக மத்தவங்களுடைய பொருளை கூட எடுத்து வச்சிருப்போம், அந்த அநியாயம் செய்யக்கூடிய நிலை இருக்கும் சொன்னா அந்த நேரத்திலையும் கூட நம்ம இறக்கின்ற நேரத்தில் என்ன செய்யணும், வசியத்தை செஞ்சிடணும். இந்த மாதிரி இது வந்து என்னுடைய சொத்து இல்ல, இது இன்னாருடைய சொத்து, இதை நீங்க ஒரு இடத்துல ஒப்படைச்சிருங்க இந்த பொருளை அப்படின்னு சொல்லி இதை வசியத்தை செய்யணும். இதெல்லாம் வாஜிபான வசியத்து. அதே போல வந்து கடன் இருக்கின்றது, கடனும் வந்து கண்டிப்பா கட்டி ஆகணும். சில நேரங்கள் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, அப்ப அதை வந்து என்ன செய்யணும் சொன்னா அந்த கடைசி நேரத்திலேயாவது என்ன செய்யணும், அந்த சூழ்நிலை உண்மையை வந்து அவங்க மக்கள் இடத்துல சொல்லணும், வாரிசுதாரர்கள் இடத்துல இந்த மாதிரி இந்த இன்னார் இடத்துல நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த கடன் சொல்லும் போது கடைசி நேரத்தில் சொல்றது இல்ல, எப்பப்பெல்லாம் கடன் வாங்குறோமோ அப்பப்பெல்லாம் சொல்லிடணும். ஆமா சொல்லிடணும்,
1: நமக்கு மவுத் எப்ப வரும்னு தெரியாது.
0: ஆமா நிச்சயமா, ஆமா எந்த நேரம் மவுத் வரும்னு தெரியாது. அதனால வந்து இது மிக முக்கியம். நம்ம யார்கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டோம் சொன்னா நம்ம மனைவி இடத்துல சொல்லிடணும், இன்னார் இடத்துல இதை வாங்கியிருக்கேன், மக்கள் இடத்துல சொல்லிடணும், இன்னார் இடத்துல இதை வாங்கியிருக்கேன். அப்ப நம்ம இறந்து போயிட்டாலும் கூட என்ன செய்வாங்க, அவங்க அதை அடைக்கக்கூடிய வழிமுறைகளை அவங்க மேற்கொள்வாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ஹஜ்ஜி செய்யணும்னு நியத்து பண்ணிருப்போம், அப்ப நம்ம வசியத்தை செஞ்சுட்டு போகலாம், நான் மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு வந்து ஹஜ்ஜி பதால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அதை வந்து என்ன செய்யணும், வாரிசுதாரர்கள் கண்டிப்பான முறையில் அவருடைய செல்வம் இருக்கும் நிறைவேற்றணும். இது வந்து வாஜிபான வசியத்துகள். அதே போல சில நேரங்களில் குர்பானி கொடுக்குறது, குர்பானி சுண்ணத்து தான், ஆனா இருந்தாலும் கூட அவர் வந்து வசியத்தை செஞ்சிட்டாரு, அதுக்கான பொருளை பணத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த குர்பானியை அவருக்காக கொடுக்கணும்.
1: அது வாஜிபாயிருது,
0: வாஜிபாயிருது
1: செஞ்சதுனால.
0: ஆமா வாஜிபாயிருது. இன்னும் என்ன சொல்றாங்கனாக்கா, அந்த மாதிரி இறந்து போனவர் அவங்க குர்பானி கொடுக்கறது என்ன செய்யணும், அந்த இறைச்சிகளை எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்யணுமா, சதக்கா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி.
0: அவன் இது வந்து வாஜிபான நிலை இருக்கின்றது. அடுத்து முஸ்தஹப்பான வசியத்து இருக்கின்றது. அதாவது முஸ்தஹப்புன்னு சொன்னா வாரிசு இல்லாத உறவினர்கள், முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வளர்ப்பு பிள்ளைகள் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு மதரசாக்கள், மஸ்ஜிதுகளுக்கு, இந்த மாதிரியான வழிகள்ல வந்து நம்ம வந்து வசியத்து செஞ்சு போறது வந்து இது வந்து முஸ்தஹப்புன்னு சொல்லப்படுகின்றது. சுண்ணத்தான வசியத்தை அடுத்து பார்த்தோம்னா, அந்த பிள்ளைகள் வந்து சில நேரங்கள் வந்து மார்க்கத்தை விட்டு தூரமா இருப்பாங்க, தொழ மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, திக்ர் செய்ய மாட்டாங்க, பள்ளிவாசல போக மாட்டாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம பிள்ளைகளை அழைச்சு, நீங்க வந்து நான் இருக்கிற காலம் வரைக்கும் இப்படி இருந்தீங்க, இனிமேலாவது உங்களுடைய நிலையை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல நிலைக்கு நம்முடைய குடும்பத்தார்களை கொண்டு செல்வதற்காக செய்யக்கூடிய வசியத்து இது வந்து ஒரு சுன்னத்தான வசியத்தா இருக்கின்றது. இது நபிமார்கள் செஞ்ச வசியத்து. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே

0: நபிமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த வசியத்தை அல்லா தாலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அல்லா என்ன சொல்றானா, வவசா பிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன் அல்லாஹஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ராஹிமும் யாக்கூபும் தன் பிள்ளைகளுக்கு இதே வசித்து செய்தார்கள், என் மக்களே அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஆகவே அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்க, முஸ்லீம்களாக தவறவே நீங்க மரணித்து விட கூடாது அப்படின்னு சொல்லி செய்த வசியத்தை அல்லாஹ் தாலா சூரா அல் பக்ராவில 132 வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போல இன்னொரு வசனத்துல குறிப்பிடும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரண நேரத்துல அல்லாஹ் கேக்குறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இறப்பு நெருங்கிய போது நீங்க அவங்களுக்கு அருகில் இருந்தீங்களா? அவர் தம்முடைய மக்கள் இடத்துல கேட்டாராம், எனக்கு பின்னர் எதை நீங்க வழிபடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவனே பிள்ளைகள் சொன்னாங்களாம், அதாவது எங்களுடைய தந்தையாரான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோருடைய இறைவனுமாகிய அல்லாஹ் உறவனை தான் நாங்க வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன செய்தியும் அல்லாஹ் தாலா அதே சூரத்துல் பக்ராவில 133 வசனத்துல குறிப்பிடுகின்றான். அதே போல பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய உம்மத்துக்காக நிறைய வசியத்தை செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு வசியத்தை பார்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தரத்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தத்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாப் அல்லாஹ் வ சுன்னத்தி ரசூல் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களிடத்து ரெண்டு விஷயத்தை விட்டு சொல்றேன், நீங்க அதை பற்றி பிடிச்சீங்கன்னா நீங்க நிச்சயமாக வழி தவற மாட்டீங்க. ஒன்றாவது அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன், இரண்டாவது என்னுடைய வழிமுறை சுன்னத் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இது மாதிரி நபிமார்கள் வந்து நிறைய வசியத்துக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செஞ்சிருக்காங்க, தம்முடைய சமுதாய மக்களுக்கு உம்மத்துக்கு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நமக்காக நிறைய வசியத்தை செய்திருக்காங்க, உபதேசங்கள் செய்திருக்காங்க, அதை நம்ம செயல்படுத்த வேண்டியது நமக்கு கடமையாக இருக்கின்றது. அடுத்த ஹராமான வசியத்தை பார்த்தோம் சொன்னோம்னாக்கா, சில நேரங்களில் வந்து நம்ம வந்து தவறான முறையில செயல்படுத்துவதற்கு சில வசியத்தை செய்வாங்க. வாரிசுதாரர்கள் அல்லாதவர்களுக்கு, அதாவது நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, உதவி செஞ்சிருப்பாங்க நமக்கு வியாபாரத்துல, மரணிக்க நேரத்தில் என்ன சொல்லுவார்னாக்கா, இந்த பிள்ளைக்கு வந்து இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹராமான வசியத்தை, ஏன்னா அல்லாஹ் தடுத்தது. நம்ம அந்த மாதிரியான வசியத்துக்கள் இருந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ளணும். அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 60 வருடம் வரை அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நற்காரியங்களை செய்வாரு, பிறகு அவருக்கு மரணம் வரும் சமயத்துல அவர் தமது வாரிசுகளில் எவருக்காவது பாதிப்பு ஏற்படும் வகையில வசித்து செய்து விடுவார், அதனால அவர் வந்து நரகில் செல்வார் என்பதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு இந்த ஹதீஸ சொல்லக்கூடிய அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனத்துல சொல்றாங்க, அதாவது அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 12வது வசனத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது, எதை கொண்டு வசியத்து செய்யப்பட்டதோ அந்த வசியத்துக்கும் கடனுக்கும் கொடுத்த பிறகு மீதியில் 1/3 பாகத்தில் அவர்கள் அனைவரும் கூட்டாளி ஆவார்கள், ஆனால் அந்த வசியத்தை கொண்டு வாரிசுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவராக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட வசியத்தாகும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட வசனத்தை ஓதிவிட்டு சொன்னாங்க. இந்த செய்திய அபூ தாவூத் திர்மிதி கணந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கத நாம் பாக்குறோம்.
1: சரிங்க சார், இப்ப வந்து ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து வசியத்து செய்யறாங்க, என்னன்னா நான் இறந்த பிறகு நீங்க வந்து வேற யாரையும் கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி வசியத்து பண்றாங்க. இந்த வசியத்துடைய நிலைப்பாடு என்ன?
0: இந்த காலகட்டத்துல பார்த்தோம் சொன்னா நிறைய மக்கள் எல்லாம் விளங்கி வச்சிருக்காங்க, அதாவது என்னன்னா நாம இறந்து போயிட்டாலும் கூட தன்னுடைய கணவருக்கு ஒரு துணை வேணுமே கடைசி காலத்துல அப்படின்னு சொல்லி. அதே போல கணவன்மார்களும் என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலுமே மனைவிமார்களும் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்கிறாங்க, ஆனா அன்றைய காலத்துல நீங்க சொல்ற மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்றாலும் மார்க்கத்தில் வந்து அந்த மாதிரியான வசியத்துக்கள் செய்வதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து தன்னுடைய திருமறையில சொல்லிட்டான், அதாவது நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கலாம், 2 திருமணம் செய்யலாம், 3 திருமணம் செய்யலாம், 4 திருமணம் செய்யலாம். ஆண்களுக்கு நீதமான முறையில் நடக்க முடியாதுன்னு சொன்னா ஒன்றே போதுமானது என்று அல்லாஹ் சொல்றான். மனைவிக்கும் அதே போல அவங்களுடைய இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு என்ன செய்யலாம், அவங்க மறுமணம் செய்து கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரியான நிலை இருக்கும்போது நாம இறந்த பிறகு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வசியத்தை செய்வது என்பது மார்க்கத்துல வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு வசியத்தை அல்ல என்பதை நம்ம விளங்கிக்கணும்.
1: சரிங்க சார், இப்ப வந்து வசியத்தை செஞ்சாங்க, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அந்த வசியத்தை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஆயிருது அப்படின்னும் போது அதை மாற்றுவதற்கோ வேற ஏதாவது பரிகாரம் அதுக்கு ஏதாவது இருக்கா?
0: அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், அதாவது அந்த வசியத்தை செவியற்ற பிறகு யாராவது அதை மாற்றினால் அந்த குற்றம் அந்த மாற்றியவரே சாரும், அல்லாஹ் நன்கு செவியோருவனும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப மேற்கொண்ட வசனத்துல என்ன சொல்றான்னா, வசியத்து செய்யப்பட்டதோ அல்லது எழுதி தரப்பட்டதோ அதை அந்த வசியத்தை மாற்றுவதோ மறைப்பதோ அதுல கூடுதல் குறைவு செய்வதோ கூடாது என்பதை அறியலாம். ஆனாலும் சில வசியத்துக்களை மாற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. உதாரணமாக ஒருத்தர் மௌத்தாரத்துக்கு முன்ன சொல்லுவாரு, என்ன வந்து இன்ன இடத்துலதான் அடக்கம் செய்யணும், இன்னார் தான் என்ன குளிப்பாட்டணும், இன்ன ஆலிம் தான் என்ன தொலை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் சில நேரங்களில் வராது. அப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த வாரிசுதாரர்கள் என்ன செய்யலாம், அவன் கொண்டு அடக்கம் செய்யலாம். இந்த மாதிரியான சில சிறிய சிறிய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாற்றம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கின்றது. ஆனா அல்லாத நிலையில எந்த அளவுக்கு சரியத்துக்கு முரண் இல்லாத நிலையில இருக்கும் சொன்னா அதை நிறைவேற்றுவது நிச்சயமாக நமக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
1: சரிங்க சார், இப்ப வந்து ஒரு சூழ்நிலையில வசியத்தை செஞ்சிடறாங்க, அதுக்கு பிறகு வந்து யோசனை பண்றாங்க அவசரப்பட்டு இந்த வசியத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தானே செஞ்ச வசியத்தை தானே முறிக்கிறதுக்கு அனுமதி இருக்கா?
0: நிச்சயமாக அதுக்கு அனுமதி இருக்கின்றது. ஏன்னா அவர் தன்னுடைய விருப்பத்தை தானே வெளிப்படுத்துறாரு. ஆக அந்த நிலையில வந்து அவர் வந்து தான் எழுதிய வசியத்தை அவரே திரும்ப பெறுவதால அல்லது அதை மாற்றி விடுவதால அந்த வசியத்தை என்ன செய்யும், முதல் செஞ்ச வசியத்தை முறிந்துவிடும். அதே போல எவருக்கு அவர் வசியத்தை செஞ்சாரோ அந்த வசியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. ஒருத்தருக்கு வந்து இறந்து போயிருப்பாரு, முன்னாடி சொல்லியிருப்பா இவருக்கு என்னதை கொடுத்துருங்கன்னு. அப்ப கொடுக்க நேரத்தில் அவர் சொல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றாருல, அந்த நேரத்துல அந்த வசியத்தை முறிஞ்சிடும், அவர் எடுக்கலனா. அடுத்து வசியத்து செய்யப்பட்டவர், அதாவது வசியத்தை செஞ்சிட்டாரு இவருக்கு, வசியத்து செய்தவருக்கு அதாவது முன்னதா மரணம் வந்துருச்சு, வசியத்தை செஞ்சது ஹயாத்தா இருக்காரு, அப்ப அந்த நேரத்துல அந்த வசியத்தை முறிஞ்சிடும். அடுத்து வசியத்தை செய்தவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா, வசியத்தை வாங்குறவருக்காரு அவரு மனநிலை பாதிச்சிருச்சு, அப்ப அந்த மாதிரி நிலையில அவர் வந்து அதை ஏத்துக்க மாட்டாரு, அப்ப வசியத்தை முறிஞ்சிடும். அதே போல வசியத்தை செஞ்சிட்டாரு, அவர் வசியத்தை செஞ்ச பொருளோ அல்லது ஏதாவது பணமோ இது அழிஞ்சிருச்சு காணாம போயிருச்சு, அந்த மாதிரி நேரத்துல அந்த வசியத்தை முறிந்துவிடும். அடுத்து வந்து வசியத்தை செஞ்சவர் வந்து அந்த பொருள் வந்து அவருக்குரியதில்லை, வேற யாராவது உரிமையுடையது, அவர் வசியத்தை செஞ்சாருன்னு சொன்னா அந்த வசியத்தும் அந்த உரிமையுடைய உரிமை கோரினால் அந்த வசியத்தை முறிஞ்சிடும். அதுக்கு அடுத்து அந்த வசியத்தை செய்து ஒரு காலகட்டத்தை வச்சிருப்பாரு, இந்த நாளுக்குள்ளார அதான் சில சொல்லுவாங்க நான் நோய் வாய்ப்பிட்டு போறேன், நான் திரும்பி வருவனோ தெரியாது இல்லையா தெரியாது, திரும்பி வரலன்னா இதை அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் திரும்பி வந்துட்டாருன்னா அந்த வசியத்தை முறிஞ்சிடும். அதே போல சரியத்துக்கு மாற்றமாக ஒரு ஒரு வசியத்தை செய்தார்னு சொன்னால் அது முறிந்துவிடும். அடுத்து நிர்பந்தப்படுத்தி வசியத்தை எழுதினால், கட்டாயப்படுத்தி எழுதினாலும் அந்த வசியத்தை முறிஞ்சிடும். ஆக வசியத் என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. ஆக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மூணு விஷயங்கள் சொன்னாங்க, இறந்த பிறகும் நன்மை அளிக்கக்கூடிய விஷயத்த சொன்னாங்க, சதக்கா ஜாரியா சொன்னாங்க, அடுத்து பெற்றோர்களுக்கா துவா செய்யக்கூடிய நன்மக்களை பத்தி சொன்னாங்க, அடுத்து பலன் தரக்கூடிய கல்வியை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வசியத்தை செஞ்சுட்டு போனோம் சொன்னா நிச்சயமா அது நம்ம இறந்த பிறகும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆக கண்டிப்பான முறையில ஏதாவது உங்களுக்குன்னு சொல்லி நாளை மறுமைக்காக இந்த மாதிரியான நன்மையான வசியத்துக்களை செய்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இன்ஷால்லாஹ்.
1: சரி, நல்லது மிகவும் தெளிவாக வசியத்து அப்படின்ற தலைப்புல எழக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. ஜசாகல்லா. இன்ஷால்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லது அன்பான மின்னலஃபம் நேயர்களே, வசியத்து தொடர்பான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை ஜக்கீம் தகவல் @gmail.com என மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்ஷால்லாஹ் மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கிம்

0: மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்தது? எல்லாம் தந்தையர் தினத்தையொட்டி உங்களுக்காகவே சிறப்பாக பாடல்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த வேளையில பார்த்தோம்னா, தந்தையர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக சமூக ஊடகங்கள்ல ஒரு சின்ன காணொளி பதிவேற்றம் செய்திருந்தோம். விதவிதமான தந்தைகள் இருப்பாங்க, மூன்று தந்தைகள். அதுல உங்க தந்தை எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்ப ஒளிபரப்பையும் காண்பிக்க போறோம். அந்த மூன்று தந்தைகளை நீங்களே கேளுங்களேன்.
1: பெண் அப்படின்றது எதிர்பாலினம், அவ்வளவுதான். நமக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும். மனசுல அழுக்கு சேரவே விடக்கூடாது. 5 நிமிஷம் தனியா உட்காந்து பேசினேன்னு வச்சுக்கேன், ஃபுல்லா சுத்தமாயிடும்.
2: பிரச்சோதகம்
3: என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சொல்லு. இப்படி உண்மை இருந்தா எப்படி சொல்லு?
4: செய்யற வேலையில தான் மனசு கவனமா இருக்கணும், இல்ல எப்படிதான் கை நடுங்கும், எல்லாம் கொட்டும்.
0: இதுதாங்க அந்த மூன்று தந்தைகள். முதல் தந்தை ரொம்ப தோழன் மாதிரி நம்ம கூட பழகக்கூடிய அப்பா திரைப்படத்தில் வரும் சமுத்திரக்கணி மாதிரிய தந்தை. இரண்டாவது வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் வரும் பிரகாஷ் ராஜுடைய கதாபாத்திரம். அதாவது நம்முடைய மகனுக்கு நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. மூன்றாவது சொல்லவே தேவையில்லை, எம்டன் மகன். அந்த திரைப்படத்தில் நடிகர் நாசருடைய கதாபாத்திரம். அதாவது எதை நமக்கு நம்ம நல்லதா இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கடுமையாக தான் சொல்லுவாங்க. இதில் உங்கள் தந்தை எந்த மாதிரி இப்ப நீங்க அழைத்து எங்க கிட்ட சொல்ல போறீங்க? சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இல்லனா நீங்க நம்ம சமூக ஊடகங்கள் மூலமாகவும் கருத்தாகவும் தெரிவிக்கலாம். நாங்க அந்த கருத்தையும் ஒளிபரப்புல சொல்ல தவறமாட்டோம். அடுத்த பாடல் சித் ஸ்ரீராம் கொண்டு வராரு, டிக் டிக் டிக் திரையிலிருந்து. இது கூறும்

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு போய். அப்பா அப்பா,
2: தாயையும் முன்னில் கண்டே நண்பர்களே, வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: கத்துக்கிட்டோம்.
1: பெண் அப்படின்றது எதிர்பாலினம், அவ்வளவுதான். நமக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும். மனசுல அழுக்கு சேரவே விடக்கூடாது. 5 நிமிஷம் தனியா உட்காந்து பேசினு வச்சுக்கேன், சுத்தமாயிடும்.
2: என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சொல்லு. இப்படி உண்மை இருந்தா எப்படி சொல்லு?
3: செய்யற வேலையில தான் மனசு கவனமா இருக்கணும், இல்ல எப்படிதான் கை நடுங்கும், எல்லாம் கொட்டும்.
4: சொல்லுங்க, உங்களுடைய தந்தை எந்த வகை? அதுல
5: இதுல என் தந்தை டைப் 3,
4: அதாவது 3rd வகை. எம்டன் திரைப்படத்தில் வரும் நடிகர் நாசரை போன்றவர்னு சொல்றீங்களா? ஏன் அப்படி?
5: ஏனென்றால் அவரோட கண்டிப்பு வந்து ஆரம்பத்துல சிறு வயதில் கண்டிப்பு வந்து எம்டன் படத்துல வர நாசர் மாதிரி தான் இருந்துச்சு.
4: வயதாக கண்டிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்றீங்க.
5: அதே கண்டிப்பு இருக்குதான், ஆனா எனக்கு வயதாக அதோட கண்டிப்பினோட அர்த்தம் புரிய ஆரம்பிச்சு.
4: சரி, கண்டிப்பா தந்தைக்கு தந்தையர் தின வாழ்த்து சொல்லிட்டீங்க தானே?
5: சொல்லிட்டேன்.
4: கண்டிப்பா நீங்க பேசுறத தொடர்ந்து கேட்க போறாரு. நேர்களை நீங்களும் கேட்க போறீங்க கல்லூரி நிகழ்ச்சியில் 2:30 மேல. அடுத்து தங்கமீன்கள் திரையிலிருந்து ஒரு பாடல் இதோ.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனா, சரவாக் பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோஸ் இடையேயான உடன்பாடு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இவ்வேளை இரு நிறுவனங்களுக்கும் இடையேயான சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதன் மூலம் கூட்டரசு அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நன்மை அளிப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இருநாள் பயணமாக மலேசியா வந்தடைந்துள்ளார். இருநாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதை அவரது பயணம் நோக்கமாக கொண்டுள்ளது. குவாலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் முதலாம் முனையத்தில் இரவு 8:33 அவரை ஏற்றியிருந்த விமானம் தரையிறங்கியது. இவ்வாண்டு பிப்ரவரியில் தாரிக் பிரதமராக பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். தாய்மொழி குறித்த புரிதலை குறிப்பாக இளம் தலைமுறையினரிடையே வலுப்படுத்த வேண்டும் என்று ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் அடிக்கடி எழும் இனம், சமயம், அரசர், 3R தொடர்பான சிக்கல்களை தடுக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவது மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு கருவி மட்டுமல்லாமல் அது சமூகத்தை வடிவமைக்கும் அடையாளம், பாரம்பரியம் மற்றும் விழுமியங்களையும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்தில் ஈரான், கத்தார், அமெரிக்க பேராளர்களுக்கிடையிலான சந்திப்பு நடைபெறுகிறது. லெபனானில் சண்டை நிறுத்த ஒப்பந்தம், ஈரான் சொத்துக்கள் முடக்கம் தொடர்பில் கலந்துரையாட அவர்கள் சந்தித்துள்ளதாக ஐரிப் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த கூட்டம் தொடர்பான விரிவான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் 11 விவசாயிகளை சுட்டுக் கொன்றனர். சொந்த நிலங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை செலுத்த தவறியதற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் கூறினர். பயங்கரவாதிகள் இதற்கு முன் விவசாயிகளின் உறவினர்களை கடத்தி பிணைப்பணம் கோரியதாகவும் தெரிவித்தனர். மத்திய மற்றும் வடகிழக்கு நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் மற்றும் குண்டர் கும்பல் உறுப்பினர்களின் அட்டூழியம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: பெண் அப்படின்றது எதிர்பாலினம், அவ்வளவுதான். நமக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும். மனசுல அழுக்கு சேரவே விடக்கூடாது. 5 நிமிஷம் தனியா உட்காந்து பேசினேன்னு வச்சுக்கேன், ஃபுல்லா சுத்தமாயிடும்.
1: என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சொல்லு. இப்படி உண்மை இருந்தா எப்படி சொல்லு?
2: செய்யற வேலையில தான் மனசு கவனமா இருக்கணும், இல்ல எப்படிதான் கை நடுங்கும் எல்லாம் கொட்டும்.
3: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, கல்லூரி நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக இந்த ஒரு சிறப்பான ஒரு காணொளி இந்த தந்தையர் தினத்தையொட்டி சமூக ஊடகங்களில் நம்ம பதிவேற்றம் செய்திருந்தோம். அதுல நிறைய பேர் 3 3 3 அப்படின்ற எண்ணெய் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. பல தந்தைகள் வந்து தங்களுக்கு வந்து இந்த எம்டன் மகன் திரைப்படத்தில் வரும் தந்தையை போலதான் இருக்காங்க. இருந்தாலும் கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணமும் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆனா இதற்கு மாறாக என்னுடைய தந்தை முதல் எண்ணில் உள்ள நடிகர் சமுத்திரகாணி மாதிரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவர்கிட்டயே பேசலாம் வாங்க.
4: நான் வந்து என் பெயர் வந்து ஸ்ரீ சர்வி. நான் வந்து பேரா பகல் சைடுல இருந்து பேசுறேன்.
3: ஸ்ரீ சர்வின் வணக்கம், சொல்லுங்க உங்க தந்தை எந்த வகை?
4: என்னோட தந்தை வந்து ஃப்ரெண்ட்லி டைப், நல்லா பேசுவாரு, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, ஃப்ரெண்ட்லியாவே இருப்பாரு, சிரிச்சு பேசிட்டு அப்படிதான் இருப்போம் நம்ம.
3: அப்படியா, அவரோட பெயர்?
4: அவரோட பேர் வந்து ஸ்ரீபாபு.
3: ஸ்ரீபாபு
4: அப்பா பாடின பாட்டு ஒண்ணு இருக்கு, அது ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமா? அப்பாவுடைய பாட்டு உசுருக்குள்ள உசுருக்குள்ள, அது போட முடியுமா?

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். ஸ்ரீஷர்வின் அவரோட தந்தைக்காக தந்தை பாடின பாடலே கேட்டிருந்தாரு. கண்டிப்பா நல்ல ஒரு தந்தையர் தினமா இருந்திருக்கும் அவருக்கு. சரிங்க, இது கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம். இந்த வாரம் யார் யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதே நீங்க டிக்டாக் நேரலை வாயிலாக கண்டு களிக்கலாம். சரி, இவங்களை வரவேற்று யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பதற்கு முன்பாக இன்றைய அங்கத்தின் பெயரை கேட்டலாமா?
1: சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாக்கணும் நீங்க யாரு, வாங்கல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்க.
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சசிகுமார்
2: சொல்லுங்கண்ணே.
0: வணக்கம் சசிகுமார். நடுவுல உட்கார்ந்துருக்கீங்க, அதுவும் இந்த ஸ்பெயின் அணியின் ஜெர்சி எல்லாம் அணிஞ்சிட்டு. அதனால நீங்க தான் சொல்லணும் யாரு நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கீங்க.
2: வணக்கம்ண்ணே, என் பேர் வந்து சசிகுமார். நான் யூபிஎம்ல படிக்கிறேன். யூபிஎம் நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன்.
0: ஆஹா, ரொம்ப தனித்துவமான ஒரு பட்ட படிப்புனே சொல்லலாம். வேளாண்மை பொறியியல்
2: வேளாண்மையா எனக்கு தெரியல.
0: வேளாண்மை, விவசாயம்,
2: விவசாயம்,
0: அக்ரிகல்ச்சர் அப்படின்ற அந்த ஒரு துறையை நம்ம வேளாண்மைன்னு குறிப்பிடலாம், விவசாயம்னு குறிப்பிடலாம். தெரிஞ்சிருச்சா?
2: இப்பதான் தெரியுது.
0: அப்ப அடுத்த முறை வெளியே போகும்போது சொல்லுங்க, இந்த பெயரை சொல்லி சொல்லுங்க, இந்த பட்டப்படிப்பு
2: படிக்கிறேன்னு.
0: வேளாண்மை,
2: வேளாண்மை,
0: வேளாண்மை, வேளாண்மை. சரி சொல்லுங்க, இந்த ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கான காரணம்?
2: காரணம் பார்த்தா காரணம் இல்ல,
0: காரணமே இல்ல, அதுதான் காரணம்.
2: எப்படின்னா நான் இதுதான் படிக்கணும்னு முடிவு பண்ணி போனேன். ஒரு இதுல சும்மா அப்ளை பண்ண கிடைச்சிச்சு, இதையே நான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன்.
0: ஏன்னா இது வரைக்கும் அந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்த பங்கேற்பாளர்கள் யாருமே இந்த துறையில படிப்பவர்களை நான் பார்த்ததே இல்ல. அப்ப நீங்க தான் முத முதல்ல வந்திருக்கீங்க இந்த வேளாண்மை துறையில இருந்து. அப்ப நீங்க சொல்லணும் உங்க பட்டப்படிப்பை பற்றி. இது எதை பற்றி நீங்க படிப்பீங்க, உங்களுடைய வருங்கால வாய்ப்புகள் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு அமையும், இதை பற்றி எல்லாம் நீங்க சொல்லலாம்.
2: ஸோ நான் முதல் வந்து இது நான் ஃபைவ்ல வந்து நான் சயின்ஸ் பத்தே ஒரு சப்ஜெக்ட் நான் படிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மெட்ரிக் ட்ரை பண்ண, மெட்ரிக் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் யூபிஐ அப்ளை பண்ணும்போது டிப்ளமால இருந்து நான் இந்த ஒரு கோர்ஸ் நான் அப்ளை பண்ணேன். அப்ப எனக்கு யூபிஎம் வந்து சரவால் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இங்க செட்டாங்க தான் இருக்கு நினைச்சு அப்ளை பண்ணேன். அப்ப கிடைச்சோன்னே பார்த்தா யூபிஎம் பின்துளு சரவான்னு போட்டுருந்துச்சு. அப்பதான் வச்சு சரவால் ஒரு யூபிஎம் இருக்கு போல, அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணா லேட் ஆயிரம் சொல்லிட்டு நான் சரி அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு நான் படிக்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு அந்த டிப்ளமாவும் இதுதான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் தான் படிச்சேன். ஸோ டிகிரியும் நான் அதையே எடுத்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அதை.
0: சரி சரி, எதிர்கால வாய்ப்புகள் எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் வருங்காலத்துல?
2: எதிர்கால வாய்ப்புனா எப்படின்னா இப்ப எஸ்டேட் மேனேஜர், ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த ஃபார்ம், இந்த ஆயில் பாம்ப் பிளான்டேஷன்ல வேலை செய்யறது, ஸோ அங்க அந்த எஸ்டேட் மேனேஜ் பண்றது, இந்த ஃபீல்ட் மேனேஜ் பண்றது, அந்த மாதிரி வேலையப்புக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அதுவும் மலேசியால வந்து ஆயில் பாம்ப் நிறைய இருக்கனால ஒரு சுலபமா வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குனாலதான்
0: வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
2: அதனாலதான் சரி நானும் இதே நான் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கேன்.
0: சரி, ஒரு தனித்துவமான படிப்பு, உங்க எதிர்காலமும் தனித்துவமா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த ஆளுக்கு செல்லலாம். வணக்கம் நவீன். அர்ஜென்டினா அணியின் ஜெர்சியோட வந்திருக்கீங்க. வாமோஸ் அர்ஜென்டினா. சரி சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க.
3: வணக்கம் அண்ணே.
0: வணக்கம்.
3: என் பெயர் நவீன், தகப்பன பெயர் காளியப்பன். சோ நானும் வந்து புத்ரா பல்கலைக்கழகத்திலிருந்து தான் வருகிறேன். ஸோ நான் படிக்கிற கோர்ஸ் வந்து ப்ரொசஸ் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங்,
0: அதாவது உணவை பதப்படுத்தும் மற்றும் அந்த தொழில்நுட்ப பொறியியல் அப்படின்னு சொல்லலாம்.
3: ஆமாண்ணே.
0: இந்த ஒரு துறையில எதை எதை பற்றிலாம் நீங்கள் கற்பீங்க?
3: இந்த துறையிலண்ணே மெயினாக வந்து ஒரு உணவை எப்படி தயாரிக்கிறாங்க, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி பேக்கேஜிங் வரைக்கும், அன்டில் ஸ்டார்டிங்லேருந்து அன்டில் பேக்கேஜிங் வரைக்கும் நாங்கள்
0: படிப்போனேன். இதோட இந்த எதிர்கால வேலை வாய்ப்புகள்லாம் எந்தெந்த துறையில் சார்ந்ததாக இருக்கும்?
3: இதோட வாய்ப்புகள்னு முக்கியமாக உணவுத்துறையினு. ஏன்னா உணவு என்கிற ஒரு விஷயம் வந்து மலேசியாவில் வந்து
0: பாருங்க, இந்த செயற்கை நுண்ணறிவினால் வந்து அழிக்கவே முடியாத ஒரு விஷயம் இந்த ஒரு உணவு துறைன்னு சொல்லலாம். சரி, ரொம்ப நன்றி நவீன், தொடர்ந்து பேசுவோங்க கூட. அப்புறம் நம்ம கூட மூன்றாவதா தமிழ் இணைந்திருக்காரு. வணக்கம் தமிழ்.
4: வணக்கம்.
0: வணக்கம், அறிமுகப்படுத்திங்க நேயர்களுக்கு உங்களை.
4: என்னோட பேரு தமிழரசன், அப்பா பேர் சரவணன். நானும் யூபிஎம்ல இருந்து தான் வரேன். நான் படிக்கக்கூடிய கோர்ஸ் வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங்,
0: ரசாயன பொறியியல். இதை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கு காரணம்?
4: நானும் தேர்ந்தெடுத்ததுக்கு அவ்வளோ பெரிய காரணம்லாம் இல்லை. மெட்ரிக் முடிச்சு யூபி அப்ளை பண்றப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லி.
0: இன்றைய கல்லூரியோட தலைப்பு என்ன தெரியுமா? காரணமே இல்லாத கல்லூரி சொல்லுங்க.
4: அப்புறம் எங்க அண்ணனும் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான், ஸோ வந்துட்டு ஸோ அவர் மாதிரியே ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நானும்
0: அண்ணன் வழியில் தம்பி. இப்ப இந்த ஒரு பட்டப்படிப்பை நீங்க காரணம் இல்லாம தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆனா இப்ப நீங்க கல்வி பயிலும் போது உங்களுக்கு சில சில விஷயங்கள் படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? அது வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணும்?
4: ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஒன்னு தெரிஞ்சது வந்துட்டு மேத்ஸ் நிறைய இருக்கும். ஸோ வந்துட்டு எனக்கு மேத்ஸ் நிறைய இருக்கனால ஓகே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு படிக்க.
0: கண்டிப்பா பிடிச்சிதான் படிக்கிறீங்க காரணமே இல்லாம இருந்தாலும். சரி, இன்று தந்தையர் தினம் இல்லையா, அதோட சேர்ந்து ரொம்ப பரபரப்பா நம்ம உலக கிண்ண போட்டியும் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் நிறைய பேச போறோம். நம்ம பேசுவதற்கு முன்பாக ஆரம்பித்தார் இல்லையா நம்ம சசிகுமார், அவர்கிட்டயே அவரோட விருப்ப பாடல் ஒன்றை கேட்கலாம். பாட்டை கேட்டுட்டு நிறைய பேசலாம்.
2: இப்ப பாடல் இது ராவணம் படத்துல இருந்து கோடு போட்டா பாட்டுன்னு.
0: ஏன் இந்த பாடல்
2: பாட்டு பிடிக்கும் கேட்டிருக்கேன்.
0: சரி, இன்னொரு தடவை கேட்கலாம்.
2: ஓகேண்ணா.

0: மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். நம்ம சசிகுமாருடைய விருப்ப பாடலை கேட்டோம். நம்ம டிக்டாக் நேரலையில பார்த்தோம், நேயர்கள் எல்லாரும் கேப்டன் நவீன் கேப்டன் நவீன் அப்படியே நெருப்பா அள்ளி விடுத்துட்டு இருக்காங்க. நவீன், உங்களுடைய அந்த பல்கலைக்கழகத்தில் இயங்கும் அந்த இந்திய கார்பந்து அணியின் கேப்டன் நீங்க தானா?
1: ஆமாண்ணே.
0: சொல்லுங்க, இந்த பயணம் எப்படி தொடங்குனுச்சு?
1: நான் இந்த பயணம் 2023 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப வந்து என்னுடைய பல்கலைக்கழகம் வந்து அசுரன் சாம்பியன்ஷிப் 1.0 ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் செஞ்சாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஆஸ் அ ஹோஸ்ட் எங்க பல்கலைக்கழகம் கழகம் வந்து, அதாவது நாங்கள் புத்திர டிராவிலியன்ஸ் ரெண்டு டீம் அனுப்புவோம், ஏன்னா நம்ம தான் ஹோஸ்டா இருக்கிறோம். ஸோ அப்பதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து அப்போ உள்ள கேப்டன் மிஸ்டர் பிரா விஷ்ணு, அவர் தான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பி புத்திரா விடியன்ஸ் பிக்கு வந்து கேப்டன் ஆக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அங்கிருந்து படிப்படியா ஏக்கு முன்னேறி அப்படியே முடிச்சது தான்.
0: சரி சரி, இல்லை நம்ம சசிகுமார் வந்து சொடக்கு எடுக்கிறாரு, ஆனா அவருக்கு தெரியாது போல சொடக்கெடுத்தா கூட விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சொடக்கு மேல சொடக்கு போடுங்க நீங்க. சரி சொல்லுங்க, நீங்க அந்த புத்ரா டிராவிடியன்ஸ் உங்களுடைய கார்பந்தாணியின் நீங்க இருவரும் வந்து அதுல இப்ப விளையாட்டாளர்களா

0: உங்களுடைய அந்த பயணம் எல்லாம் எப்படி தொடங்குனுச்சு?
1: நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்தோடனே தான் நான் ஜாயின் பண்ணேன்.
2: எப்படி
0: இருக்கு இந்த முதல் வருட அனுபவம் உங்களுக்கு இந்த அணியோட?
2: ஃபர்ஸ்ட் டைமே நம்ம போயிட்டு ஒரு தேர்ட் பிளேஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வரைக்குமே எங்க டீம்மேட்ஸோட தோத்தாலும் ஜெயிச்சாலும் ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லாமே லைக் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன்.
0: கேப்டன் எப்படி உங்களை கடினமா பேசுவார ஏதாச்சும் தோற்றால் இல்ல அன்பா நடந்து
2: பொறுத்து இருக்கு?
0: பொறுத்து இருக்கு. எப்படி கேப்டன், நீங்க வந்து நேர்காணலுக்கு வரும்போது ஒரு முதல் வருடம் பயிலும் ஒரு நபரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரோ தமிழ்?
3: அப்படியும் சொல்லலாம்,
0: அப்படியும் சொல்லலாம்.
3: ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து, அதுல இவர் கொஞ்சம் தனித்துவமான.
0: என்ன தனித்துவம் இருக்கு அவர்கிட்ட சொல்லுங்க.
3: இவருடைய வேகமும் விவேகமும்.
0: நான் கூட முடின்னு சொல்லிருக்கேன், பார்க்கும் போது தெரியுது. சில நிறைய கார் பந்தாட்ட வீரர்கள் அப்ரோன் தானே சொல்லுவாங்க, அந்த ஒரு சிகை அலங்காரத்தை. சரி, நிறைய வீரர்கள் இருந்தாலும் ஒரு தனித்துவமா தெரியறாரு நம்ம தமிழ். சரி, வாழ்த்துக்கள் மூவருக்கும். இன்னும் மென்மேலும் பல வெற்றிகளை உங்கள் அணி புத்ரா டிராவிடியன்ஸ் அவங்க வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த அங்கத்தோட பெயர் என்னன்னு
4: பார்த்துடலாமா?
0: பயப்படாம சொல்லணும், அதுதான் வந்து இந்த அங்கத்தின் பெயர். சரி, ஒரு கேள்வி இருக்குங்க உங்கள்ட்ட, அந்த கேள்வி நான் ஒளிபரப்பியே நான் காண்பிக்கிறேன், அதற்கு பிறகு வந்து நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம்.
5: உனக்கு யாரு மாதிரி ஆகணும்னா சார்?

0: என்ன கேள்வி நீ விளங்குனுச்சா? விளங்குனுச்சா இல்லையா? விளங்கல. இப்ப நான் திரும்ப சொல்லட்டா, உனக்கு யார் மாதிரி ஆகணும்? ரொனால்டோ மாதிரி ஆகணுமா, மெஸ்ஸி மாதிரி ஆகணுமா? பதில் என்ன சொல்லுவாரு அந்த சிறுவர்? அதுதான் கேள்வி. இது வந்து கார்பந்தாட்ட வீரர்களால் மறக்கவே முடியாத ஒரு வசனம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு மெஸ்ஸி மாதிரி ஆகணுமா, ரொனால்டோ மாதிரி ஆகணுமா, அது கேள்வி இல்ல. எந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவு இந்த உலக கிண்ணத்துல?
1: எனக்கு வந்து ஸ்பெயின்.
0: அதற்கு காரணம் ஏதாவது ஒரு அந்த அடித்தளம் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு சம்பவத்தினால நான் ஒரு ஸ்பெயின் நாட்டு ரசிகர் ஆயிட்டேன்.
1: காரணம்னா 2010 நான் முதல் வேர்ல்ட் கப் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப ஸ்பெயின் வந்து வின் பண்ணாங்க.
0: ஆமா.
1: சோ அதுல இருந்து நான் ஸ்பெயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் சப்போர்ட் பண்ற அவரு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல இருந்தே அவனுக்கு யாரும் ஜெயிக்கிறது இல்ல வேர்ல்ட் கப். இப்ப இந்த வருஷம் ஜெயிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: ஏன் நீங்க இந்த வருடம் வேற அணிக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிக்க கூடாது? நம்ம பாக்கலாமா ஒருவேளை நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுனாலதான் அவங்க தோக்குறாங்களா அப்படின்னு நம்ம சரி
1: நான் விட மாட்டேன். 2010 ஆரம்பிச்சதே அப்படி போட்டோன்னு வச்சிருக்கேன்.
0: ஆனா உங்க பெயர் வைத்து பார்க்கும்போது நீங்க அர்ஜென்டினாக்கு தானே சப்போர்ட், அர்ஜென்டினாக்கு தானே உங்க ஆதரவு தெரிவிக்கணும். உங்களுடைய இந்த இன்ஸ்டாகிராம் பயனர், அவருடைய பயனர் பேர் என்ன தெரியுமாங்க? கூன் சசி. அது என்ன கூன் யோசிக்கிறீங்களா? கூன் செர்ஜியோ அகுவரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு, அர்ஜென்டினா அன்னைக்கு விளையாண்டவர். அவர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விளையாட்டாளரா?
1: கிளப்ல இருந்து எனக்கு மென் சிட்டி பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து மென் சிட்டி கேம் தான் பார்த்து நான் வளர்ந்தேன். சொல்ல முடியாது, ரொம்ப பார்த்து. அந்த
0: 93rd நிமிடத்துல செர்ஜியோ அகுவரோ கோல் புகுத்தி மான்செஸ்டர் யுனைடெட் அணிய வந்து வீழ்த்தினாரு. நான் வந்து ஒரு யுனைடெட் ரசிகர்,
1: சாரி.
0: அந்த வீழ்த்தினது வந்து என்னையே வீழ்த்தினது. நான் தொலைக்காச்சு அடைச்சிட்டு அப்படியே உள்ள போனது இப்பவும் ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள்ட்ட அன்பா தான் நடந்தேன். சரி, அடுத்ததா நம்ம வாமோஸ் அர்ஜென்டினா பட்டையை கிளப்பி கொண்டு இருக்கோம். நம்ம அர்ஜென்டினா அணியின் ரசிகர் ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, நீங்க ஒரு அர்ஜென்டினா ரசிகரா?
2: அர்ஜென்டினா ரசிகர் நான் இல்லனே, நான் வந்து நான் ஒரு ஜெர்மனி ரசிகர்.
0: அப்புறம் எதுக்கு அர்ஜென்டினா அணியோட?
2: ஜெர்மனிக்கு அடுத்தது அர்ஜென்டினான்னு.
0: அப்ப நீங்க அந்த அணியோட ஜெர்சி அணிஞ்சிட்டு வந்திருக்கணும்.
2: சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால ஜெர்மனி ஜெர்சி கிடைக்கல.
0: என்னப்பா சட்டை இல்லைன்னா இதெல்லாம் நியாயமா இருக்கா? சரி சொல்லுங்க.
2: நான் இப்ப அர்ஜென்டினான்னு ஒத்துக்கிட்டேன்னா அப்ப என் நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும் நான் ஜெர்மனி ரசிகர்.
0: நீங்க ஜெர்மனி ரசிகர்
2: தான்.
0: என்னன்னா இந்த கடந்த இரண்டு உலக கிண்ணங்களாக அவங்க குழு சுற்றிலே வெளியாயிட்டாங்கன்னு அது கொஞ்சம் வருத்தம் இருக்கா உங்களுக்கு?
2: கண்டிப்பா இருக்கு,
0: கண்டிப்பா இருக்கு. ஏன் அவங்களால முன்னேற முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கடந்த இரண்டு உலக கிண்ணங்களில்
2: அதுதானே ஒரு அணினா வெற்றி தோல்வி இருக்கதான் செய்யும்.
0: அது தெரியும்பா. ஆனா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆளுமை, அவர் நம்ம பெயர் குறிப்பிட வேணாம். அவர் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பெயர் குறிப்பிட வேணாம், அதனால தெரிஞ்சாலும் நீங்க குறிப்பிடாதீங்க. எந்த ஆளுமைன்னு சொல்ல வேணாம், நான் சொல்றேன். கார்பந்து என்பது ஒரு விளையாட்டு. அதாவது 22 கார்பந்தாட்ட வீரர்கள் வந்து பந்தை வந்து துரத்தி துரத்தி ஓடிட்டே இருப்பாங்களாம். கடைசியில வந்து ஜெர்மனி தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பல அவர் யார் சொன்னார்னு உங்களுக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல, ஒருத்தர் சொன்னாரு அந்த காலத்துல ரொம்ப பிரபலம். ஆனா கடந்த இரண்டு உலக கிண்ணங்களா அது நடக்கிறதே இல்லையே. இந்த வருடம் நடக்கும்ன்றீங்க?
2: இந்த வருடம் நடக்கும். கடந்த ரெண்டு மேட்சும் வந்து கிடைக்கிற டீம் எல்லாம் ஜெர்மனி சாத்திக்கிட்டு தான் இருக்காங்க.
0: ஆமா, சாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பெரிய ஒரு கோல் கணக்குல வீழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஜென்ஜியோட மொழியில அர்த்தம் இல்ல. அவங்க வந்து 32nd குழு சுற்றுக்கு
2: முன்னேறிட்டாங்க.
0: இந்த முறை அது வந்து தகர்ந்துருச்சு. ஆனா பாப்போம் இதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்து வந்து இந்த ஜெர்மனி அணியின் ஜெர்சியே அணிந்து நம்ம தமிழ் வந்திருக்காரு, நீங்க சொல்லுங்க தமிழ்.
3: நான் ஆக்சுவலா ரெண்டு டீம் சப்போர்ட் பண்றேன் இந்த வேர்ல்ட் கப்ல. ஒன்னு வந்து ஜெர்மனி, இன்னொன்னு வந்து பிரேசில்.
0: சொல்லுங்க அதற்கான காரணம்.
3: பிரேசில சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு நான் ஒரு தீவிர நெய்மார் ஃபேன் சின்ன வயசுல இருந்து.
0: ஆஹா, எப்போதும் பெண்கள் தான் நெய்மார் ஃபேன் சொல்லுவாங்க. முதல் முறையா ஒரு ஆண் சொல்லி நான் கேள்விப்படுறேன். நீங்க ஒரு நெய்மார் ஃபேன், நெய்மார் ரசிகர்.
3: ஆனா வந்துட்டு போன வேர்ல்ட் கப் வந்துட்டு ரொம்ப சேடா முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் தெரியும். இந்த வேர்ல்ட் கப் வச்சா ட்ரை பண்ணுவோம் அதுக்காக.
0: சரி, கண்டிப்பா இவங்கெல்லாம் இந்த இந்த அணிக்கு தான் ஆதரவை தெரிவிக்கிறாங்க. நான் ஒரு அர்ஜென்டினா ரசிகர், அதோட சேர்த்து நான் இங்கிலாந்துக்கும் அவர் மாதிரி இரண்டு அணிகளுக்கு வந்து என்னோட ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்கேன் இந்த உலக கிண்ணத்துல. பாப்போம் யார் ஜெயிப்பான்னு. ஆனா அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம வரப்போறோம். அதன் பிறகு நம்ம உலக கிண்ணத்தை பற்றி நிறைய பேச போகின்றோம். தந்தையர் தினம் வேற இருக்கு இல்லையா, அதனால ஒரு சிறப்பான அங்கம் நடந்தேற போகின்றது இன்றைய கல்லூரி நிகழ்ச்சியில். நம்ம நவீனோட விருப்ப பாடலை கேட்டுடலாம். என்ன பாடல் நவீன் விரும்பி கேட்க போறீங்க? ஆஹா, சாய் அபயங்காரோட ரசிகரா நீங்க? சாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் இவர் வந்து ஒரு ஜென்ஜி தலைமுறையை சேர்ந்தவர் தான். அதனால அந்த பாடலை கேட்கலாம். சாய் அபயங்கார் மற்றும் கானா முத்து கொண்டு வராங்க இதோ.

0: மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்திலிருந்து புத்ரா டிராவிடியன்ஸ் கார்பந்த அணியிலிருந்து மூவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்றைய கல்லூரி நிகழ்ச்சியில உலக கிண்ணத்தை பற்றி இன்றைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு உலக கிண்ணத்தை பற்றி மட்டுமே பேச முடியாது இல்லையா, ஏன்னா இன்னொரு முக்கியமான நாள் இல்ல. என்ன நாள் சசி?
1: தந்தையர்
0: தினம் இன்று. அதனால வாழ்த்துக்களா என்கிட்ட
1: சொல்றீங்களா?
0: சொல்லலாம் வாழ்த்துக்கள், ஏன்னா எதிர்காலத்துல தந்தை ஆகணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. உங்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். சரி, இன்று வந்திருக்கிற எல்லாருடைய தந்தை கிட்டையும் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுதான் இந்த மூன்றாவது அங்கம். எப்போதும் வாங்க விளையாடலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு அங்கமா தான் இருக்கும். இன்னைக்கு தந்தையர் தினம்னால உங்க தந்தை கிட்ட எல்லாம் பேச போறோம். என்னன்னா, உங்களை முதல்லயே வந்து ஒரு ஒருத்தரா நான் வெளியே அனுப்பி அவங்க தந்தை கிட்ட பேசியிருந்தேன். முதல்ல வந்து நம்ம தமிழுடைய தந்தை கிட்ட தான் பேச போறோம். பேசிடலாமா? பேசிட்டா அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். சரி, வணக்கம். இப்ப நம்ம கூட தமிழரசனோட தந்தை திரு சரவணன், தமிழரசனின் தந்தை திரு சரவணன் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஐயா, நம்ம தமிழரசனை வெளியே அனுப்பியாச்சு, அதாவது உங்க கூட நாங்க பேசுறது அவருக்கு கேட்க கூடாதுன்னு ஒரு இன்ப அதிர்ச்சி அவருக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். சரி, ஒரு விஷயம் கேட்கணும். அதாவது தமிழரசன் பிறந்தப்ப நீங்க அவரை ஏந்தி இருப்பீங்க இல்லையா, இதை பற்றிலாம் அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு நாள்ல என்ன நடந்திருக்கும்னு எங்க கிட்ட சொல்ல முடியுமா? அதை இன்ப அதிர்ச்சியா அவருக்கு ஒளிபரப்பி காண்பிக்க போறோம் நாங்க.
2: ஆமா, அவரு பிறந்து கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தோம். அப்ப வந்து அந்த அன்னைக்கு வந்து எங்க மாமா கேரள இருந்து வந்திருந்தாரு. அவருதான் வந்து முத சீனி தனியா அவருக்கு.
0: நீங்க ஏந்தினப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: சந்தோஷமா தான் இருந்துச்சு.
0: எத்தனாவது மகன் அவர் உங்களுக்கு?
2: அவரு மூணாவது.
0: மூன்றாவது மகன். அவர்கிட்ட ஏதாவது பிடித்த ஒரு விஷயம், மற்ற மகன்களிடம் இல்லாத ஒன்று அவர்கிட்ட ஒண்ணு இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? தந்தையர் தின வாழ்த்து. கொஞ்ச நேரம் இருங்க, தமிழரசனை உள்ள கூப்பிடுறேன். கூப்பிடுங்க அவரை.
3: ஹலோ பா,
2: சொல்லியா?
3: ஹேப்பி பர்த்டே பா.
2: ரொம்ப நன்றி.
0: என்னப்பா மொட்டை ராஜேந்திரன் மாதிரி பேசிட்டு இருக்க?
2: அவர் அப்படிதான், ரொம்ப பேச மாட்டாரு.
0: ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப பேச மாட்டாரு. ஆனா கல்லூரிக்கு வந்திருக்கீங்க நீங்க. சரி, இன்னைக்கு அவரை பேச வச்சிடறேன். திரு சரவணன் அவர்களே, பேச வச்சிடலாமா இன்னைக்கு தமிழ்ல? தமிழ், அப்பாவை பத்தி சொல்லுங்க கொஞ்சம்.
3: அப்பாவை பத்தி சொல்றதுக்குன்னா, நீங்க முதல் மூணு டைப் கேட்டீங்களே.
0: ஆமா.
3: சோ அவர் வந்து மூணு டைப்லயும் பாதி பாதி பாதி
0: பாதி பாதி இல்ல, 33 விழுக்காடு.
3: சோ வந்துட்டு அவரு நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பாரு, நாங்க சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா. அப்ப வந்து எம்டன் வெளியே வந்துருவாரு.
0: வெளிவர்ற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுவீங்க போலயே, அதான் சொன்னாரு ரொம்ப பிடிவாதம்னு.
3: கொஞ்சம் பிடிவாதம்.
0: எத்தனை அண்ணன் தம்பிகள் உங்களுக்கு?
3: எனக்கு மொத்தம் 4 அண்ணன் தம்பி, 3 அண்ணன் தம்பி, 1 அக்கா.
0: அப்ப இந்த இத்தனை பேர்ல வந்து உங்க அப்பாவுக்கு அதிக விருப்பமான ஒரு மகன் இல்ல மகள்னா யாரு?
3: கண்டிப்பா அக்கான் தான் சொல்லுவேன்.
0: அப்ப நீங்க 4 பேரும் அவுட்டா?
3: அப்படியும் இல்ல, அம்மா இருக்காங்களே.
0: சரி, இருந்தாலும் உங்க தந்தை ரொம்ப சிறப்பாவே பேசினாரு. அடுத்து நம்ம சசிகுமாரோட தந்தை கிட்ட பேச போறோம். பேசிடலாமா? அடுத்து நம்ம கூட நம்ம சசிகுமாருடைய தந்தை திரு கார்த்திகேசு இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா.
4: வணக்கம். வணக்கம்.
0: தந்தையர் தின வாழ்த்து உங்களுக்கு. சரி, சசிகுமார் இப்ப இங்க இல்ல, அவரை வெளியே அனுப்பிட்டோம். நீங்க பேசுறதா அவருக்கு இன்ப அதிர்ச்சியா ஒளிபரப்பி காண்பிக்க போறோம். அதாவது சசிகுமார் பிறந்த அப்ப அவரை வந்து நீங்க ஏந்திருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு நாள் எப்படி இருந்தது, என்னென்னலாம் நடந்திருக்கும் அந்த நாள்ல? ஏன்னா சசிகுமார்ட்ட இதை நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க, இப்ப எங்க கிட்ட சொல்ல போறீங்க?
4: அது வந்து ஒரு மறக்க முடியாத சந்தோஷம் தான் அது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 7 வருஷம் சென்றுதான் அவரு பிறந்தாரு.
0: முதல் மகனா?
4: மகள், மூத்த.
0: 7 வருஷம் கழிச்சு அவர் பிறந்த அந்த ஒரு நாள் எப்படி இருந்தது?
4: மறக்க முடியாத சந்தோஷம் அது, பெரிய சந்தோஷம்.
0: என்னென்னலாம் நடந்துச்சு சிறப்பா அந்த ஒரு நாள்ல?
4: நல்ல சிறப்பா தான் நடந்துச்சு, எனக்கு 7 வருஷமா காத்து இருந்ததுங்க.
0: சரி, சசிகுமார பத்தி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எப்படிப்பட்ட மகன் அவர் உங்களுக்கு?
4: நல்லபடியா சொன்ன பேச்சு நல்ல மாதிரி கேப்பாரு. இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவருனால.
0: சரி, இருங்க, அப்ப அவரை உள்ள கூப்பிட்டுறோம் நாங்க. சசிகுமார கூப்பிடுங்க, போட்டுங்க, பேசுங்க.
5: ஹலோ பா.
1: நல்லபடியா
0: பாத்துட்டு அனுப்பிடுறோம் உங்க பையனை, கவலையே படாதீங்க. நன்றி நன்றி. சசி, மறக்க முடியாது மறக்க முடியாது நாள் என்றார், அவரோட மறந்துட்டாரோ என்ன நடந்துச்சு? ரொம்ப சிறப்பான மறக்க முடியாத நாள்னு நீங்க அப்பாவை பத்தி சொல்லுங்க கொஞ்சம்.
1: அப்பா வந்து எப்ப ஸ்திரிக்கா இருக்கணும் ஸ்திரிக்கா இருப்பாரு, மத்தபடி எங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுவாரு அப்பா.
0: முதல்ல அந்த மூன்று வகை அப்பாக்களை நம்ம வந்து ஒளிபரப்பை காண்பிக்கும் போது சொன்னீங்க, முதல் வகையா உங்க அப்பா?
1: முதல் வகை எங்க அப்பா. நல்லா அட்வைஸ் பண்ணுவாரு அப்பப்ப, நிறைய சேட்டை பண்ணா கூட்டு வச்சு தனியா உட்காந்துச்சு பேசுவாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது வேணாம் விட்டுரு அதெல்லாம் பேசுவாரு. சோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நான் இப்ப இந்த அளவுக்கு வந்து இருக்கேன்.
0: சரி சரி, அடுத்ததா நம்ம நவீனுடைய தந்தை நம்ம கூட இப்ப வரப்போறாரு, நவீனை பத்தி பேச போறாரு, அதையும் கேட்டுடலாம். அடுத்ததா நம்ம கூட நவீனோட தந்தை திரு காளியப்பன் இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா.
0: தந்தையர் தின வாழ்த்து உங்களுக்கு. இன்ப அதிர்ச்சியா நாங்க ஒளிபரப்பி காண்பிக்க போறோம். என்னன்னா, நவீன் பிறந்த அன்னைக்கு அவரை ஏந்திருப்பீங்க இல்லையா நீங்க, அந்த ஒரு தருணம் அந்த ஒரு நாள் எப்படி இருந்தது? இதை இதற்கு முன்பு நவீன் கேட்டிருக்க மாட்டாரு, இன்னைக்கு கேட்க போறாரு இன்ப அதிர்ச்சி. அதை நீங்க சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
5: அவர் பிறந்தப்ப அவர் கையில வாங்கினப்ப ரொம்ப ஆண் குழந்தை, ரெண்டாவது பையன், முதல் வந்து பொம்பளை பிள்ளை, ரெண்டாவது ஆம்பளை பிள்ளைனால ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: வேற ஏதாவது சிறப்பா நடந்ததா அந்த ஒரு நாள்?
5: அந்த ஒரு நாள் வேற எதுவும் சிறப்பா எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இப்பதைக்கு ஞாபகத்துக்கு வரல.
0: ஞாபகத்துக்கு வரலன்னா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க அன்னைக்கு?
5: இல்ல இல்ல இல்ல, மறுநாள் தான் வீட்டுக்கு.
0: சரி சரி, நவீன பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்க மகனை பத்தி, உங்களுக்கும் அவருக்குமான உறவு, அவரை பற்றி ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா?
5: ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னாக்க எது ஒண்ணும் வந்து சொந்தமா தான் வந்து முடிவு எடுப்பாரு. மற்றவங்க சொல்றது வந்து அவ்வளவு வந்து அவருக்கு அது சரிப்பட்டு வராது. அவன் சொந்தமா முடிவு எடுக்கிறது தான் வந்து அவனுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும்.
0: அது வந்து உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கா அந்த ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்கிறது, சுயமா சிந்தித்து முடிவு எடுக்கும் அந்த ஒரு பண்பு?
5: அது வந்து ஒரு வயசு வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஒரு வயசு வந்த பிறகு எல்லாம் சரின்ட்டு விட்டு விட்டு இருக்கிறேன். அது ஏன்னா ஒரு காலகட்டத்து வரைக்கும் நம்மளுக்கு பயமா இருக்கும்ல.
0: ஆமா, உண்மைதான்.
5: தப்பு வழி இந்த மாதிரி எதுவும் போயிட்டா என்ன பண்றது ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பாத்துருக்கோம்.
0: ஆமா ஆமா,
5: அதனால அந்த ஒரு மனசுல அந்த ஒரு அச்சம் பயம் இருக்கும். இல்ல இல்ல, இனிமேல அந்த பயம் இல்ல, ஏன்னா அவனுக்கும் வந்து 27 வயசு ஆகியா ஆக போகுது. அதனால வந்து அந்த பயம் எல்லாம் எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாம் எது ஒண்ணும் அவனால சொந்தமா முடிவு பண்ணி நல்லபடியா வந்துருவான்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு.
0: கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இருங்க, உங்க பையனை உள்ள கூப்பிடலாம், அவரை கூப்பிடுங்க. நவீன, இந்தாங்க நவீன், அப்பாக்கு தந்தை தின வாழ்த்து சொல்லுங்க.
1: ஹலோப்பா.
5: சொல்றா,
1: தந்தை தின வாழ்த்துக்கள்ப்பா.
5: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: ஏன் முடிவு எல்லாம் சொந்தமா எடுக்கிறீங்க நீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்க அப்பா பேசும்போது இவ்வளவு நேரம் நவீன வந்து பாத்துட்டே இருந்தேன், எந்த மாதிரியான ஒரு முகபாவனையும் இல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு வீரியமான முகபாவனை வந்து. எங்க தெரியுமா? எங்க? 27 வயசு ஆக போகுது.
1: வயசை காட்டி கொடுத்துட்டீங்க,
0: வயசை வெளியில சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்பாவை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன நவீன் சொல்லுவீங்க?
1: என்ன, அவர் ஒரு சிறந்த மனிதர். என்னதான் கோபம் கோபம் இருந்தாலும் அது ஒரு ஒரு தடவை வெளிப்படுத்திட்டான்னா அது தொடர்ந்து அதை வந்து
0: மனசுல வச்சுக்க
1: மாட்டாரு. நிறைய அடி வாங்கி இருந்தாலும் அது மறுநாளே அதை மறந்துட்டு இயல்பா பேசுவோம்.
0: வலியும் மறந்துடும், அவரும் மறந்துடுவாரு. சரி, எப்போதும் போல கல்லூரி நிகழ்ச்சியில மூவருடைய தந்தைகள்கிட்டையும் நம்ம பேசியாச்சு. நாலாவதா நான் ஒருத்தர் இருக்கேன்ல, ஆனா இன்னைக்கு நானே எங்க அப்பாவுக்கு அழைப்பு விடுத்து எப்படி இருந்துச்சு என்ன கையில ஏந்த போதுன்னு கேட்க முடியாது. அதனால என்னுடைய சர்வா நம்ம சசிதான் என்னோட தந்தையர்கிட்ட பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னு இன்னும் நான் கேட்கல, இப்பதான் கேட்க போறேன். நானும் ஆவலா இருக்கேன், கேட்கலாம்.
1: வணக்கம் சார். சார், நான் மின்னல் எஃப்எம்
5: பேசுறேன். சரி,
1: முனுசாமி தான் நீங்க? உங்க பையன் பிரவீன் வந்து மொத பிறந்தோன்னு ஏந்தும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு?
6: அன்றைக்கு உலகத்தில் இல்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் இன்னைக்கு எதிர்கொண்டேன். காரணம் என்னன்னா, முதல் மகன், ஆண் மகன், அது எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி கண்டிப்பா ஒவ்வொரு தந்தைக்கும் உள்ளதுதான். ஆக உண்மையிலேயே அன்றைக்கு வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு ஐயா.
1: ஓகே ஓகே நன்றி சார். பேருங்க, நான் உங்க பையனை கூப்பிடுறேன்.
6: சரி சரி
0: பா.
6: சொல்லு பிரவீன்,
0: கொஞ்ச நேரம் இருங்கப்பா.
6: சரி சரி
0: பா, தந்தையர் தின வாழ்த்துக்கள் பா.
6: நன்றியா, நன்றி ஐயா.
0: நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு விளங்கல, ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பங்கேற்பாளர்களில் ஒருவர்.
6: சரி,
0: அவர் தான் உங்ககிட்ட பேசினாரு.
6: நல்லது,
0: நான் அப்புறம் கேக்குறேன் பா ஒளிபரப்பாகும் போது.
6: சரி சரி,
0: ரொம்ப நன்றி பா.
6: நல்லது நல்லது, நன்றி.
0: இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு பண்ண எல்லா நற்செயல்களுக்கும் சேர்த்தே ஒரு பெரிய நன்றி. ரொம்ப நன்றி சசி சார்பா, என்னோட தந்தை கிட்ட பேசுனது. அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து எந்த தந்தையும் நம்ம கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க இல்லையா? சொல்லிருக்காங்களா உங்க வீட்டுல? நீங்க பிறந்த அன்று அவங்க ஏந்திய போது எப்படி வந்து அவங்க உணர்ந்தாங்க
1: அப்படின்னு?
0: அதனாலதான், அதனாலதான் இப்படி ஒரு அங்கம் எடுத்து வந்து இதை கேட்கலாமே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனை. ரொம்ப நன்றி உங்க மூவருடைய தந்தைக்கும், நாலாவதா என்னுடைய தந்தைக்கும். சரி, அடுத்தது கடைசி நிறைவு அங்கத்தை நம்ம தொடங்குவதற்கு முன்பாக நம்ம தமிழுடைய ஒரு விருப்ப பாடலை கேட்டுட்டு வரலாம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: எனக்கு டியூட் படத்துல இருந்து ஊரும் சாங் வேணும்.
0: ஆஹா, இசை அரக்கனின் ரசிகரா? சாய், அதான் சாய். சாய் இல்லாமல் இசையே இல்ல அப்படின்னு சொல்லி, அதாவது இசையில கூட சாய்னு வருது இல்ல, அதான் சொல்றாங்க. சரி, அந்த பாடலை கேட்கலாம். சாய் அபயங்கர், பால் டப்பா, தீப்தி சுரேஷ் எல்லாரும் இணைந்து கொண்டு வராங்க. இதோ

0: ஆஹா, நிறைவு அங்கத்தை நெருங்கி விட்டோம். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குல்ல? ஏன் இவ்வளவு வேகமா இந்த கல்லூரி நிகழ்ச்சி மட்டும் எப்போது போகுதுன்னு எனக்கும் தெரியாதுங்க. ஆனா கட கட கடன்னு போயிரும். நம்ம நிறைவு அங்கத்தோட பெயர் என்னன்னா, இது விளங்குது, முதல்ல விளங்கலாம். பிகில் பிகில் வசனம் விளங்கல, ஆனா இது விளங்கிருச்சு எல்லாருக்கும். சரி, அதாவது நம்ம தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம சமூக ஊடகங்கள்ல உங்களுடைய படங்களை வைத்து ஒரு போஸ்டர் நம்ம பதிவேற்றம் செய்திருந்தோம், அதுல பாத்துருப்பீங்க. இந்த உலக கிண்ணம் அந்த முதல் வாரம் இப்ப வரைக்கும் வந்து போட்டி எப்படி போயிட்டு இருக்கு, அதுல அந்த ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முக்கியமான பகுதிகள் நீங்க என்னவா பாக்குறீங்க? எது இது வந்து இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் இந்த உலக கிண்ணத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா உங்களுக்கு படுது?
1: என்கிட்ட சுவாரஸ்ய விஷயம்னா, எதிர்பார்க்காத டீம்லாம் வந்து திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
0: முக்கியமா அந்த கேப் வெர்டே அப்படின்ற அந்த ஒரு அணி, உங்கள் அணியை
1: கஷ்டமா தான் இருக்கு.
0: உங்களின் விருப்பணியை சுழியத்திற்கு சுழியம் அப்படின்னு சொல்லி அவங்க சமநிலை கண்டாங்க.
1: முயற்சி பண்ணாலும் ஒன்று கூட போட முடியல. ஸோ அது அப்புறம் போர்த்துகல் கோங்கோ கேம்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சின்ன டீம் வந்து வேகமா டீம் கூட வந்து
0: கண்டிப்பா அந்த ஆங்கிலத்துல அண்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இவங்க எல்லாம் வந்து இந்த அளவிற்கு ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னு நம்பவே முடியாத மாதிரி நிறைய அணிகள் வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க பார்த்ததுல முக்கியமான விஷயம்.
1: ரொம்ப பார்த்து அடிபட்டது.
0: அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன அடி, அது வந்து ஸ்பெயினா இருந்தனால. சரி, அடுத்து நவீன் கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: இந்த உலக கிண்ணம் வந்து வயது வந்து ஒரு தடை இல்லை என்பது வந்து உணர்த்துது. ஏன்னா முத நம்ம சசி சொன்ன மாதிரி அவரோட அணி விளாண்ட கே வர்டே, அந்த அணியோட கோல் காவலருக்கு வயது 40.
0: ஆமா ஆமா ஆமா,
2: 40 வயதுலயும் அவரால் சாதிக்க முடியுதுன்னா அது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு.
0: இன்னொரு ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, இந்த ஏன்னா இந்த கார்பந்து சம்பந்தப்பட்ட சொல்லாடல்கள்லாம் பெரும்பாலும் ஆங்கிலத்துலதான் இருக்கும். அதனாலதான் என்ன என்ன சொல்லாடல் அது, நான் முதல் வரி சொல்றேன், நீங்க வந்து இரண்டாவது வரியை சொல்லலாமா? ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். நீங்க விஜய் ரசிகர் இல்ல இல்ல. ஆமா, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பாக்கலாம். கண்டிப்பா வயது ஒரு தடை இல்ல. அவருடைய தாயார் வந்து முதல் ஆட்டத்திற்கு வந்து வர முடியாம போச்சு, அந்த கோல் காவலர் கேபியூரிட்டி. ஆனா இப்ப வந்துட்டாங்க, இப்ப அமெரிக்காவில தான் இருக்காங்க. அதாவது அவரோட அடுத்த ஆட்டத்தை வந்து அவங்க கண்டு கழிக்க போறாங்க. அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். உலக அளவில் எல்லாரோட மனதையும் நெகிழ செய்த ஒரு சம்பவம். கண்டிப்பா பாப்போம் கேப் விருடியோட அடுத்தடுத்த ஆட்டங்கள் எப்படி இருக்கும்
2: அப்படின்னு. கண்டிப்பா.
0: சரி, தமிழ் நீங்க சொல்லுங்க. முதலாம் ஆண்டு தமிழ்
3: இந்த வேர்ல்ட் கப்ல பிரமிக்க கூடிய விஷயம்னா மெஸ்ஸி ஹேட்ரிக் அடிச்சதுதான்.
0: ஆஹா, வாங்க வாங்க,
3: எதிர்பார்க்கவே இல்லை.
0: ஒன்பது
3: வயதுலயும் ஒவ்வொரு கோலும் அந்த டேப்பின் கோல்ஸ் கூட இல்ல. எந்த வயசுலயும் இவ்வளவு ஜோக்கா விளாடுறவனா பெருமைத்தக்க விஷயம் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன நினைக்கிறீங்க, இந்த முறை எந்த அணி வெல்லும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க ஆதரவு தெரிவிக்கிற அணியை மறந்துருங்க. ஒரு கார்பந்தாட்ட ரசிகரா இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து இந்த வருஷம் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா எந்த அணியை சொல்லுவீங்க?
3: எனக்கு என்னமோ இந்த வாட்டியும் பிரான்ஸோ அர்ஜென்டினாவும் ஃபைனல்ஸ் போகுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: இரண்டு பலம் மிக்க அணிகள், கண்டிப்பா அவங்க போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. சரி, தொடர்ந்து பாப்போம். நம்முடைய ஆடு, ஆடுனா ஆங்கிலத்துல வந்து முழு விரிவாக்கம், அது உலகிலேயே மிகச்சிறந்த வீரர் அப்படின்னு லியோனல் மெஸ்ஸியை குறிப்பிடுறோம். இந்த உலக கிண்ணம் முடிஞ்சோனே தெரிஞ்சிடும் யார வந்து குறிப்பிட போறோம். ஆனா ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே இல்லையா? யார் யாரு? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சசி, யார் ஜெயிப்பாங்க?
1: நான் ஸ்பெயின் சப்போர்ட்டரால நான் ஸ்பெயின் சொல்லல. இந்த வாட்டி ஸ்பெயின் ஜெயிப்பாங்க.
0: அப்புறம் முதல் ஆட்டமே அப்படி,
1: முதல் ஆட்டம் சாமி கூப்பிட்டாங்க.
0: சவுதி அரேபியா சென்ற ஒரு உலக கிண்ணத்துல அர்ஜென்டினாவே வீழ்த்தினாங்க. வெற்றியாளர்களே வீழ்த்தினாங்க.
1: திரும்பி வராது.
0: 12 மணிக்கு ஆட்டம் முடிஞ்சவன நான் உங்களுக்கு புரிஞ்சது. சரி நவீன், நீங்க சொல்லுங்க. நவீன்,
2: நான் எதிர்பார்க்கறது என்னதானே, இந்த வேர்ல்ட் கப்பும் ஜெர்மனிக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் அர்ஜென்டினா வந்து கப்பு ஜெயிப்பாங்கன்னு ஒரு
0: வரிசையா இரண்டாவது முறை
2: வரிசையா.
0: இதற்கு முன்னுக்கு பிரேசில் அணி மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து நிகழ்த்தி இருக்கு. மீண்டும் அவங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க, ஏன்
2: என்ன? நம்ம தலைவன் மெஸ்ஸி அங்க இருக்கு,
0: அவர் இருக்கிற வரைக்கும் சரவணன் இருக்க மாதிரி ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க. சரி, இந்த அணிகளை தவிர்த்து இந்த ஒரு உலக கிண்ணத்துல ரொம்ப பலம் மிக்க அணிகள்னா ஏதாவது ஒரு அணியை குறிப்பிடணும்னா
2: மொரோக்கோ.
0: அதாவது சென்ற வருடம் சென்ற உலக கிண்ணத்துல பார்த்தோம்னா ஒரு ஆப்பிரிக்க அணி முதல் முறையா அரையிறுதி வரைக்கும் முன்னேறின ஒரு அணி, இந்த முறையும் பலமா தான் இருக்காங்க.
2: மொரோக்கோ மற்றும் ஜப்பான்.
0: ஜப்பான் நம்ம ஆசியாவில இருந்து கண்டிப்பா ஆசிய நாயகன் அப்படின்னு சொல்லலாம். நான்குக்கு சுழியம் அப்படின்னு வெற்றி பெற்று இருந்தாங்க இல்லையா, இப்ப ரொம்ப சமீபத்துல கண்டிப்பா நம்ம ஜப்பானும் வந்து கண்டிப்பா நம்ம ஆதரவு தெரிவிக்க கூடிய இன்னொன்று ரொம்ப முக்கியமான பலமிக்க அணிகளில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு கல்லூரி நிறைய விஷயம் நிறைய உரையாடல்கள் உங்க தந்தையினர் கூட கூட பேசியிருந்தோம், தந்தைகள் கொடுக்கணும். ரொம்ப சிறப்பாகவே போனது இந்த வாரம் கார்பந்து உலக கிண்ணத்தை பற்றி பேசி. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு மூன்று விளையாட்டு வீரர்களுடன் இன்னும் அடுத்த வாரம் உலக கிண்ணத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பேசலாம். சரிங்க, நிறைவு பாடலா மூவரும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க, அந்த பாடலை தான் கேட்க போறோம். ரொம்ப நன்றி மூவருக்கும்.
1: நன்றி
2: நன்றி
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய கார்பந்து அந்த பயணம் ரொம்ப சிறப்பாக அமையட்டும் மூவருக்கும். கேப்டன் உங்களுக்கும் தான், நல்லா வழி நடத்துங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிந்துலு துறைமுகத்தை கையாளவும் நிர்வகிக்கவும் சரவா அரசாங்கத்திற்கு ஆற்றல் இருப்பதாக கூட்டரசு அரசாங்கம் நம்புவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்வேளை செக் குடியரசு போர்னோவில் நடைபெற்ற மோட்டோ 3 மோட்டார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற நாட்டின் ஹக்கீம் டானிஷ் ரம்லிக்கு பிரதமர் பாராட்டினை தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் 10 ஆண்டு கால காத்திருப்பை ஹக்கீம் முடிவுக்கு கொண்டு வந்து மலேசியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் கூறினார். ஈப்போ ஜலாப்பாங் சிலிபின் சாலையில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனையில் 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் 57 மோட்டார் சைக்கிள்களை காவல்துறை பறிமுதல் செய்தது. பல்வேறு குற்றங்களுக்காக 306 போக்குவரத்து குற்ற அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாக மாநில காவல்படை தலைவர் டது முகமது அல்வி ஜைனால் அபிதீன் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் அமைதி பேச்சை நடத்த அமெரிக்க ஈரான் பேராளர்கள் தயாராகி வரும் நிலையில் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரஃபேல் மாரியானோ குரோசி அரசு தந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஈரான் தொடர்பான அண்மைய முன்னேற்றங்கள் மற்றும் அமைதி பேச்சில் பன்னாட்டு அணுவாற்றல் நிறுவனம் IAEA-இன் பங்கு குறித்து ஆய்வு செய்ய அவர் சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸை பெகன்ஸ்டாக்கில் சந்தித்தார். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸில் உணவு சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட மோசமான தீ காரணமாக கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசம் அவசர நிலையை அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக NBC செய்தி நிறுவனம் கூறியது. தீ பரவுவதை கட்டுப்படுத்தவும் சுற்றியுள்ள மக்களை பாதுகாக்கவும் தீயணைப்பு வீரர்கள் முழு வீச்சில் களமிறங்கியுள்ளனர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. அடுத்த வெள்ளிக்கிழமை ஜி பிரிவில் எகிப்துடனான இறுதி ஆட்டத்திற்கு முன்னதாக ஈரான் அணிக்கு பயணத்தில் தளர்வு வழங்கப்படும் என்று அதன் பயிற்றுநர் அமீர் கலினோயி தெரிவித்தார். அமெரிக்கா சியாட்டலில் இவ்வாட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் மூலம் இது சாத்தியமாகும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்ததை கலினோயி உறுதிப்படுத்தினார். இதனிடையே நள்ளிரவு 12 மணிக்கு ஹெச் குழு நிலையில் ஒருமுறை வெற்றியாளரான ஸ்பெயின் சவுதி அரேபியாவுடன் மோதவுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று தந்தையர் தினம் இல்லையா, அதனால நீங்க எல்லாரும் உங்க தந்தையை பற்றி தான் பேச போறீங்க. எங்களுக்கு அழைத்து உங்கள் தந்தையை பற்றி சொல்லி அவருக்கு பிடித்த பாடலா இருக்கலாம், இல்ல அவரை நினைவு கூறும் வகையில் ஏதாவது ஒரு பாடலா இருக்கலாம், இல்ல அவருக்காக ஒரு பாடலா இருக்கலாம், அந்த மாதிரி பாடல்களை விரும்பி கேட்க போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768. தந்தைகளை கொண்டாட போறோம், அழைங்க, நிறைய பேசலாம்.

0: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
1: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
2: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பிட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமா கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவாரு மேல வைப்பாரு, அதுல நான்
3: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு. அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங், ரொம்ப வளத்தியா இருப்பாரு. எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல மாதிரி அவங்களுமே.
0: மின்னல் எஃப்எம் தந்து இருதின வாழ்த்து.

வணக்கம், நான் சரஸ்வதி மதுரை வீரன் பிஸ்காரி ஜெயா மைனிங்லேருந்து அழைக்கிறேன். இன்று தந்தையர் தினம் என்பதால் என் அன்பு அப்பாவிற்கு தந்தையர் தின வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்றேன். இன்று போல் என்றும் அவர் நலமுடன் வாழ வாழ்த்துகள். அவருக்காக நான் விரும்பி கேட்கும் பாடல் அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. நன்றி மின்னல் எஃப்எம்.

0: ஹலோ, செந்தமிழ் ஃப்ரம் பண்டாசன்வே.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. அது எங்க அப்பா வீட்டு தான், அங்கதான் வந்திருக்கேன் நானு.
1: அப்பா வீட்டுக்கா?
0: ஆமா, நான் பிறந்து வளர்ந்து வீடுது.
1: அப்படியா?
0: ஆனா அப்பா எங்க கூட இல்ல.
1: அவரோட பெயர்
0: முனியாண்டி முத்துக்குமார்.
1: அவருக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: அதுக்கு முன்னால அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லலான்னு நினைக்கிறேன். அவரை
1: பத்தினது கண்டிப்பா சொல்லுங்க.
0: 4-5 வயசு இருக்கும் பொழுதே எனக்கு கணித படத்தை வந்து அவரு போதித்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுவாரு, அதை வச்சு கணக்கு படம் சொல்லி கொடுப்பாரு. அடுத்தது வந்து நான் ஃபோம் 5 படிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கார்டனரா தான் இருந்தாரு. அப்பெல்லாம் சம்பளம் ரொம்ப குறைவு, 78 வெள்ளி தான் சம்பளம், நாங்க 10 பேர். அப்ப வந்து ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த டைம்ல அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ரத்தம் வேணும்னு சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட பேசி அவர் கொஞ்சம் மனம் கொடுத்தாரு. அதை வச்சு என்னோட ஃபீஸ் கட்டினாரு. அதுக்கு பிறகு 30

0: கண்டிப்பாமா, நிறைய நினைவுகள், அழகான நினைவுகள். உங்க அப்பாவை பத்தி எப்பவுமே ஒளிந்திருக்கும். இந்த ஒரு நாள் அவரை நினைவு கூறுவதற்கான ஒரு நாளா வருட வருடம் உங்களுக்கு இருக்கணும். அவருக்காக என்ன பாடல்மா விரும்பி கேட்க போறீங்க?
1: அவருக்கு பிடிச்ச பாடல் வந்து அச்சம் என்பது மனமையடா.
0: அந்த பாடலை கண்டிப்பா நம்ம கேட்கலாம் அடுத்து. ரொம்ப நன்றிமா.

0: ஐயா நிபுங் திபால் இருந்து அக்னேஷ் முத்துகிருஷ்ணன் அழைக்கிறேன் ஐயா.
1: வணக்கம் ஐயா, தந்தையர் தின வாழ்த்து உங்களுக்கு.
0: உங்களுக்கு ஐயா, விசேஷமா நம்ம மலேசியாவில் வாழும் எல்லா தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பாங்க ஐயா. சரி சொல்லுங்க, என்ன பாடல் உங்க தந்தைக்காக விரும்பி கேட்க போறீங்களா?
0: எங்க தந்தை இறந்துட்டாரு, இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஹார்மோனிய பொட்டியோட ஆர்வம் உள்ளவரு. அப்ப அவர் வந்து என்ன படத்துல வந்து நெஞ்சம் உண்டு நெருமை உண்டு ஓடு ராஜா என்ற பாடலை வந்து போதரோ

0: பாடுவாரு. அந்த அருமணி போட்டியில போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாரு. அது என்ன வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாட்டு, எங்க அப்பாவோட நினைவா. விசேஷமா ஒன்னொன்னு என்னன்னாக்கா, என்னோட நண்பர் 18ஆம் தேதி அவரோட பிறந்த நாள். அவருக்கும் ஒரு 70 வயசுக்கு மேல ஆயிருச்சு. துரசாமி கலிடோனியால உள்ளவரு.
1: சரி,
0: அவருக்கும் சேர்ந்து இந்த தந்தைய தின வாழ்த்துக்களோட அவருக்கும் இந்த பாடல் போட முடியும். உங்களுக்கு பணிவுடன் கேக்குறேன்.
1: கண்டிப்பாங்க, பாடல் வருது. ரொம்ப நன்றி.

0: பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாழை நிமிர்த்து.
1: கும்பாக்கிலிருந்து கவிசாந்தி பேசுறோம் பிரவீன்.
2: வணக்கம் கவிசாந்தி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்ட்ட பேசி.
1: ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு.
2: தந்தையர் தின கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி போகுது? கண்டிப்பா சொல்லுங்க.
1: அப்பா பேர் வந்து வெள்ளசாமி, நல்லா சமைப்பாங்க.
2: பின்னால ஏதோ ரொம்ப சத்தமா இருக்க.
1: இல்லையே, நான் ரூம்ல இருக்கையா. ஓகே, அப்புறம் நல்லா சமைப்பாங்க. அப்ப எல்லாமே சமைப்பாங்க, ஆனா ஒரு பசியாரன்னு ஒண்ணு செய்வாங்க பாருங்க. ஆசாமாவோட புட்டு செய்வாங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். அந்த தை பக்குவம் வந்து என் தங்கச்சி வந்துருச்சு.
2: உங்க தங்கச்சிக்கு
1: புஷ்பராணி, அவங்களுக்கு வந்துருச்சு. இது காட்டியாந்த தங்கச்சி சாப்பிடுங்க. உடன் பிறந்தவங்க அஞ்சு பேரு பாருங்க. அப்பா வந்து நாங்க ராணி செய்வோம், ஆனா அப்பா அடிக்க கையை ஓங்குவாரு. ஆனா கை ஓங்குறது அப்படியே இறங்கிடும், அடிக்க மாட்டாங்க. அவ்வளவு எங்க அப்பா வந்து டேடி ரொம்ப மிஸ் பண்றையா.
2: கண்டிப்பா, நிறைய அழகான நினைவுகள். அதை நினைவு கூறும் வகையில் என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அழகின்ற சொல்லுக்கு முருகா. என்ன வந்து ஒரு முருகன் பக்தரு. அப்ப பத்திரிகை போய் காடி அளவு எல்லாம் எடுப்பாங்க. அதான் நம்மளுக்கு வந்து இன்ன வரைக்கும் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் மறக்க முடியல.

0: வணக்கம், நான் ஷாலாம்பேன்னு கால் பண்றேன்.
1: உங்க பெயர்?
0: என் பேர் திலகா.
1: திலகா, வணக்கம். சொல்லுங்க, உங்க தந்தைய பத்தி சொல்ல போறீங்களா?
0: ஆமா ஐயா, என் அப்பா பேர் ராஜேந்திரன். என் அப்பா பேர் என் பக்கத்துலதான் இருக்காங்க.
1: அப்படியா?
0: ரேடியோல விஷ் பண்ணணும்னு கால் பண்ணேன். இனி தந்தையை தினம் நல்லாத்துக்கலப்பா. எங்க அப்பா கிட்ட நான் பாஸ் பண்றேன். எங்க அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு எங்க அப்பா வயலு கேட்டு.
1: சரி, கண்டிப்பா.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, தந்தையர் தின வாழ்த்து உங்களுக்கு.
2: நன்றிங்க ஐயா.
1: சொல்லுங்க, உங்க மகள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: எம்ஜிஆர் பாட்டு, நல்ல பாட்டு.

0: வணக்கம் பிரவீன், நான் ஜேபில இருந்து பார்வதி பேசுறேன்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பிரவீன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இந்த தந்தையர் தினத்துல உங்க தந்தையரை பத்தி பகிர்ந்துக்க போறீங்களா?
0: எங்க அப்பா இறந்து 1987 இறந்தாரு. ஆனா எங்க அப்பா ரொம்ப நல்லவர், நாங்க எல்லாம் 9 பொம்பளை பிள்ளைங்க,
1: எங்களை
0: எல்லாத்தையும் ஒரே மாதிரி வளர்த்து கொண்டு வந்தாரு.
1: 9 பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுத்த ஒரு தந்தை.
0: ஆமா, ஒரே ஒரு தம்பி தான், கடைசி ஆம்பளை பையன். என்ன சாப்பாடு வாங்கினாலும் எல்லாத்துக்கும் சுவை சமமா பகிர்ந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி எங்க அப்பா ரொம்ப பாசமா எங்களை எல்லாம் பார்த்து வளர்த்தாரு. இப்ப அவரு இல்ல. இப்ப நானு எதுக்கு கால் பண்ணேன்னா, நாளைக்கு எங்க அக்காவுக்கு பிறந்த நாள், அப்ப அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல பாடல் வந்து அவங்க ஜீவநாடி படத்திலிருந்து அருவி

0: வணக்கம் பிரவீன்குமார்.
1: வணக்கம்.
0: ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும் ட்ரை பண்ண கிடைக்கவே இல்ல.
1: ஆஹா, இன்னைக்கு கிடைச்சிருச்சு வாய்ப்பு, ரொம்ப மகிழ்ச்சியா?
0: என்ன
1: பாடல்?
0: அவர் எங்களுக்கு வாண்டி ரொம்ப உடைச்சிருக்கிறாரியா, அதனால அப்பாவை என்னைக்குமே நம்மளால மறக்கவே முடியாதுயா.
1: கண்டிப்பாமா,
0: அதான் அப்பாவுக்கு வாண்டி. அப்பா இப்ப நல்லா பாட்டு படிப்பாரு, அதனால எங்களை வச்சு நான் பெற்ற செல்வம் அந்த பாட்டு நல்லா படிப்பாரு.
1: அப்படியா? அதாவது உங்களுக்கு படித்து காண்பிப்பாரு?
0: படித்து கேட்பாரு, எங்களை தூங்க வைப்பாரு பாட்டு படிச்சு.
1: அந்த செல்வங்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து.
0: நாங்க அஞ்சு பேருயா, அண்ணன் ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா நான் கடைசி. எங்க அப்பா கூட ரொம்ப நாள் இருந்தாரு. உடம்புக்கு முடியாது போனா என்ன அப்படிதான் பாப்பாரு இருந்தாரு. அப்புறம் அவரு உடம்புக்கு முடியாது இறந்துட்டாரு. அண்ணனுங்க ரெண்டு பேர் இல்ல எனக்கு, அவங்களுக்கு சேர்த்து தான் கேக்குறேன். மலேசியாவுக்கு எல்லாம் அப்பா அம்மாங்களுக்கும் வாழ்த்து சொல்றேன்.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிமா. அந்த பாடலை கேக்கலாம்.

0: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
1: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான் தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க, அது அவரோட ட்ரேட்மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
2: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமா வைக்கிற போடுவாரு, அந்த ஜாமா திருவிழா மேல வைப்பாரு, அதுல நான் எஞ்சிருவேன்.
3: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங் ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு, எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
0: மின்னல் எஃப்எம் தந்து இருதின வாழ்த்து. சொல்லுங்கம்மா, உங்க பேருமா?
4: கமலா.
0: கமலாமா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். இன்றைக்கு தந்தையிருத்தினோம் மின்னல் எஃப்எம் கேட்கலாம். எல்லா தந்தையர்களுக்காக பாட்டு கேட்டேன்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: எங்களுக்கு நாங்க செந்தூர்ல இருக்கும் போது எங்க பக்கத்துல வந்து முருகையா, அவங்க பேர் வந்து முருகையா, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து சீதா, அவங்களுக்காக நான் கேக்குறேன். எந்த பாட்டு போட்டாலும் சரி அவங்களுக்காக இன்றைக்கு பாட்டு எஃப்எம் கேட்கும். எல்லா தந்தையர்களுக்காகவும் கேக்குறேன்.
0: சரி, ஏதோ ஒரு பாடல் கேக்குறீங்க எல்லா தந்தையர்களுக்காகவும், ஆனா யாருடைய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த நடிகர் பிடிக்கும் உங்களுக்கு?
4: எந்த பாட்டுனாலும் போதும் ஐயா.
0: சரிம்மா, உங்களுக்காக ஒரு நல்ல பாடலா ஒளிபரப்புறோம்.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு நாட்டிலே ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாள்வீச்சிற்கு அந்த நாட்டில் யாராலும் ஈடுகொடுக்க முடியாது, அந்த அளவிற்கு சிறந்த வாள்வீரன். அவன் ஒருமுறை அரண்மனையில் வாள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது ஒரு எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது தன் வாளை வீசினான் இளவரசன். அந்த எலி புத்திசாலித்தனமாக தப்பித்து ஓடியது. பிறகு மீண்டும் அதனை துரத்தி தன் வாளை வீசுகிறான் இளவரசன். மீண்டும் தப்பித்து தன் வலைக்குள்ளே புகுந்து கொண்டது அந்த எலி. மனம் உடைந்து போனான் இளவரசன். அப்போது அரசர் வந்தார். ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். இந்த நாடே எனது வாழ்வீசும் திறமைக்கு ஈடுகொடுக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என்று தன் கவலையை தெரிவித்தான் இளவரசன். மன்னர் சிரித்துவிட்டு, எலியை கொள்வதற்கு வாள் பயிற்சி எதற்கு? அரண்மனை பூனையை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிடுகிறான். அரண்மனை பூனை வரவழைக்கப்படுகிறது. அந்த பூனையும் எலியை வேட்டையாடுவதற்கு துரத்தி துரத்தி ஓடுகிறது. ஆனாலும் அந்த எலி மிக எளிதாக தப்பித்து ஓடுகிறது. அரசரும் இளவரசரோடு, இப்போது அரசரும் சோகமாகிவிட்டார். மந்திரி வந்தார். என்ன அரசரே, நீங்களும் உங்கள் மகனார் இளவரசரும் சோகமாக அமர்ந்திருக்கிறீரே என்று கேட்டார். அரசர் நடந்ததை கூறினார். மந்திரி சொன்னார், நம் நாட்டு பூனைகள் எதற்குத்தான் லாயக்கு? ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளில் இருந்து மிக உயரமான பூனைகளை நாம் கொண்டு வருவோம் என்று வரவழைக்கிறார் மந்திரி. அதே போன்று அந்த நாட்டு பூனைகள் வரவழைக்கப்பட்டு எலிகளை வேட்டையாடுவதற்கு வெளியே அமர்த்தப்பட்டன. ஆனாலும் எலி சாமர்த்தியமாக தப்பித்து தன் வலைக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டது. எலிக்கு இவ்வளவு திறமையா என்று அனைவரும் வியந்து கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு அரண்மனை காவலன் வந்தான். அரசரே, இந்த எலியை பிடிப்பதற்கு ஜப்பான் நாட்டு பூனைகளோ பாரசீக பூனைகளோ தேவையில்லை, எங்க வீட்டில் இருக்கிற சாதாரண பூனையே போதும் என்றான் அந்த காவலாளி. மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. என்னது, அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாத ஒரு திறமை உன் வீட்டில் வளர்கிற சாதாரண பூனைக்கு இருக்கிறதா என்று கேட்டார். உடனே இளவரசர் இடைமறித்து, சிறு எடுத்து வா உனது பூனையை என்று உத்தரவிடுகிறார். வீட்டிற்கு சென்று தன் சாதாரண பூனையை கொண்டு வந்தான் காவலன். அந்த சாதாரண பூனை ஒரே தாவலில் அந்த எலியை லபக்கென்று பிடித்து கவிச் சென்றது. இதை பார்த்த அரசருக்கும் இளவரசருக்கும் மந்திரிக்கும் பெருத்த ஆச்சரியம். இது என்ன அதிசயம்? அரண்மனை பூனை, ஜப்பான் நாட்டு பூனை, பாரசீக பூனை என்று எந்த பூனைக்கும் இல்லாத திறமை உனது பூனைக்கு எப்படி ஏற்பட்டது? இது எப்படி சாத்தியம்? அந்த பூனைக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறாய்? எதை கொடுத்து வளர்க்கிறாய் என்று பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள் அரசரும் இளவரசரும் மந்திரியும். அப்போது காவலன் சொன்னான், இந்த பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ தேவையில்லை அரசே, இந்த பூனைக்கு தேவை பசி என்று ஒரு காரணம் சொன்னான். அப்போதுதான் அரசருக்கும் இளவரசருக்கும் மந்திரிக்கும் காரணம் புரிந்தது. வெற்றிகள் வேண்டுமானால் அரண்மனைக்குள்ளே திண்டு கொளுத்து இருந்தால் வெற்றிகள் தேடி வராது. கொஞ்சம் பசியோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கான இலக்கு என்பதை இலகுவாக நம்மால் கண்டுபிடிக்க முடியும். எனவே எந்த ஒரு வெற்றியும் நமக்கு வேண்டுமேயானால் நமக்கு அதற்கான பசி வேண்டும் முதலில். அப்போதுதான் அந்த வேலையை நம்மால் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். எனவே கண்ணியமிக்க அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நமது காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், நமக்கான இலக்கை நாம் எளிதாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே முதலில் பசி என்கிற வேட்கை வேண்டும். அப்போதுதான் நமது இலக்கை நாம் அடைய முடியும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பை தருவானாக. இந்த இரவு இனிதாக கழிந்து நாளைய விடியல் வெற்றியோடு விடியவதற்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் கருணை காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
4: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
5: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேந்தா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி உன் பார்வை தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டிமாநிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன்.
3: Yeah, Siren Z with the beat.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
4: நீங்கள் FM இளமை, புதுமை, இனிமை.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பு மாலை திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
2: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தோட

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிச்சுக்கிற போலான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும்தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜூலை தொடங்கி மலேசியர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பூடி மடானி ரோன் 95 முனைப்பின் அணுகுமுறைக்கேற்ப இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை ஒருங்கிணைப்பின் மூலம் அது செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கிளம் தலைமுறையினரிடையே தாய்மொழி குறித்த புரிதலை வலுப்படுத்த வேண்டுமென ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் அடிக்கடி எழும் இனம், சமயம், அரசர், 3R தொடர்பான சிக்கல்கள் சமூகத்தின் பிளவுகளுக்கான காரணமாக மாறுவதை தடுக்க இந்நடவடிக்கை மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இம்மாதம் June 18 தொடங்கி ஸ்லாங்கூரில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்ஸ் சந்தாஸ் ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கை வாயிலாக 39 பேரை காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. பல மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை கண்காணிப்பின் வாயிலாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக புக்கிடமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார். வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் 2 நாள் அலுவல் பயணமாக நேற்றிரவு மலேசியா வந்தடைந்தார். இருவழி உறவினை வலுப்படுத்துவதோடு பலதரப்பட்ட துறைகளில் ஒத்துழைப்பினை விரிவுபடுத்தும் வகையில் இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டுள்ளார். இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் பிரதமர் பதவியேற்றபின் தாரிக் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். கத்தாரும் பாகிஸ்தானும் அமைதி தூதராக செயல்படும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சந்திப்பின் முதல் சுற்று சுவிட்சர்லாந்தில் நிறைவடைந்தது. தொடர்புடைய பேராளர் குழு தங்களுக்குள் கலந்தாலோசனை நடத்த அனுமதிப்பதற்காக சுமார் 80 நிமிடம் நீடித்த அந்த பேச்சு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் கூடிய விரைவில் பதவி விலகுவார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அதற்கு அவர் குடியேற்றம், ஆற்றல் தொடர்பான கொள்கைகளில் ஏற்பட்ட தோல்விகளை காரணம் காட்டியுள்ளார். எதுவாக இருப்பினும் அது சிறந்த முடிவாக இருக்க வேண்டும் என்று டிரம்ப் தனது துருவ சோசியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். 2026 ஃபிஃபா உலக கிண்ணம் பின்னிரவு அட்லாண்டா அரங்கில் நடைபெற்ற எச் குழு ஆட்டத்தில் ஸ்பெயின் 4-0 என சவுதி அரேபியாவை பந்தாடியது. இதனிடையே லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கில் நடைபெற்ற பெல்ஜியமுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஜி குழு 2வது ஆட்டம் கோலின்றி நிறைவுற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மின்னலம் நேயர்களே, இன்று அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான நேயர்களே, உலகில் மனித வாழ்வு ஒளிபெற திருநபியின் தேன் துளிகள் இன்றியமையாதவை. தேன் கூட்டில் ஒவ்வொரு அடையிலும் தேன் நிறைந்து இருக்கின்றது. அதனை பிழிந்தால் மதுரமான தேன் கொட்டுகின்றது. உண்ணும் மனிதனுக்கு உடல் நலத்தையும் ஊட்டச்சத்தையும் அது தருகின்றது. நபிகளாரும் இனிமை மிகுந்த தேன் கொட்டும் தேன் கூடாக வாழ்ந்து உலகோர் யாவருக்கும் பயன் பெறும் தேன் துளிகளை தன் பொன்மொழிகளின் வாயிலாக வழங்குகின்றார்கள். ஒருவரிடம் மீனை கொடு, அவன் அதை ஒருமுறை உண்டு விடுவான். ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு, அவன் வாழ்நாள் முழுவதும் மீன் உண்பான். இதையே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே மனிதர்களில் மிகச் சிறந்தவராவார் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அரிய செய்திகளை ஒரு சில முறை சொன்னால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பயனளிக்கும். ஆனால் அதை முழுமையாக மற்றவர்களுக்கு கற்பித்து தருவதால் அவர் வாழ்நாள் முழுவதும் திருமறையில் தவிட்டாத கருத்து கனிகளை சுவைத்து வாழ்வார்.

நேயர்களே, கற்பதோடு கற்பிப்பது மிக மேலானது. ஏனெனில் பெறுவதிலும் தருவது மிக மேலானதுதானே. மன்னிப்பு மனித குணம். கற்களை தூக்கி நாயின் மீது எரிந்தால் பல்லை காட்டுகின்றது. பூனையை பிடித்து சீண்டினால் சீறிப்பாய்கின்றது. புலியை நோக்கி சுட நினைத்தால் புலியும் பாய முன் வருகின்றது. இவ்வாறு விலங்கினங்கள் பழிக்கு பழி என தாக்குபவரை தண்டிக்க வருகின்றது. எனவே தண்டித்தல் மிருக குணம், ஆனால் மன்னித்தலோ மனித குணம். நபிகளார் சொல்வதை பாருங்கள், உமக்கு தீங்கிழைத்தவரை மன்னித்து விடுங்கள், இதிலிருந்து குற்றம் புரிந்தவனை மன்னித்து அவனுக்கு மன ஆறுதலை தரும் போது மிருக குணம் மறந்து மனித குணம் வளர்ந்து மனித வாழ்வு செழிக்கும் அல்லவா. நன்மையை பெறுபவர்கள் நன்றி சொல்வதை மறக்க கூடாது. ஏனெனில் அவர்களிடமிருந்து மெம்மேலும் நன்மை பெறுவதற்கு அந்த நன்றி உதவுகின்றது. இன்றைய நன்றி நாளைய நன்மையின் எதிரொலி. இதன் அடிப்படையில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மை செய்தவருக்கு நன்றி கூறாதவன் இறைவனுக்கு நன்றியை கூறியவனாக ஆக மாட்டான் என்றார்கள். மல்லம் யஷ்குரின் நாச வலம் யஷ்குரில்லாஹ் என்ற நபி மொழியின் வாயிலாக இதனை தெரிவிக்கின்றார்கள்.

நேயர்களே, அதே போன்று அன்னலாரின் தேன் துளிகளில் இறந்தவரை தூற்றக்கூடாது. ஒரு நல்லவர் இறந்த போது நானிலம் நல்லவர் ஒருவரை இழந்து விட்டதே என கவலை கொள்கின்றது. நாமெல்லாம் அவர் மீது கவலை கொள்கின்றோம். தீயவன் இறக்கும் போது தொலைந்தான் ஒளிந்தான் என வசைபாடுவது சாதாரண மனிதனின் பண்பாகும். அந்த மனிதன் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டான் என்று பரிதாபப்படுவது உயர்ந்த மனித பண்பாகும். தீமையை வெறுக்க வேண்டும், ஆனால் தீயவனை வெறுப்பது மனித பண்பல்ல. அவன் இறந்த பின்பு அவனை வெறுக்க கூடாது. தீயவன் இறந்த போது அவனது தீமையும் இறந்து விடுகின்றது. இனி அவன் எவ்வித தீமையும் செய்ய முடியாது. இறந்தவரின் தீமையை பேசி இறந்த தீமையை உயிர்ப்பிக்க முடியாது. இதையே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும் என்ற அழகான சொற்றொடரின் மூலமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவரின் நன்மையையே பேசி நினைவு கூறுங்கள், அவரின் தீமையை நினைவுபடுத்தாதீர்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இப்படி நபிகளாரின் தேன் துளிகளின் மூலமாக பல கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன. அவற்றை நாம் பெற்று வாழ்வில் செயல்படுத்தும் போது அது நமக்கும் பயனளிக்கும், பிறருக்கும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். வல்ல நாயன் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய காலை வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது தெய்வீகன் மோகன் கூட. இன்றைய திங்கட்கிழமையை இனிதே வரவேற்க தயாராகுங்கள்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. இனிதொரு காலை தொடக்கம். திங்கட்கிழமை காலை பொழுது ரொம்ப அழகா போய் பிறந்திருக்குங்க.
0: ஆமாங்க, பிறந்திருக்கிற இந்த நாளை வந்து நல்லபடியா நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம். எப்போதுமே இந்த பட்டாம்பூச்சி வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
1: ரசிப்போம்ல பாத்து.
0: ஆனா அந்த அழகுக்கு பின்னால எவ்வளவு பெரிய மன உளைச்சல், எவ்வளவு பெரிய சவால்கள் இருக்குன்னு தெரியுமா?
1: பட்டாம்பூச்சிக்கு மன உளைச்சலா?
0: ஆமா, முத புழுவா இருந்து பட்டாம்பூச்சியா மாறுது இல்லையா, அந்த காலகட்டத்துல பெரிய மன உளைச்சலுக்கு உட்பட்டு இருக்குமா? என்ன யாருமே என்ன கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த புழு பட்டாம்பூச்சியா மாறின பிறகு எல்லாரும் அதை பார்த்து படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறோம், கையில தொடணும்னு ஆசைப்படுறோம். அழகுக்கு இன்னொரு பெயர் பட்டாம்பூச்சின்னு சொல்ற நிலை கூட இருக்கு இல்லையா?
1: ஆமா, அதனால வலிகளை கடந்து நம்ம வரும்போதுதான் வாழ்க்கையில வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதுதான் மத்தவங்களை நம்மளை பார்க்க வைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையை நம்ம சொல்லலாம்.
0: வழிகள் இல்லாமல் வழிகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால எந்த வழியா இருந்தாலும், எந்த சவாலா இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கோங்க. உங்களுக்கான வழி பிறக்க போகுது. இந்த நாள் கூட அதுக்கான நாளா இருக்க போகுது. சிரிச்சிட்டே இன்றைய நாளை நம்ம வந்து வரவேற்கலாம்.
1: 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் பேசலாம். இன்றைய நாள் ரொம்ப இனிய நாளாகவே மலர்ந்திருக்கு.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, ஆணி திங்கள் 8 நாள், 2026 ஜூன் 22 திங்கட்கிழமை காலை பொழுதில் நாம் சந்திக்கின்ற

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸோட வந்திருக்கேன்னா, லஞ்சஸ். சோ இந்த லஞ்சஸ் பயிற்சி வந்து உங்க கால்கள் மற்றும் சமநிலையை மேம்படுத்துறதுக்கு மிகவும் உதவி புரியும். இந்த லஞ்சஸ் பயிற்சி எப்படி பண்றது? நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட ஒரு கால் வந்து நீங்க முன்னுக்கு வைத்திருக்கணும், இன்னொரு கால் வந்து பின்னால வைத்து சிறிதளவு அகலமாக காலை விரித்து வைத்து நீங்க வந்து உட்கார்ந்து எந்திரிக்க வேண்டும். இந்த பயிற்சி வந்து ஒவ்வொரு காலும் வந்து நீங்க 10 முதல் 15 முறை நீங்க வந்து பண்ணலாம். எப்போதும் நம்ம பண்ற மாதிரிதான் 3 செட்டுக்கு வந்து நீங்க பண்ணலாம். சோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, எப்போதும் நான் வந்து காலையில வந்து இந்த எக்ஸசைஸ் நீங்க செய்யலாம், உங்க வேலைக்கு போறதுக்கு முன்ன, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுவேன். பட் இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க வந்து உங்க வேலை முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமோ, இல்ல உங்க பள்ளிக்கூடம் முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமோ அப்புறம் வந்து நீங்க பண்ணலாம். ஏனென்றால் இந்த பயிற்சி நீங்க செய்யும்போது உங்க கால்கள் வந்து கொஞ்சம் வலிக்கும். இந்த பயிற்சியும் வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே பண்ணலாம். ஓகே, நன்றி. இதோட நான் நாளைக்கு ஒரு ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன்.

0: மணிப்போது 6:41 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் மின்னல்.
1: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
0: இபிஎஃப் வந்து ஒரு பரிந்துரையை முன் வச்சிருக்காங்க. போலி மருத்துவ சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக எம்சி இருக்கு இல்லையா, மருத்துவரை அதை நேரடியாக முதலாளிகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற பரிந்துரை தானது.
1: ஆமா, மலேசிய நண்பன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி அது. அடுத்து மக்களோசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, வரும் ஜூலை மாதம் தொடங்கி நாடு முழுவதும் மலேசியர்களுக்கான உதவித் தொகையை டீசல் விலையை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 காசாக அரசாங்கம் குறைக்கும் அப்படின்ற முக்கிய விவரத்தை வந்து பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: சரி, அடுத்தது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, மக்களவை இன்று கூடுகிறது. 15th நாடாளுமன்றத்தின் 5th தவணையின் 2nd கூட்டத்தொடர் இன்று தொடங்கவிருக்கின்றது.
1: அடுத்து தொற்றில்லாத நோய்கள், குறிப்பாக நீரிழிவு நோய் மலேசியாவில் பொது சுகாதாரத்திற்கு தொடர்ந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு. 6 மலேசியர்கள் ஒருவருக்கு நீரிழிவு, 3 மலேசியர்களுள் ஒருவருக்கு ரத்த கொதிப்பு அப்படின்னு ஒரு விவரம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதனால உடம்பு பாத்துக்கோங்க.
0: அடுத்தது என்னன்னா, நம்ம காட்பந்து குறித்த விவரத்தை பார்த்துருவோம். என்னென்ன ஆட்டங்கள் விடிய காலையில் நடந்தது மோகன்?
1: ஆமா, மொத்தம் இன்றைக்கு 4 ஆட்டங்கள். அதுல குறிப்பா விடியற்கால வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பெயின் சவுதி அரேபியாவுடன் நடந்த ஆட்டம் 4-0 அப்படின்னு ஸ்பெயின் வந்து 4 கோல்கள் வந்து புகுத்திருக்காங்க.
0: அடுத்த ஆட்டம் உருகுவே வந்து காபோ வெர்டி இவங்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க.
1: ஆமா,
0: அந்த ஆட்டம் சுழியத்திற்கு 1 அப்படின்னு உருகுவேக்கு சாதகமா அமையல. கால்போ தான் வந்து தற்போதைக்கு சுழியம் அப்படின்ற நிலையில உருகுவேவை முன்ன கொண்டு போயிட்டு இருக்காங்க.
1: 41st நிமிடத்தில் வந்து ஆட்டம் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியம் மற்றும் ஈரான் உடனாட்டம் ஆட்டம் வந்து எந்த ஒரு கோல்களும் புகுத்தாம சுழியத்திற்கு சுழியம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அடுத்து காலை 9 வாக்குல நியூசிலாந்து மற்றும் எஜிப்ட் உடனே ஆட்டம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க.
0: தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இதற்கிடையில சில பேருடைய அழைப்பு வந்தாலே நமக்கு வந்து பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும்.
1: எடுக்க வேணாம், இவங்க கிட்டே ஒரு அழைப்பு வந்தா மட்டும் நான் எடுக்க மாட்டேங்க. அது காலையிலேயே இருந்தா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. யாருடைய அழைப்பு எடுக்க மாட்டீங்கன்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க.
0: 03-2282-5733
1: அல்லது 4-7-6-8.
0: இவங்க கூப்பிட்டா பெருமாள் நான் அப்படியே சைலன்ட் மோட்ல வச்சிருவேன், இல்லன்னா அப்படியே தெரியாத மாதிரி விட்டுருவேன்.
1: சந்திரமுகி படத்துல வந்து
0: வாங்க கூப்பிடுங்க.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். இன்று நமது 100வது கதை. ஒருவர் தன் நண்பரிடம் மிகுந்த கவலையுடன் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. நண்பரும் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு நாள் நண்பர் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி கொடுத்து, இதை உன் கையில் பிடித்துக் கொண்டு நாளை என்னை சந்தி என்று சொன்னார். அவரும் அதை பெரிதாக யோசிக்காமல் செய்தார். மறுநாள் நண்பரை சந்தித்த போது நண்பர் கேட்டார், நான் சொன்னதை போல செய்தீர்களா? அவர் உடனே சொன்னார், ஆமாம், ஆனால் கையில் இவ்வளவு நேரம் பிடித்திருந்ததால் கை ரொம்ப வலிக்கிறது. இதில் என்ன அர்த்தம்? நண்பர் புன்னகைத்து சொன்னார், இந்த கிண்ணத்தில் இருக்கும் தண்ணீரின் கனம் மிகவும் குறைவு, ஆனால் அதை சில நிமிடங்கள் பிடித்தால் ஒன்றும் இல்லை. ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. கொஞ்சம் நிறுத்திவிட்டு அவர் தொடர்ந்தார், வாழ்க்கையின் பிரச்சனைகளும் இப்படிதான், அவற்றை பற்றி சிந்தித்து தீர்வு காண்பது நல்லது, ஆனால் அதையே பிடித்துக் கொண்டு நாள் முழுவதும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அது நம் மனதையும் உடலையும் சோர்வடைய செய்யும். சில நேரங்களில் பிரச்சனையை சிறிது நேரம் ஒதுக்கி வைத்து மற்ற நல்ல செயல்களில் மனதை செலுத்த வேண்டும். அப்போது மனம் இலகுவாகும், தீர்வும் தெளிவாக தெரியும். இந்த கதையை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஆனால் அவற்றை பற்றி எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பது தீர்வை தருவதில்லை. சில சமயங்களில் மனதிற்கு ஓய்வு கொடுப்பதே சிறந்த மருந்து. கவலையை சுமந்து செல்லாதீர்கள். மனம் இலகுவாக இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைக்கும் சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9. வணக்கம். இன்னால் கேட்டுட்டு இருக்கீங்க, காலையிலே யாருடைய அழைப்பு உங்களுக்கு அவ்வளவா ஈர்க்காது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம்.
1: இவங்களா அப்படின்னு பார்த்தனா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பூச்சவங்கல இருந்து நமக்காக ஷர்மிளா வந்திருக்காங்க.
0: காலையில பெரும்பாலும் பரபரப்பா இருப்பாங்க அப்படி தெரியலையே குரல்ல ஷர்மிளா. சரி ஷர்மிளா, இப்ப நீங்க பரபரப்பா இருக்கிறீங்களே, இந்த நேரம் இவங்களோட அழைப்பு வந்தா மட்டும் நான் தவிர்த்துருவேன். யாரு அவங்க?
2: அது ஒரு ஆள்னு சொல்ல முடியாது, யாரு கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்.
1: ஓ, காலையில உங்களுக்கு பேச பிடிக்காது, கைபேசில போ.
2: பேச பிடிக்கும், ஆனா காலையில ரொம்ப வேலையா இருக்கும் போது யாராவது தொந்தரவு பண்ற மாதிரி இருந்தாக்க அந்த போன் வந்து பாப்பேன். இவங்களா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு.
0: காலக்கேடு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நீங்க வந்து பெருமாள் தவிர்த்துருவீங்கன்னு?
2: அப்படி எல்லாம் இல்ல. என்ன ஒண்ணு, ஒரு சமயத்துல ஆளுங்க வந்து அடிச்சாங்கன்னா கூட என் பிள்ளைங்க கிட்ட சொல்லிடுவேன், யாருங்க அடிக்கிறா பாத்து சொல்லுங்க. ஓ இவங்களா, சரி அம்மா வந்து குளிக்கிறாங்கன்னு சொல்லிருங்க.
1: அதுதான்
2: வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிருங்க.
1: இன்னைக்கு கேள்வி அதுதான், அந்த இவங்களா அப்படின்றீங்க, அது எவங்க?
0: அவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்க இந்த மாதிரி கேட்காதீங்க.
1: இந்த பாருங்க, கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல, உறவுகளா நண்பர்களா இல்ல வேலை இடத்துலயா?
2: ஓ, அது வந்து சில உறவினர்கள் தான்.
0: ஓ, காலையில கூப்பிடுறாங்க.
2: ஆமா, காலையிலேயே திடீர்னு கூப்பிடுவாங்க. அப்ப திடீர்னு நானும் வந்து பாப்பேன், ஓ இவங்களா அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு அப்புறம் அப்புறம் அப்புறம் ஆயிரும்.
0: காலையிலே பரபரப்புன்னீங்களே, நீங்க எங்களுக்கு கூப்பிட்டுருக்கீங்க.
2: ஏன்னா இப்பதான் வந்து என்னோட பிள்ளைங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு அந்த இருக்கிற அந்த சைட் கேப்ல வந்து உங்களுக்காக.
1: ஆனா அதுக்குன்னு கூப்பிடாமலாம் இருந்துடாதீங்க, நீங்க கூப்பிட்டாதான் நாங்க நிகழ்ச்சி நடத்த முடியும்.
2: அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீ ஆயிருவேன், நான் மத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணுவேன்.
0: ஓ சரி சரி சர்விலா, போய் பசியாருங்க. நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சர்விலா விடை பெற்று போனாங்க.
1: அது சில சமயத்துல அப்படிதான், இந்த காலை பரபரப்புல வந்து நமக்கு இந்த மாதிரி சில சூழல்கள் வரும். அதனால இந்த கைபேசி பார்த்தாவே ஐயோ யாரும் அழைக்கிறாங்களே, வேலை இருக்கிறதான் பேச கூப்பிடுவாங்கன்ற மாதிரி இருக்கும்.
0: நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா நம்ம பேசுவோம், ஆனா ரொம்ப காலையில எல்லாம் என்னோட கேள்வி என்னன்னா, ரொம்ப காலையிலயே ஒருத்தவங்களுக்கு கூப்பிட இன்னொருத்தவங்களுக்கு நேரம் இருக்கா?
1: இருக்கா? நான் உங்களுக்கு காலையில 5:30
0: வாய்ப்பே இல்ல, 5:30 கூப்பிட்டீங்க வேலை இல்லாதனால.
1: வேலை இருக்கிறதுனால பரவாயில்ல,
0: கூப்பிடலாம். சரிங்க, பொதுவாகவே யாரும் வந்து காலையிலேயே வந்து தொலைபேசியில உரையாட விரும்புவதில்லை, அதனால மத்தவங்களை தொந்தரவுப்படுத்த வேண்டாங்க.
1: சரிங்க,
0: பராசக்தி படத்துக்காக சேனை கூட்டம் வருது கேட்கலாம்.

0: ஜூலை தொடங்கி உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் விலை 2 ரிங்கிட் 10 சென்ட். 3R விவகாரங்களை களைய தாய்மொழி புரிதல் வலுப்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜூலை தொடங்கி மலேசியர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்ட்டுக்கு குறைக்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். புடி மடானி ரோன் 95 முனைப்பின் அணுகுமுறைக்கேற்ப இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை ஒருங்கிணைப்பின் மூலம் அது செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். தகுதியான மலேசியர்கள் தங்களின் மைகார்ட் அட்டையை பயன்படுத்தி டீசலை பெற்றுக் கொள்ளலாம். இந்த புதிய விலை செயலாக்கம் தொடர்பில் இன்று 2ம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசீசான் விளக்கம் அளிப்பார் என பிரதமர் சொன்னார். இவ்வேளை அடுத்த மாதம் தொடங்கி உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசலின் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் பொருள்கள் விலைகளை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தும்படி வணிகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வணிக செயல்பாட்டு செலவுகள் குறைந்து அவை சந்தை சூழ்நிலையை அனுமதித்தால் இந்நடவடிக்கை மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என குவாலாலம்பூர் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின இயக்குநர் முகமது சப்ரி சஹமான் குறிப்பிட்டார். தமது தரப்பு மேற்கொண்ட தினசரி வார மாத கண்காணிப்பின் வாயிலாக குவாலாலம்பூரில் குறிப்பிடத்தக்க விலை உயர்வு பதிவாகவில்லை என்றார் அவர். ஆகையால் விலை குறைப்பில் அதீத மாற்றம் நிகழாது என முகமது சப்ரி விளக்கினார். பெந்தலூர் துறைமுகம் மத்திய துறைமுகத்திலிருந்து மாநில துறைமுகமாக மாற்றப்படுவதை தொடர்ந்து அத்துறைமுகத்தை நிர்வகிப்பதற்கும் இயக்குவதற்கும் தேவையான நிபுணத்துவத்தையும் திறனையும் சரவாக் அரசாங்கம் கொண்டுள்ளது என்ற நம்பிக்கையை கூட்டரசு அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்த துறைமுகம் ஆசிய வட்டாரத்தில் வியூக துறைமுகமாக செயல்படும் நிலையில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல்என்ஜி தொழில்துறையில் நாட்டின் முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றாகும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இந்நிலையில் மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் மாநில மேம்பாட்டை உறுதி செய்ய கூட்டரசு அரசாங்கத்திற்கும் சரபாக்கிற்கும் இடையிலான வியூக ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்ற உறுதியையும் பிரதமர் வழங்கியுள்ளார். இதனிடையே பெந்தலூர் துறைமுகத்தின் அதிகாரத்தை சரவாக்கிடம் ஒப்படைத்தது 1963 மலேசிய ஒப்பந்தம் MA 63 செயல்படுத்தும் முக்கிய அடைவு நிலைகளில் ஒன்றாகும். இதன் வாயிலாக மலேசியாவின் உருவாக்கத்தில் ஒரு பங்காளியாக மாநிலத்தின் நிலையை வலுப்படுத்துவதாக சபா சரவாக் விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சக்மூட் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கை மலேசியா உருவாக்கத்தின் முக்கிய மாநிலமாக விளங்கும் சரவாக்கின் உரிமையை மட்டும் அங்கீகரிக்கவில்லை, மாறாக கூட்டரசு அரசாங்கத்திற்கும் சரவாக்கிற்கும் ஒருங்கிணைந்த நன்மையை ஏற்படுத்துவதாக அவர் சொன்னார். பெந்தலூர் துறைமுகம் திரவமய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மையமாக மட்டும் செயல்படாமல் வட்டாரத்தின் தொழில் போக்குவரத்து பசுமை தொழில்நுட்ப மையமாகவும் வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இளம் தலைமுறையினரிடையே தாய்மொழி குறித்த புரிதலை வலுப்படுத்த வேண்டும் என ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் அடிக்கடி எழும் இனம் சமயம் அரசர் 3R தொடர்பான சிக்கல்கள் சமூகத்தின் பிளவுகளுக்கான காரணமாக மாறுவதை தடுக்க இந்நடவடிக்கை மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். ஒரு சமூகத்தினரின் வரலாறு மொழி உள்ளிட்ட பண்பாடு குறித்த புரிதல் இல்லாதது 3R விவகாரம் எழுவதற்கான காரணங்கள் என யுனேஸ்வரன் குறிப்பிட்டார். மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு கருவி மட்டுமல்லாமல் அது சமூகத்தை வடிவமைக்கும் அடையாளம் பாரம்பரியம் உள்ளிட்ட மனித பண்புகளை கொண்டது என்றார் அவர். இம்மாதம் June 18 தொடங்கி ஸ்லாங்கூரில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் ஜந்தாஸ் ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கை வாயிலாக 39 பேரை காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. பல மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை கண்காணிப்பின் வாயிலாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக புக்கிடவான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்தார். அவர்களில் 5 சொஸ்மா சட்டத்தின் கீழ் தேடப்பட்டவர்கள் ஆவர். எஞ்சிய 34 பேர் வன்முறை சொத்துடைமைகள் குற்றத்தின் கீழ் பிடிபட்டுள்ளனர். ஆப்ஜந்தா சோதனை காலகட்டம் நெடுகிலும் 349 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் 20 முதல் 83 வயதிலான 280 ஆடவர்களும் 69 மகளிரும் ஆவர். வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இருநாள் அலுவல் பயணமாக நேற்றிரவு மலேசியா வந்தடைந்தார். இருவழி உறவினை வலுப்படுத்துவதோடு பலதரப்பட்ட துறைகளில் ஒத்துழைப்பினை விரிவுபடுத்தும் வகையில் இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டுள்ளார். இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் பிரதமர் பதவியேற்ற பின் தாரிக் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். பிரதமர் ரத்துஸ்ரீ அன்வாரின் அழைப்பினை ஏற்று அவர் நாட்டிற்கு வருகை அளித்துள்ளார். இன்று புத்ராஜயாவில் பிரதமருடன் தாரிக் இருவழி சந்திப்பினை நடத்துவார். இவ்விரு தலைவர்களும் வர்த்தகம், முதலீடு, மனிதவள நிர்வாகம், குறை கடத்தி, ஆற்றல், வேளாண் கல்வி ஆகிய துறைகள் குறித்து கலந்துரையாடுவர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சத்து போலா சத்து துனியா.
0: தென்னிந்தியாவில் உள்ள தனியார் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவை தொடர்ந்து 7 உயிரிழந்த வேளை 40 மேற்பட்டோர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தமிழ்நாடு கன்னியைப்பேர் கிராமத்தில் நிகழ்ந்தது என்று தி டைம்ஸ் ஆப் இந்தியா கூறியது. அந்த நிறுவனத்தின் ஊழியர்களுள் பெரும்பாலானோர் வெளிநாட்டு தொழிலாளர்கள் என்று கூறப்படுகிறது. கடல் உணவு பதப்படுத்தும் பிரிவிலிருந்து தொடங்கிய அமோனியா கசிவு பின்னர் அந்த வளாகம் முழுவதும் பரவியதாக நம்பப்படுகிறது. கத்தாரும் பாகிஸ்தானும் அமைதி தூதராக செயல்படும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சந்திப்பின் முதல் சுற்று சுவிட்சர்லாந்தில் நிறைவடைந்தது. தொடர்புடைய பேராளர் குழு தங்களுக்குள் கலந்து ஆலோசனை நடத்த அனுமதிப்பதற்காக சுமார் 80 நீடித்த அந்த பேச்சு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த அமர்வு குறித்த மேலதிக விவரங்கள் எதுவும் உடனடியாக அறிவிக்கப்படவில்லை. பர்கஸ்தோக்கில் நடைபெற்ற அந்த பேச்சுக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் தலைமையேற்ற வேளை ஈரானை நிகர்த்து மக்களவைத் தலைவர் முகமது பக கலிஃபாவும் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ஆராச்சியும் பங்கேற்றனர். பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டேம கூடிய விரைவில் பதவி விலகுவார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அதற்கு அவர் குடியேற்றம், ஆற்றல் தொடர்பான கொள்கைகளில் ஏற்பட்ட தோல்விகளை காரணம் காட்டியுள்ளார். எதுவாக இருப்பினும் அது சிறந்த முடிவாக இருக்க வேண்டும் என்று டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். முன்னதாக அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட மனநிலை மாற்றத்தை தொடர்ந்து ஸ்டேம திங்கட்கிழமை தனது பதவி விலகலை அறிவிக்கக்கூடும் என்று பிபிசி கூறியது. லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துமாயின் ஹெஸ்போலா எதிர்வினை ஆற்றும் என்று அதன் தலைவர் நாயிம் காசிம் வலியுறுத்தியுள்ளார். யூத ஆட்சி பெய்ரூட்டில் நீடிக்காது. மேலும் இணக்கம் காணப்பட்ட போர் நிறுத்தத்தின் எந்தவொரு மீறலுக்கும் ஹெஸ்போலா பதிலடி கொடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மோதலுக்கு முழுமையான தீர்வை கொண்டுவரும் எந்தவொரு போர் நிறுத்தத்திற்கும் தங்கள் தரப்பு உறுதியுடன் உள்ளது. இருப்பினும் மீறல்கள் ஏற்படும் பட்சத்தில் அது வாழாவிருக்காது என்று காசிம் சுட்டிக்காட்டினார். 2026 பிஃபா உலகக் கிண்ணம் பின்னிரவு அட்லாண்டா அரங்கில் நடைபெற்ற எச் குழு ஆட்டத்தில் ஸ்பெயின் 4 சுழியம் என சவுதி அரேபியாவை பந்தாடியது. கெபர்டேவுடனான தொடக்க ஆட்டத்தில் கோலின்றி சமம் கண்ட லாரோஜா அணி 10th நிமிடத்தில் லாமினே யமால் மூலம் முதல் கோலை பெற்றது. அடுத்த 3 உயர்ஜாபால் 2 புகுத்தி அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். 2nd பாதியில் அசன் ஆத்தாம்பாக்தி சொந்த கோல் அடித்தார். இந்த வெற்றியின் மூலம் ஸ்பெயின் 4 பெற்றுள்ள வேளை சவுதி அரேபியா 1 மட்டும் கொண்டுள்ளது. தற்போது மயாமி அரங்கில் கெபர்டேயும் உருகுவேவும் பலப்பரிச்சையில் இறங்கியுள்ளன. இதனிடையே லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கில் நடைபெற்ற பெல்ஜியமுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஜி குழு 2nd ஆட்டம் கோலின்றி நிறைவுற்றது. இதனைத் தொடர்ந்து அக்குழுவில் இதுவரை நடைபெற்ற அனைத்து ஆட்டங்களும் சமநிலையில் முடிவுற்றன. ஜூலை தொடங்கி உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் விலை 2 ரிங்கிட் 10 சென்ட். 3R விவகாரங்களை களைய தாய்மொழி புரிதல் வலுப்படுத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1932 இன்றைய நாளில் பஹாங் மாநிலத்தின் 3rd ஆட்சியாளர் சுல்தான் அப்துல்லா அல் முதாசிம் பில்லா இஸ்தானா குனிங்கில் காலமானார். அவரது உடல் குவலபஹாங் கம்போங் மர்ஹூம் அரசு கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சுல்தான் அப்துல்லாவுக்கு 3 மனைவிகள், 10 புதல்வர்கள், 7 புதல்விகள் இருந்தனர். 1874 அக்டோபர் 12 பிறந்த அவர் தமது 41st வயதில் சுல்தானாக பொறுப்பேற்றார். அவரது இறப்புக்கு பிறகு அவரது புதல்வர் சுல்தான் அபுபக்கர் ரியாத்துடீன் அல் முஅஸ்ஸம் ஷா பஹாங்கின் 4th சுல்தானாக நியமிக்கப்பட்டார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

எல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றும் இல்லை.

0: மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. எல்லாருக்கும் இனிய வணக்கம். மணி போய் 7:18
1: திங்கட்கிழமை பொழுது இந்த பக்கம் மோகன் தெய்வீகனோட பேசிட்டு இருக்கோம். உங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனால உற்சாகத்தை அள்ளி அள்ளி வழங்க காத்துட்டு இருக்கோங்க.
0: நமக்கு எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. இந்த பழக்கம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ
1: சரி,
0: எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது ஒண்ணு தெரியல, ஏதாவது ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா சட்டுன்னு கூகுளுக்கு போயிட்டு அங்க ஒரு தேடலை வந்து விட்டுருவோம். சரி, தேடுவோம், என்னதான் சொல்ல வராங்க இல்ல இது பத்தி. சில பேருக்கு இதை தேடுறது வந்து ஒரு வாழ்க்கையில தினசரி ஒரு செயலாகவே மாறி இருக்கு. கூகுள் சர்ச்ல ஏதாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க.
1: பொதுவா வந்து நம்ம பண தேடல் அப்படின்றது அதிகமா இருக்கும், அதுக்காக நம்ம ஓடுவோம் வருவோம். இந்த தகவல் தேடலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமா இருக்கு. எங்க போய் பேசினாலும் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது நமக்கும் அது தெரியணும் இல்லையா? அப்புறம் வாழ்க்கையை நடத்துறதுக்கும் அதெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கு.
0: சில பேருக்கு இந்த ஒரு பழக்கம் கூட இருக்கும், எதுவா இருந்தாலும் கூகுள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துவோம். சமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம போற இடமா இருக்கட்டும், இல்ல நமக்கு தெரியாத ஒன்றாக இருக்கட்டும் இப்படின்னு. அதனால இன்னைக்கு அதை பத்தி தான் உங்கள்கிட்ட கேட்க போறோம். நீங்க உங்க கூகுள்ல தேடின கடைசி விஷயம் என்ன?
1: ஆக கடைசியா என்னதான் நீங்க தேடினீங்க அப்படின்றத இப்போ நீங்க அழைத்து சொல்லலாம். 3-2-2-2-5-7-3-3-4-6-8
0: பிரவுசிங் ஹிஸ்டரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது பதில் சொல்லும். நீங்க தப்பிக்கவே முடியாது. எதை கடைசியா தேடி இருக்கீங்க கூப்பிடுங்க. ஒரு வெட்கம் வருதே பாட்டு வந்துட்டே இருக்கு.
1: இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம் மின்னலில் மித்ராவின் தலைமை இயக்குனர் ரவீந்திரன் நாயர்.
1: கடந்த 5ஆம் தேதி வந்துட்டு நம்ம இந்த டயாலிசிஸ் ப்ரோக்ராம் ஓபன் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து நம்மளுக்கு ஒரு 120 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனா இதுல வந்துட்டு மெஜாரிட்டி டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஏறக்குறைய ஒரு 80% கிட்ட அந்த டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டா இல்ல. டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டா இல்லைன்னா வந்துட்டு அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பின்னால பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர்ல அவங்க பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி அந்த டயாலிசிஸ் சென்டர்ல தான் நீங்க அவங்க வந்துட்டு அந்த டயாலிசிஸ் போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்துட்டு அவங்களோட ஐசி டாக்குமெண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அவங்க வந்து வெளியே வந்துட்டு ஓ நான் சப்மிட் பண்ணிட்டேன், உங்க மித்ரா எனக்கு காசு குடுக்கலன்னு சொன்னா நம்ம வந்து குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா அந்த டாக்குமெண்டே கம்ப்ளீட் பண்ணல. சோ அவங்க அனுப்புறதுக்கு முன்ன பிளீஸ் செக் பண்ணி நீங்க கரெக்டா ப்ராப்பரா அனுப்புனீங்கன்னா நம்மளுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அந்த பேமெண்ட் நம்மளால செலுத்த முடியுமோ இந்த பண உதவி வந்து நிச்சயமா நம்ம செய்வோம். மேக்சிமம் வந்துட்டு 1300 பேருக்கு தான் அது வந்து இருக்கு. அப்ப யாரு முத கம்ப்ளீட் டாக்குமெண்ட் அனுப்புறாங்களோ அவங்களோட தான் நம்ம கன்சிடர் பண்ணி ப்ரொசஸ் பண்ண முடியும்.

0: கபில் கபிலன் பாடியிருந்தார் மின்மினி பெண்ணை பாடல் வந்தது உங்களுக்காக.
1: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஆக கடைசியா நீங்க கூகுள்ல என்ன தேடுனீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: மல்லாக்கல இருந்து நம்ம உமாபதி வந்திருக்கிறாங்க.
2: ஆக கடைசியா நான் கூகுள்ல என்ன தேடினா, இந்த 60 பச்சை இலைன்னு ஒரு இலை சொல்லுவாங்கல்ல, அந்த இலைக்கு ஏன் 60 பச்சைன்னு பேர் வச்சாங்கன்னு
0: தேடினேன்.
2: நான் ஒரு கேஸ்ல வந்து என்னுடைய அண்ணன் மகன் சொல்லியிருந்தேன், மேபி 60 குணங்கள் இருக்குமோ அந்த இலைக்கு, அதனால 60 பச்சைன்னு வச்சிருக்காங்கன்னு. ஆனா தேடினேன், உண்மையாவே அதோட காரண பெயர் வந்து 60 வகையான நோய், அதாவது வாதம், பித்தம், கபம், அதை குணப்படுத்தக்கூடிய குணங்கள் இருக்கிறதுனால 60 பச்சைன்னு பேர் வந்துச்சு.
0: அப்படின்னா 60 வகையான நோய்களை குணப்படுத்துற ஆற்றல் இருக்கு அதுக்கு.
2: ஆமா, அதனுடைய குணங்கள் தன்மைகள் வந்து 60 வகையான கபம் அந்த மாதிரி நோய்களை வந்து குணப்படுத்துற குணம் இருக்கிறதுனால 60 பச்சைன்னு பேர் வந்திருக்குன்னு சொன்னாங்க.
0: அப்ப அதுக்கு அறிவியல் பேரு வேற என்னமோ இருக்கு, நம்ம யாரோ அது 60 பச்சைன்னு பெரியவங்க வச்சிருக்காங்க,
2: ஒரு காரண பெயர் வச்சிருக்காங்க போல.
0: அதாவது இந்த மாதிரி கீரை வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க அதிகமா தேடுவீங்க பொதுவா?
2: பொதுவா இந்த மாதிரி சந்தேகப்பட்டு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, சரி ஒரு கெஸ்டா பதில் சொல்லக்கூடாது, அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுவது என்னுடைய வழக்கம்.
0: அப்ப தேடின வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, மணத்தக்காளி கீரை, இது கடுவிக்கீரை,
2: புளிச்சக்கீரை.
0: இனிமேல கீரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நாங்க நேரம் லாக்கு வந்துடுறோம்
2: கண்டிப்பா வாங்க.
0: சரிங்க, காலை உணவு சாப்பிட்டுட்டீங்களா?
2: இன்னும் இல்ல, இப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்.
0: கீரையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
2: கண்டிப்பா.
0: நன்றி
2: நன்றி நன்றி.
0: உமா பாருங்க, 60 பச்சையை பத்தி தேடி இருக்காங்க, கடைசி அன்னையும் தேட வச்சுட்டாங்க. அதை பத்தி
1: என்ன தேடினீங்க?
0: இல்ல, 60 பச்சைக்கு அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தா, மோக அறிவியல் பெயர் வந்து ரூட்டா கிரேவியோலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா இது ஆங்கிலத்துல காமன் ரூ அப்படின்னு அழைக்கிறாங்க. தமிழ்ல இதை வந்து சதாப்பு அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இது வந்து ஒரு மூலிகை வகை பச்சிலை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு இருக்கு, இந்த 60 பச்சை இருக்கு இல்லையா, இந்த செடியில கொசு ஈ இல்ல எந்த விஷப்பூச்சிகளுமே அண்டாது அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு மகிமை இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மூலிகைக்கு. கூகுள் பாத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க
0: பாருங்களேன், இவங்களே தேடி வச்சிருக்காங்க. இது மாதிரி நீங்க கூகுள்ல கடைசி என்ன தேடுனீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
1: 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8
0: ஜெகமே தந்திரம்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைநாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. வணக்கம், மின்னல் கேட்டு இருக்கீங்க.
1: ஆக கடைசியா கூகுள் என்ன தேடுனீங்க அப்படி நம்ம நேர்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: மகேந்திரன் வந்திருக்கிறாரு.
2: நீங்களும் சரி, போகணும் சரி, நீங்க போடுற பாட்டுலாம் உண்மையுமே திருப்தியா இருக்கும் மனசு கேட்க.
0: ஓ நன்றி நன்றி சார்.
1: கூகுள்ல நீங்க ஆக கடைசி என்ன சார் தேடுனீங்க?
2: அடிக்கடி தேடுறதுனா பாட்டோட லிரிக் தான் தேடுவேன்.
0: ஓ நீங்க ரசிகர் சொல்லுங்க.
2: ஆமா சார், நான் ரசிகர் சார். நம்ம வந்து கூகுள்ல மட்டும் தான் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்தமா பாக்குறது இல்லதான், யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த மாதிரி கூகுள்ல தேடுறது ரொம்ப குறைவு சார்.
0: ஆக கடைசி என்ன பாட்டு தேடுனீங்க?
2: தெரியாத பாட்டுக்கு மட்டும் தான் தேடுறது. பச்சை மேல பூ, அதோட லிரிக் தேடுனா சார்.
0: அது ரொம்ப பிரபலமான பாட்டாச்சு. பாடகர் வேற, நீங்க எப்படி அந்த வரியை மறந்தீங்க?
2: பாட்டு வரி தெரியும், சில இடத்துல விட்டுருவேன் பாட்டை.
0: ஓ சரி, பரவாயில்ல, தேடி கண்டுபிடிச்சு அப்படி நல்லா பாடிட்டீங்கல்ல.
2: ஆமா சார், ஆமா சார்.
0: இப்ப வாங்க அந்த பாட்டோட நீங்க முடிங்க, நீங்க உங்களுடைய அழைப்பை.
2: காற்றோடு மலராடே

0: நன்றி கூப்பிட்டு நல்ல ஒரு பாடலை காலையில கொடுத்ததுக்கு பாத்து போங்க வேலைக்கு.
1: ஆமா சார், ஆமா சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
2: பச்சை மலை போவு நீ உச்சி மலத்தேன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 09 7219 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
4: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
3: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
4: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
3: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
4: கல்யாணத்துக்கு வெறும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
3: எப்படிங்க
4: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
3: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
4: உங்களுக்கே நல்லா இருக்கா?
3: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
4: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
4: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்மின் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: ஊக்கமருத்து தகவல்.
2: போக்குவரத்து நிலவரங்கள். வடக்குத்திற்கு நெடுஞ்சாலையில சில பகுதிகளில் நெரிசல் சற்று அதிகமாக இருக்கிறது திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. சுங்கை பாயிலிருந்து ரவாங் செல்லக்கூடிய பாதையில் 437.5 கிலோமீட்டர் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அதனால அங்க 15 நிமிடங்கள் வரைக்கும் ரொம்ப நெரிசலா இருக்கு, வாகனங்கள் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விவரம் கிடைச்சிருக்கு. நம்முடைய ஜூனுகாரா இருக்கு இல்லையா, அங்க விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால டிசாமல்லாவாத்தி அந்த பக்கம் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கின்றது அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பண்டார் அன்ஸ்டல் இருந்து பண்டர் பாரு நீலாய் செல்லக்கூடிய பாதையில் இடது புறத்துல 474 கிலோமீட்டர் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஸ்ரீராமுடைய குரல்ல வந்து பாடல் 7:50 ஆயிருச்சு. என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, ஆக கடைசியா கூகுள்ல என்ன தேடுனீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். பீடில இருந்து கணேஷ் வந்திருக்காரு.
1: முதல்ல
2: நாலு மணிக்கு
0: ஆதரவு திறமையை ரொம்ப அசத்தலா காட்டிட்டு இருக்காங்க. அடுத்தது
3: இன்றைக்கு
0: இருக்கக்கூடிய

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கூட்டரசு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சரபாக்கின் பிந்துலு துறைமுகம் தற்போது மாநில துறைமுகமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதை திறம்பட நிர்வகிப்பதற்கான நிபுணத்துவத்தையும் ஆற்றலையும் மாநில அரசு கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். வெளிநாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் பயணிகள் திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. அஃது இன்று தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இம்மாதம் முதலாம் நாள் தொடங்கி தாய்லாந்திலிருந்து வரும் 5 வகையான இறால்களுக்கு மலேசியா தற்காலிக தடை விதித்துள்ள போதிலும் நாட்டில் அந்த கடல் உணவு கையிருப்பு போதுமானதாக உள்ளது. மீன்வளத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் அட்னான் உசேன் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். அடுத்த மாதம் முதல் மக்களுக்காக உதவித்தொகையுடன் கூடிய டீசல் விலையை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது தாங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி என்று அந்த எரிபொருளை பயன்படுத்தும் பயனர்கள் விவரித்துள்ளனர். இந்த நடவடிக்கை தனது தொழில் செலவுகளை குறைக்க உதவும் என்று பேராக் சுங்கை சிப்பூட்டை சேர்ந்த 38 வயது காய்கறி தோட்டக்காரர் ஆர் மகேஸ்வரன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கத்தார் ராஸ் லாஃபான் தொழில்துறை பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பில் சிலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள ஆலையில் ஏற்பட்ட நுட்ப விபத்தின் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. இது முதன்மை திரவ இயற்கை எரிவாயு சுத்திகரிக்கும் ஆலை அமைந்துள்ள பகுதியாகும். அமெரிக்கா ஈரான் அதிகாரிகள் சந்தித்த சுவிட்சர்லாந்து பேச்சில் லெபனான் மீதான வன்முறைகளின் தாக்கத்தை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் குறைத்து மதிப்பிட்டுள்ளார். அத்துடன் அங்கு பகைமையை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண கார்பந்து எச் குழு ஆட்டத்தில் உருகுவேவும் கெப்வர்டேவும் தலா 2 கோல்களில் தற்போது சமநிலையில் உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.